0: ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்த பாடல். இது பிணைங்கில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு சாப்பாட்டு கடையில் என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தர் வந்து வரிசையில் நின்றுருக்காரு. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நசிக்கண்டர் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் வரிசையில் நிற்கணும், அவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ நம்மளுக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்லி ரொம்ப நேர்த்தியாக அவங்க நமக்கு கொடுப்பாங்க. இந்த நீங்கள் வந்து கோழிக்கறியில் இருக்கிறத மட்டும்தான் வேணும்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு துல்லியமாக உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டுனா, அந்த சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அந்த பணியாளர்கள் அவங்களோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. சுத்தம் கருதி அவங்க எல்லாத்தையும் விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற பணியாளர் கேட்டிருக்காருங்க, இதுக்கு நீங்க வந்திருக்க கூடாது, நீங்க வெளியில தான் நிக்கணும், நீங்க சாப்பாடு எடுக்க வந்தீங்கன்னா. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு அவரு கேட்டிருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன இது, இந்த காலத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு அவரு மேல கோபம் அடைஞ்சு அப்புறம் அவர் வந்து வெளியில அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, எல்லாத்துலயும் போய் தலையிட்டுக்குவாங்க, எல்லாத்துக்குள்ளயும் போயிட்டு எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாம்.
1: யாரு தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க அவங்கள வந்து ஆக்கிரமிச்சு, ஐயோ பெரியவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி. இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, நான் யாரு தெரியுமா அப்படின்ற எப்போதும் காட்டுற மாதிரி.
0: அப்புறம்
1: அவ்வளவு பெரிய விஷயமாவும் இருக்காது பாருங்க,
0: கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாவும் நடந்துக்குவாங்க, எல்லாம் தெரியுன்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி கதையை தான் நம்ம கொஞ்சம் பேசுறோம். இது சில நேரத்துல நமக்கு வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு சூழலை அசௌகரியத்தை ஏற்படுத்தும். நம்ம புதுசா கத்துக்கலாம்னு போவோம், அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே கத்துக்கலாம்னு நினைப்போம், அவங்க முன்னுக்கு சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. என்னடா நம்ம வந்தோம், கத்துக்கவும் முடியலையே, தெரிஞ்சுக்கவும் முடியலையே அப்படின்னு நமக்கு வந்து அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பின்னடைவா ஆயிரும்.
1: எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னும் கத்துக்க வேண்டியது நம்ம நிறைய மாதிரி இருக்கும். அழைச்சி சொல்லுங்க,
0: எப்படி சமாளிக்கிறீங்க? 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 எனக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்களையா, எனக்கு யார தெரியும் தெரியுமா அப்படின்றாங்களே, எப்படிதான் சமாளிக்கிறீங்க? ராட்சச மாமணி வருது பொன்னியின் செல்வன் படத்துக்காக கேட்கலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. காலைமணி 8:15, வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வியை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டிருந்தோம்.
1: உங்கள் மத்தியில யாராவது இருப்பாங்க சில நேரங்கள்ல, நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலர் காட்டிக்கிட்டு இருப்பாங்க.
0: நலன் கருதி தன்னுடைய பெயரை சொல்ல வேணான்னு இந்த நேயர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். பேசுவோம் அவங்க கிட்ட.
2: ஓகே, என்ன நடந்ததுன்னா, என் டாக்டர் வந்து ஸ்டாண்டர்ட் 1 படிக்கும் போது அவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் 4 வயசு வித்தியாசம். அப்ப ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் போய் கேட்பேன், என் பிள்ளைக்கு சரி மத்த பிள்ளைங்களுக்கும் ஏதாச்சும் நான் போய் கேட்பேன். ஒரு நாள் இவங்க ஸ்கூல்ல வந்து பாடம் ரொம்ப ஸ்லோவா எழுதி இருந்திருக்காங்க, டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க இவங்கள.
1: சரி,
2: இவங்க எடுத்து எடுத்தோடனே, நான் யாரோட மக உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப டீச்சருக்கு வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு, யாரு யாரு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டோடனே, அவங்க அண்ணன் வந்தோடனே பேரு சொல்லி சன்னோட பேரு சொல்லிட்டு, ஐயா தங்கச்சி வந்து பாடம் ரொம்ப லேட்டா செஞ்சாங்க, டீச்சர் ரெண்டு தட்டு தட்டுன, ஆனா அவங்க எடுத்தோடனே எங்க அம்மா யார் தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமான்னு கேட்டுட்டு, அம்மா உங்க அம்மா யாரு அப்படின்னு.
1: அப்புறம்
2: அப்புறம் சன் சொல்லிருக்காரு, இல்ல எங்க அம்மா வந்து பழைய நாங்க படிச்ச பழைய ஸ்கூல்ல வந்து பிஐபிஜியோட சேர்மேனா இருந்தவங்க எங்க அம்மா அப்படின்னு. நான் ஸ்கூலுக்கு ஏத்த போகும்போது டீச்சர் என்ன தனியா கூப்பிட்டு, அக்கா அவங்க பாடம் லேட்டா செஞ்சாங்க, நான் அவங்கள ரெண்டு தட்டு தட்டுனாக்கா அவங்க அதுக்கு இப்படி பேசிட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட கதையை வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிருவாங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு
1: பேசுறேன்.
2: ஆமா, அப்ப நான் கேட்டேன், டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க, டீச்சர் அக்கா நீங்க அவங்க பின்னுக்கே நான் சொல்றேன், அவங்க எங்க அம்மா யாரு தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமா,
0: அதை கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
2: எனக்கு சொர்ணாக்கா மாதிரி
1: இருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த மாதிரி எதுவும் பதிய வச்சிருக்கீங்களா அந்த பிஞ்சு மனசுல?
2: இல்ல, நான் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அம்மா வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருப்பாங்க, பட் சில விஷயங்கள் நியாயமா இருந்தா டிஃபென்சிவா இருப்பாங்க. அப்படி அவங்க அந்த கருத்தை வந்து அப்படியே பதிய வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு என்னமோ அநீதி நடந்த மாதிரி அவங்க டீச்சர் கிட்ட போய் சொல்லிருக்காங்க, ஆனா இவங்க தான் அங்க அநீதி பண்ணிருக்காங்க. பாடத்தை வந்து தடுத்து முடிக்காம
1: நீங்க பேரு சொல்லாம இருந்ததே
0: நல்லது. எங்க அம்மா யாரு தெரியுமா,
2: தெரிஞ்சுக்கங்க.
1: நன்றி நன்றி.
2: எனிவே தேவிகன், நாளைக்கு வந்து பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின், நான் வந்து பிரான்ஸோட டாக்டர்,
0: நான் ஸ்பெயின் கண்டிப்பாக.
2: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா நீங்க அடுத்த சுற்றுக்கு தயாராக மாட்டீங்க, முன்கூட்டியே வாழ்த்து சொல்லிடுறேன்.
1: பாருங்க சாதாரண ஆள் இல்ல தேவிகன் பார்த்து.
0: உங்க பேர் சொல்லக்கூடாதுல்ல, வந்திருக்கோம்.
1: சரி, ஆக நீங்களும் அழைச்சு சொல்லுங்க. இது அவங்க மகளுக்கு, மக வந்து பள்ளியில ஆசிரியரை பயமுறுத்திட்டாங்க. இந்த மாதிரி உங்க மத்தியில உண்மையிலேயே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, தனக்கு எல்லாமே தெரியும், எங்கிட்டயே வா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க.
0: யாரு தெரியுமா, நாங்க 4 பேரு பாட்டு வருது கேக்கலாம்.

0: நாங்க நாலு பேர் முதல்ல வந்தவங்க மாதிரி தான். அவங்க அவங்க கணவர் ரெண்டு பிள்ளைங்க அவங்க போதும். அவங்களுடைய புகழ்பாடு எங்க அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்றது
1: எனக்கு எல்லாமே தெரியும். நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க நம்ம மத்தியில. அவங்க யாருன்னு கேட்டிருந்தோம்.
0: ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க தொடர்புல காத்துக்கிட்டே இருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் வந்துட்டு அந்த அலுவலகத்துல பணி புரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்போ இது வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டோர். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அதோட நன்மைகள்லாம் என்னன்னு விளக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இது இதுக்கு எடுக்க கூடாது, இது நரம்புக்கு எடுத்தா இந்த பிரச்சனை வரும், நீங்க இதுதான் எடுக்கணும், இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. நான் அப்படியே திரும்பி அவரை ஒரு பார்வை பார்த்தேன். அவர் வந்துட்டு நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அங்கிள், நான் இதுக்குதான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நம்ம வந்து 5 வருஷம் அதுல வேலை செய்யறோம், சோ இது வந்து இதுக்குதான் இருக்கும் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல இதெல்லாம் எடுத்தா வந்துட்டு ஒன்னும் தூங்க முடியாது, உடம்புலாம் இப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த ஒரு நல்ல அந்த சேல்ஸ் வியாபாரத்தை வந்துட்டு அன்னைக்கு அவரை ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்க சரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க வந்தவரை வெளியே போயிட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆக்சுவலி அங்கிள் நீங்க எதுக்குதான் வந்தீங்க, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம். இல்ல இல்ல நான் என்னோட சன்னுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் அப்படியே உள்ளுக்கு வந்து பார்த்தேன், ரொம்ப வருஷமா இந்த கடை இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன், பரவாயில்ல நான் அடுத்த வாட்டி வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே.
1: நீங்க சொல்லிருக்கேன் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா கடையை மூடினாலும் மூடாது.
0: அங்கிள் உங்களோட முகத்தை ரிடாக் பண்ணி உங்களை உள்ளுக்கு விட மாட்டோம் சொல்லிருக்க வேண்டியதானே.
2: வந்துட்டு என்னால அப்படியே பேச வாய் அடைச்சு போச்சு. பின்னாடி இருந்த என் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு வந்து ஆத்துறதுக்கு அப்படின்னு என் கையிலயும் பாட்டில் இருந்துச்சு பறந்துருக்கோம். பட் இருந்தாலும் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்ன்றதுனால அமைதி ஆயிட்டோம். நாங்க
0: நினைக்கிறேன் அங்கிள் ஏகோனுக்கு வந்தாரு உள்ளுக்கு
2: ரொம்ப அந்த டைம். அதாவது இன்னொருத்தவங்களோட வியாபாரத்தை ஸ்பாயில் பண்ணிட்டு கெடுத்துட்டு அவரு போயிட்டாரு அந்த டைம். அந்த மாதிரி இருக்க கூடாதுல.
1: அதாவது ஒரு நாலு விஷயத்தான் தெரியும், அந்த நாலு விஷயத்தையும் நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி.
2: ரைட். ஆமா ஆமா.
1: உங்க பேர் என்னது?
0: என் பேரு தனேஸ்வரி.
2: தனேஸ்வரி இந்த மாதிரி ஆயிருச்சு. நாங்க அப்படி பார்த்தாலே நாங்க ஒரு மூணு பேர் இருப்போம், அப்படியே மூஞ்சி திரும்பிக்கிட்டு அந்த ஆளு வந்துடப்போதே வந்துடப்போதே வரும். அவரு கால் எடுத்து அப்படி உள்ளுக்கு ஸ்டெப் வச்சாருன்னா டக்கு டக்குன்னு நாங்க எல்லாம் ஜாமான் அடிக்கிட்டு சுத்தம் பண்ற மாதிரி எல்லாம் பிஸி ஆயிடும். வெல்கம்னு கூட சொல்றதுக்கு யோசிப்போம் நாங்க.
0: ஒரு ஒரு ஒரு வாடிக்கையாளர் செய்யற செயல் எப்படி வந்து அந்த கடை பணியாளர்களை பாதிக்குதுன்றது தெரியுது.
1: ஆனா இப்ப என் கேள்வி என்னன்னா, அவருக்கு என்ன உங்க கடை முன்னாடி வேலை அடிக்கடி?
2: என்ன
0: பிரச்சனை? சரி பாத்துக்கோங்க.
2: நன்றி.
0: ஐயோ என்ன இது, வியாபாரத்தையே அது அவங்க தொந்தரவு
1: பண்ணிருக்க கூடாதுல்ல. அவரே அவங்க அதுக்கு துறைக்கு படிச்சிருக்காங்க, அவங்க விளக்கிட்டு இருக்காங்க.
0: அங்கிள் சரி அங்கிள் இதையா முரளி படத்துக்காக விவேக் அவருடைய வரிகளில் தமிழ் இசையமைப்பில் பாட்டு வருது. இதையா கேட்கலாம்.

0: வணக்கம். இன்னல் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் பிரெண்டிங் ட்ரெண்டிங் வியாபார பயிற்றுனர் பிசினஸ் கோச் டத்தோஸ்ரீ ஆண்டி.
1: வணக்கம் மின்னழப்பம் நேர்களே, உங்கள் நாளை மாற்றம் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசியா நாட்டுல, அப்பதான் பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவோம். இன்னைக்கு பேசுற டாபிக் என்னன்னாக்காங்க, நான் சந்திச்ச பல விதமான இந்தியர்கள் மத்தியில அதிகமா நான் பார்த்த ஒரு விஷயம், தாழ்வு மனப்பான்மை, லோ செல்ஃப் எஸ்டீம். இது ஏன் உருவாயிட்டு இருக்குதுன்னா, அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, சிறு தொழில் செய்யறவங்க பல்விதமான சிறு தொழில் செய்வாங்க, ஆனா ஒரு நெட்வொர்க்கிங் நம்ம கூப்பிடுறப்ப அவங்கள ஒரு இடத்துல இணைந்து வச்சு நம்ம சில பூஸ்டிங் மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றப்ப அவங்களால வர முடியாது. அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லைங்க, அவங்களும் இந்த இடத்துல வந்து நிக்க முடியும், அவங்களுக்கும் தகுதி இருக்குன்றத அந்த நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. இங்கதான் நான் அவங்ககிட்ட அடிக்கடிக்கு சொல்றது, முதல்ல நீங்க இதை ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க முத உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கணும், நான் ஒரு வெற்றியாளர், நான் சாதனை படைக்கிறதுக்கு பிறந்திருக்கேன், இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வரலாறு, இப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க உத்வேக சொல்ல சொல்லிக்கிட்டே வரணும். ஒரு சின்ன உதாரணம், நீங்க எத்தனையோ சாதனையை படைச்சிருப்பீங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கோ ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கோ, அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து அதுவே கன்வெர்ட் பண்ணுங்க, இது இப்படி சாதிச்சிருக்கேன்னா நானா இப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி உங்களோட லோ செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் ஆப் பண்ணுங்க.

0: தொடரும். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 29 19.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு நல்ல சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ 9 மணி வரைக்கும் ஒரு சந்திப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. August 31st நம்முடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துல இதனுடைய அறிமுக தொடக்க விழாவை நம்ம வந்து கொண்டாடுவோம். இதை வந்து நம்முடைய தொடர்பு அமைச்சின் ஏற்பாட்டுல தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதே போலதான் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இந்த தேசிய தின கொண்டாட்டம் இந்த அணிவகுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, இதற்கு நம்முடைய தொடர்பு அமைச்சர் அதாவது கம்யூனிகாசி தான் வந்து பொறுப்பெடுத்துக்குவாங்க. இன்னைக்கு அதை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் உங்கள்கிட்ட கொடுக்க போறோம். மலேசியர்கள் எப்படி தேசிய தினத்தை கொண்டாடுறதுக்கு ஆயத்தமாகுவது, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
1: சரி, இதை பத்தி பேசுறதுக்காக இதே அறிவிப்பறையில் அறிவிப்பாளராக இருந்து இன்றைக்கு இதை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிற சத்யகுமாரி பூங்காவனம் வந்திருக்காங்க.
0: நம்முடைய சத்யகுமாரி அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சத்யா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். வணக்கம் தேவிகன், வணக்கம் போனா. உங்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமா.
0: நேரா சந்திக்க வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. ஒரே அமைச்சின் கீழே இருந்தாலும் வெவ்வேறு இடங்கள்ல பணியாற்றுறதுனால பாக்க முடியல. சத்யாவுடைய பொறுப்பு என்ன என்ன இந்த நம்முடைய தொடர்பு அமைச்சர் சத்யாவுடைய அப்புறம் அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க நிக்கிறீங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம்
1: பண்றீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். விளக்கம் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா தகவல் துறையின் ஊடக மற்றும் தொடர்பு நிர்வாக பிரிவின் உதவி இயக்குநர். அதனால நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து செய்துகிட்டே இருக்கும், ஏற்பாடு செய்துகிட்டே இருக்கும். குறிப்பாக முருடைக்கு வரப்போகுதுல தேசிய தினத்தை நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பரபரப்பு. இன்னைக்கு நம்மளுடைய நேர்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நானுமே ரொம்ப ஆவலோடு ஓடோடி விடுகுடுன்னு வந்துட்டேன்.
0: எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வெளிநாட்டில் இருந்து பிரதிநிதிகள் வரும்போது, தலைவர்கள் வரும்போது, இல்ல நம்ம நாட்டு தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பொறுப்பு காம்ப்ளெக்ஸ் பூங்காராயில உங்களுடைய முகத்தை பார்க்க முடியுது அடிக்கடி, உங்களுடைய இருப்பு தெரியுது. அங்க உங்களுடைய வேலை என்னவா இருக்கும் சத்யா?
1: பொதுவாக இந்த ஊடக துறை சொல்லும் போது நிறைய ஊடக நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து தகவல் துறை கீழ வந்துருவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு இந்த KPM கட்ராக்வான் மீடியா இருக்குது இல்லையா, ரிஜிஸ்டர்ட் ஊடகம் கிடைக்கும் இல்லையா, அந்த பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய பிரிவுல தான் இருக்கு. அந்த கார்டு விளையாக்குறதே வந்து நான் பணிபுரியற இந்த பிரிவு தான்.
0: கவாய் பண்ணுறாங்க பொறுப்பு. ஆமா சரி, இப்போ இன்றைக்கு வந்து நம்ம தேசிய தின தொடக்க விழா பற்றி தான் வந்து பேச போறோம் சத்யா.
1: ஆமா, இந்த தேசிய தின தொடக்க விழா அப்படின்றது ஜலர்கமிலாங்கை பறக்க விடுவோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம இன்னும் அடுத்த மாதம் வந்து நம்ம தேசிய தினத்தை கொண்டாட போறோம் இல்லையா. சரி, ஆக இந்த கொண்டாட்டத்தை பத்தி ஒரு அறிமுகம் பத்தி அதை பத்தி சொல்லுங்க, அந்த இயக்கத்தை பத்தி. நிச்சயமாக இந்த தேசிய மாத தொடக்க விழா, தேசிய கொடியை பறக்க விடும் விழா, அதாவது ஜலர்கமிலாங்கை பறக்க விடணும் அப்படின்னு இந்த ஒரு இயக்கம் வந்து எப்பொழுதுமே ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம், அதாவது இந்த ஹரி மலேசியா வரைக்குமே இது நடைபெறும். அது தொடக்க கட்டமாக தான் இப்ப ஜூலை வந்துருச்சு இல்லையா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு வந்து நடக்க போகுது. கடந்த ஆண்டு பார்த்தா டாட்டரான் தஞ்சோங் மாஸ் முவார் ஜோஹர்ல வந்து நடைபெற்றது, மிக கோலாகலமாக நடைபெற்றது. அதே போல இந்த ஆண்டு தேவிகன் உங்களுடைய ஊர்ல தான் நடக்குது. அதாவது இன்ஸ்டிடியூட் லத்தேஹான் கமந்திரான் கசியாத்தான் மலேசியா சுல்தான் அஸ்லான் ஷா இப்போ பேரால இருக்கு இல்லையா, இங்க நடக்க போகுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில. நம்முடைய பிரதமர் வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த விழாவை வந்து தொடக்கி வைப்பார்.
0: இப்போ தேசிய தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா அணிவகுப்பு அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். August 31st இந்த தொடக்க விழாவில் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த விழாவில் என்னெல்லாம் நடக்கும் சத்யா?
1: இந்த அறிமுக விழாவில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து லரியான் பெட்ரோட்னு இருக்கு, அதுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து கலந்து கொள்ள போறாங்க, பொதுமக்கள் வந்து கலந்து கொள்ள போறாங்க. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா எப்போதுமே நம்ம இந்த தேசிய மாதம் அல்லது தேசிய நாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 31st தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் அந்த கொண்டாட்டம் அந்த ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது, அது அந்த ஜூலை மாதத்திலேயே தொடங்கிடும். ஏன்னா மலேசியர்கள் என்று சொல்லும் பொழுது ஜலர்கமிலாங்கன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு கூஸ் பம் ஒரு ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கு. அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பார்த்தா எங்கு பார்த்தாலும் இந்த ஜலர்கமிலாங்க நம்ம பார்க்க முடியும். அது வீட்டுல இருக்கட்டும், அலுவலகத்துல இருக்கும், இவன் நம்ம ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு கடைக்கு போனாலும் சரி அது நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் குறிப்பாக சுற்றுப்பயணிகள் நம்முடைய நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தாலே மலேசியர்கள் வந்து அவங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாட போறாங்க போல. ஆனால் அது சுற்றுப்பயணிகள் மத்தியில மட்டும் அது இருக்கக்கூடாது, நம்மிடையே வந்து அந்த தேசப்பற்ற உணர்வு வந்து மேலோங்க செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து செய்யப்படுது. இது இந்த ஆண்டு வந்து 14th முறையாக ஏற்பாடு செய்யும்.
2: இது வந்து பொதுமக்களுக்கு திறந்து பார்வைக்கு கொண்டு வரீங்களா, இல்ல அவங்க எப்படி இதை பார்க்கலாம்?
1: பொதுமக்கள் வந்து இது வந்து சேரலாங் நேரலையாக TV 1 மூலமாக, அப்புறம் நம்முடைய மிருடைக்கா 360 இந்த அகப்பக்கம் இருக்கு, இது மூலமாக கூட நேரலையை நம்ம வந்து கண்டு கழிக்கலாம். ஏன்னா பொதுவாக ரொம்ப பெரிய அளவுல இதற்கு முன்பு செய்யப்பட்டது நிகழ்ச்சி. இந்த ஆண்டு வந்து இந்த டசப்பஞ்சி மாத்தான் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சிக்கனத்தை நம்ம கடைபிடிக்கின்ற ஒரு நோக்கத்துக்காக. ஆனால் அந்த குதூகலம் நிறைந்திருக்கும், அது கண்டிப்பாக உறுதி செய்ய முடியும். ஆனால் நேயர்கள் வந்து எங்க இருந்தாலுமே வந்து இந்த நேரலையை வந்து கண்டுகளிக்கலாம்.
0: மகிழ்ச்சியான இந்த கொண்டாட்டத்துடைய தொடக்க விழாவா இருக்கும் போது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடலை கேட்கலாம். அதுக்கு பிறகு இந்த விழா பற்றி அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு மலேசியர் அப்படின்னா எப்போது நமக்கு ஒரு ரொம்ப பெருமையா இருக்கும். எப்போது சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்க வரும்போது அந்த விமானத்துல ஒரு அறிவிப்பு வரும், மலேசியர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையும் நமக்கு நிம்மதியை கொடுக்கணும். இந்த நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் அந்த மாதிரி உங்க பொறுப்புல உங்களுக்கு எவ்வளவு நிறைவு கிடைக்குது சத்யா?
1: ரொம்பவே நிறைவா இருக்கு தேவிகன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் போது இது வந்து நேரடியாக மக்களை போய் சேருது. இது வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல இந்த அலுவலக நேரம் தாண்டி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும். அப்புறம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான விடுமுறை காலகட்டத்தெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்துல நம்ம யோசிப்போம், அந்த நேரத்துல நம்ம குடும்பத்தோடு பொதுவாக
0: செலவு
1: பண்ணலாம். ஆனா அந்த பொறுப்புன்ற ஒரு விஷயம் வரும்போது அது நம்ம முன்னிலையில வைக்கிறோம் இல்லையா, அந்த அந்த முன்னிலையில வைக்கும் போது பரவாயில்ல, இது வந்து நம்முடைய நாட்டு மக்களுக்காக தான் செய்யறோம், நம்முடைய சமுதாயத்துக்கு தான் செய்யறோம், நம்முடைய நாட்டுக்கு தான் செய்யறோம் அப்படி சொல்லும் போது அது ரொம்ப பெருசா தெரியல.
0: அது ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷம்.
1: அந்த வேலையில வந்து அந்த நிறைவு கிடைக்குது. அதனால இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்களை கொடுக்கணும்னு அந்த அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு உத்வேகம், உற்சாகம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும்.
0: நிறைஞ்சிருக்கட்டும் பேசுவோம். தேசிய தின கொண்டாட்டம் பற்றிய தகவல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீகாந்த் இவருடைய குரல்ல நாம் பிறந்த மண்ணில் இன்று வருது.
1: ரொம்ப அழகான பாடல் தேவிகனது.
0: வாங்க தொடர்ந்து கேட்கலாம். இது வணக்கம் இன்னும்

0: தினத்தை கொண்டாடக்கூடிய வகையில, அதை வரவேற்கும் வகையில இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போவில் இந்த கொண்டாட்டம் தொடக்க விழா நடைபெற உள்ளது. அது பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு தொடர்பு அமைச்சுடைய ஜபாத்தான் பின்னாங்கான் அப்படின்னு இருக்கின்றது. அங்க தகவல் துறையில் இருந்து அதிகாரி நம்ம சத்யகுமாரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தான் பேசிக்கிட்டே இருக்கோம்.
1: சரி, இந்த தேசிய மாத தொடக்க விழா இருக்கலையா சத்யா, இதனுடைய கருப்பொருள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா எப்போது இதை பத்தி பேசும்போது கருப்பொருள் ஒண்ணு கண்டிப்பா உருவாக்கி இருப்பாங்க, லோகோ சின்னத்தை உருவாக்கி இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு கருப்பொருளோடு வந்து நம்முடைய தேசிய தினத்தை வந்து நம்ம கொண்டாடுவோம் இல்லையா. இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா அண்மையில தான், அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்துல வந்து கடந்த 26ஆம் தேதி ஜூன் மாதத்துல வந்து நம்முடைய தொடர்பு அமைச்சர் இருக்காரு இல்லையா, மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபசில் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு அதிகாரப்பூர்வமாக. இவ்வாண்டுக்கான தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டத்தின் இந்த கருப்பொருள் பார்க்கும்போது, மலேசிய மடானி கிறிஸ் ஜாத்ரா அண்ட் டி நிக்மாதி, அதாவது மலேசிய மடானி வளமே வாழ்வாக, இந்த கருப்பொருளோடு இந்த தேசிய தினத்தை வந்து நம்ம கொண்டாட போறோம்.
0: சரி, இப்போ இந்த கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இதுதான் எங்குமே வந்து நம்ம பார்க்க முடியும், பதாகைகள் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மலேசிய தினத்துடைய தேசிய தினத்துடைய கொண்டாட்டம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது அப்படின்னு இப்போல நடக்குது, டிவி ஒன்றுல பார்க்க போறாங்க. இதை தாண்டி இந்த 2 மாத காலத்திற்கு மலேசியர்கள் எல்லாரும் எப்படி இதை கொண்டாடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வகுக்கப்பட்டிருக்கு சத்யா?
2: தேவிகா, நீங்க பாத்தீங்கன்னா தேசிய மாதத்திற்கு இன்னும் ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் இல்ல, ஏறக்குறைய ஒரு 48 நாட்கள் மட்டும் தான் இருக்கு, ஒரு மாதம் கூட தான் இருக்கு,
0: ஒரு மண்டலம் வேறது,
2: ஒரு 48 நாட்கள் என்று சொல்லும் போது அது ஒரு குறுகிய காலகட்டம் தான். இப்போ பொதுவாக தேசிய தின மாதம் வந்தாலே இந்த கொண்டாட்டங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நாடு தழுவிய நிலையில் அப்படி சொல்லும் போது பள்ளிக்கூடத்துல போனாலுமே பள்ளிக்கூட அளவுல வந்து கொண்டாட்டங்கள் இருக்கும். அப்புறம் அந்த மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக கூட இருக்கும் இல்லையா, நம்ம பார்க்கிறோம். பொது மக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கீபார்கன்லாம் ஜலூர்கமிலாங்க வந்து பார்க்க விடணும். நம்ம பெரிய அளவுல காசு பணம் கொடுத்து செலவு செய்து நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு இல்ல, நம்மளால இயன்ற அளவுக்கு ஒரு ஜலூர்கமிலாங்க நம்முடைய வீட்டுல பறக்க விட்டாலே போதும், அதுவே நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். எப்போதும் நமக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வி இருக்கும், நாடு நமக்கு என்ன செய்தது அப்படின்னு. இந்த கேள்விகள் நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்த்திருக்கோம், பேசுறத பாத்திருக்கோம், ஆனா நம்ம நாட்டுக்கு என்ன செய்திருக்கோம். இந்த ஜலூர்கமிலாங்க வந்து ரொம்ப பெரிய கட்டணம் கொடுத்து வாங்கலாம் வேணாம், ரொம்ப மலிவான விலையில வந்து
0: சில இடங்கள்ல இலவசமா கொடுக்கறாங்க.
2: இந்த தகவல் துறை கூட நிறைய குழுமங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா, அதாவது இலவசமாக நம்ம கொடுக்கறோம். அதுல நம்ம பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் இருக்கு, கேம்பெயின் சத்துருமா சத்து ஜலோ இல்லாங்க அப்படின்னு. கடந்த ஆண்டுல பார்த்தா இந்த இயக்கம் மூலமாக ஏறக்குறைய ஒரு 7 குழுமங்களுக்கு நம்ம போயிருந்தோம். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, சமூகம், தொழில்துறை, பிறகு அரசு நிறுவனங்களுக்கெல்லாம் நேரடியாக தகவல் துறை சென்று இந்த ஜலூர்கமிலாங்க வந்து நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்து அந்த கொண்டாட்டங்களை வந்து துவக்கி வைப்போம். ஆர்த்திங்க கூட நிறைய
0: கொடுத்துருந்தோம்.
2: இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு அம்சமாக இன்னும் 2 குழுமங்களை வந்து நம்ம சேர்த்திருக்கோம், அதாவது வழிபாட்டு தலங்கள், பிறகு விளையாட்டுத்துறை. எங்கேயோ நம்ம சென்று அதே போல நம்ம வந்து ஜலூர்கமிலாங்க நம்ம கொடுத்து அதிகாரப்பூர்வமாக இந்த கேம்பெயின் சத்து ரூமா சத்து ஜலூர்கமிலாங்க வந்து நம்ம தொடக்கி வைக்கும்.
1: நாங்க குடுக்கறோம், நீங்க பறக்க மாட்டோம் விடுங்க.
2: ஆமா, அது தேசிய பற்றோட அப்படின்றீங்க, தேசிய பற்றோட, அதாவது இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு மலேசியராக நம்மளுடைய இந்த ஜலூர்கமிலாங்க நம்ம பறக்க விடும் போது நம்மளுடைய தேசிய பற்றதான் நம்ம வந்து அங்க வெளிப்படுத்துறோம் இல்லையா. அதே போல நம்ம வீட்டுல வந்து சிறு பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க, பள்ளி மாணவர்கள் எல்லாம் இருப்பாங்க, பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த உணர்வை வந்து ரொம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறப்பயே வந்து அவங்களுக்கு அந்த உணர்வை வந்து உணர்த்தணும், நம்ம நாட்டு மேல நம்மளுக்கு எவ்வளவு பற்றா இருக்கணும். ஏன்னா நிறைய சுதந்திரத்துக்கு முன்பு நம்ம பார்த்தா சூழல் வந்து மாறுபட்ட முறையில் இருந்தது, நிறைய தியாகங்கள், நிறைய உழைப்புகள், நிறைய முயற்சிகளுக்கு பிறகுதான் நம்முடைய சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைச்சது இல்லையா. அதுல வந்து மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், பிறகு பூர்வக்குடியினர்கள், இவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்துதான் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு நம்முடைய நாட்டுடைய சூழல் பார்த்தா ரொம்ப அமைதியான முறையில ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம இருக்கோம். இந்த விஷயம் வந்து எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுப்பற்று உணர்வு வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு மலேசியர்களுக்குமே இருக்கணும்.
0: ஒரு வீடு, ஒரு ஜலூர்கமிலா,
2: ரொம்ப இல்ல, ஒரே ஒரு ஒரு ஜலூர்கமிலாங்க தான் பறக்க விடணும். அது கண்டிப்பாக இப்ப நிகழ்ச்சி நிறைய நேயர்கள் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, சில நேயர்கள் வந்து எல்லாரும் பறக்க விட்டுருப்பாங்க, இனிமேதான் வாங்கணும் அப்படின்லாம் கூட நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த தகவல் வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது எல்லாருமே ஒன்றிணைந்து மலேசியர்களாக இந்த ஜலூர்கமிலாங்க வந்து பறக்க விடணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.
0: நிச்சயமா சத்யா, இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தொடக்க விழாவை அடுத்து தேசிய தினம் மலேசிய தினம் எப்படின்னு ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கும் இல்லையா. இது பற்றிய ஆக கடைசி நிலவரங்கள் தகவல் எல்லாம் பொதுமக்கள் எங்க தெரிஞ்சுக்கலாம், பிரத்யேகமாக இதுக்கு ஏதாவது அகப்பக்கங்களோ இல்ல செயல் திட்டங்கள் எதாவது நடத்திட்டு இருக்கீங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்க?
2: சரி, இந்த தகவல் துறை மூலமாக வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் இருக்கு, அதாவது www.muradeka360.my. இந்த அகப்பக்கத்துக்கு சென்றால் நிறைய புகைப்படங்கள், நிறைய நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் வந்து பார்த்துக் கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த தேசிய மாதம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேசிய நாள் மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லல, இப்ப இந்த ஜூலை மாதத்திலே இந்த தொடக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொடக்க விழால இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்போ அவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை அவங்க பார்த்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற இந்த தொடக்க விழாவை பற்றி குறித்த விவரங்களையும் நேரலையும் அவங்க வந்து பார்த்துக் கொள்ளலாம். அப்புறம் நம்முடைய ஆர்டிஎம் ஒன்று மூலமாக இந்த நேரலையை வந்து அவங்க பார்க்கலாம். அப்புறம் பர்ணாமா இந்த அகப்பக்கம் மூலமாக கூட இந்த குறித்த நிறைய நிகழ்ச்சிகள் அப்புறம் நேரலைகள் எல்லாம் ஒளிபரப்பப்படும்.
1: சரியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய தேசிய அளவிலான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்க ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம், வணக்கங்களையும் சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த தேசிய பற்றோடு ஜலூர்கம் இல்லாம நம்ம எல்லாரும் பறக்க விடுவோம். ஆக நீங்க எடுத்திருக்கும் இந்த முயற்சி எல்லா நேயர்களுக்கும் மலேசியர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட.
0: நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு என்ன உங்களுடைய வேண்டுகோள் மலேசியர்கள் மத்தியில இந்த தேசிய தின கொண்டாட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக?
2: தேவிக, நான் முதலே சொன்னது மாதிரிதான் போனா, அதாவது தேசிய நாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 31 ஆகஸ்ட் மட்டும் தான் பொதுவாக நம்முடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு தேதி அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த ஜூலை மாதத்திலிருந்தே அந்த நாள் உண்டி நம்ம வந்து பார்க்காம இந்த ஜூலை மாதத்திலிருந்தே வந்து இந்த தொடக்க விழாலாம் வருது. இதுக்கு பிறகு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல்லயே வந்து குழுமங்களுக்கெல்லாம் சென்று நம்ம வந்து ஜலூர்கம் இல்லாங்க வந்து நம்ம கொடுக்க போறோம், அதிகாரப்பூர்வமாக நிகழ்வுகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் தொடங்க போகுது இல்லையா அப்படின்னு. ஸோ அதிலிருந்தே அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் நம்ம யோசிக்காம செய்யாம இந்த கொண்டாடாம ஒரு மலேசியராக இருந்து நிச்சயமாக அது இப்பொழுதே தொடர்ந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதலே சொன்ன மாதிரிதான் ரொம்ப பெரிய அளவுல காசு பணம் கொடுத்து பெரிய அளவுக்கு நாட்டுக்கு நீங்க செய்யணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப மலிவான முறையில இந்த ஜலூர்கம் இல்லாங்க வந்து நீங்க வாங்கலாம், எங்குமே கிடைக்கும். அது வந்து வீட்டுல வந்து பறக்க விடணும், அலுவலகத்துல இருந்தீங்கன்னா அலுவலகத்திலயும் பறக்க விடலாம், பள்ளிகள் அப்புறம் எங்க பார்க்கும் இடங்கள்லாம் அது நம்ம பார்க்கும் போது நமக்குள்ளேயே ஒரு ஒரு பெருமை ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்துல ஒரு சின்ன வேண்டுகள், அந்த ஜலூர்கம் இல்லாங்க பறக்க விடும்போது சரியான முறையில பறக்க விடுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் சரி
1: பார்த்துக்கலாம், கிழிந்து இருக்க கூடாது, நமக்கு அது குடுக்கற மரியாதை சரியா சரியான முறையில அதை பறக்க விடணும்.
2: ஆமா, சில நேரங்கள் நம்ம கூட சாலையோரத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளாம பார்த்துக்கோங்க. தலைக்கிளியா முக்கியமாக பறக்க விட்டுறாங்க,
1: அவங்க எல்லாம் வந்து கைது பண்ண சம்பவங்களும் இருக்குது.
0: போன வருஷம் அதுக்கு ரொம்ப
1: தீவிரமான கொடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நாட்டுக்கு குடுக்கற மரியாதை.
0: சில பேர் வீட்டுல பறக்க விடுன்னு சொல்லி பறக்க விட்டுருவாங்க, ஆனா அது இருக்கிற அந்த கோலம் இருக்கு இல்லையா அது தெரியவே தெரியாது. மலேசிய கொடி அப்படின்னு ஒரு மாதிரி அது அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி ஆயிடும்,
2: அதோட வர்ணம் எல்லாம் அப்படியே தெரியாத அளவுக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, அது ரொம்ப மலிவான விலையில தான் விக்குது, அதனால நீங்க கொஞ்சம் வாங்கி கொள்ளலாம். வாங்கி சரியான முறையான முறையில் நீங்க வந்து பறக்க விடுங்க. கண்டிப்பாக ஒரு மலேசியராக இருந்து நம்ம நாட்டுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த செய்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே மலேசியராக இருக்கிறதுக்காக நம்ம பெருமை அடையணும். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் மலேசியர்கள் என்று சொல்லும் போது, அதனால எப்பொழுதுமே சந்தோஷமா ஒற்றுமையாக நம்ம வாழ்வோம்.
0: நிச்சயமா இந்த முறை ஒரு வீடு ஒரு ஜாலூர்கம் இல்லாங்க அப்படின்ற இயக்கத்தையும் நீங்க வந்து தொடக்கி வைத்திருக்கிறீர்கள். அது வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சத்யா, ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த தகவலா பகிர்ந்து கொண்டதற்கு.
2: நன்றி போனா, நன்றி தெய்வீங்க. சற்று முன்பு சொல்லியிருந்தோம் இல்லையா, புகைப்படங்கள் நேயர்கள் ஒரு வேலை எடுத்தாங்க அப்படின்னா கூட இந்த ஹேஷ்டேக் இருக்கு, இந்த வருஷத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஹேஷ்டேக் HKHM2026, ஹேஷ்டேக் மலேசியா மடானி, ஹேஷ்டேக் சுஜாத்ரான் டி நிக்மாத்தி, ஹேஷ்டேக் மருடேகா 360. இதை கூட நீங்க வந்து புகைப்படத்தை நீங்க வந்து பதிவு செய்யும் போது இந்த ஹேஷ்டேக் நாமும் அந்த புகைப்படத்தை வந்து நம்ம பார்ப்போம். சில புகைப்படங்களை வந்து மருடேகா 360 போர்ட்டலையும் நான் வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோம்.
0: தொடர்ந்து பேசுவோம். நன்றி சத்யகுமாரி. இன்றைக்கு நம்ம வந்து மர்டேகா தேசிய தின தொடக்க விழா பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். தொடர்பு துறையிலிருந்து சத்யகுமாரி பூங்காவனம் இந்த விவரத்தை பகிர்ந்துகிட்டாங்க.

0: டிவெட் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உறுதி, அரசாங்கம் உத்தரவாதம். அரசாங்க மருத்துவமனையை விவேக மருத்துவமனையாக மேம்படுத்தும் முயற்சிகளில் சுகாதார அமைச்சு கவனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நுட்ப தொழில்திறன் கல்வி டிவெட் பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பு விகிதம் உயர்வாக உள்ளதென அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது. தொழில்துறையுடனான வியூக ஒத்துழைப்பு, மாணவர் பட்டப்படிப்பை முடிப்பதற்கு முன்னதாக வேலை வாய்ப்பு பெற வழிவகுப்பதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீரி தெரிவித்துள்ளார். டிவெட் கழகங்களுக்கும் நிறுவனங்கள் தொழில்துறை நடத்துனருக்கும் இடையேயான தொடக்க சந்திப்பில் வேலை சந்தைக்கு ஈடான பாடத்திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் தொழில்துறை தேவைக்கான நுட்பத் திறனுடைய பட்டதாரிகளை உருவாக்க அரசாங்கம் உயர்நிலை டிவெட் பாடத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக தேசிய டிவெட் மன்ற தலைவருமான அவர் தெரிவித்தார். நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப பயன்பாட்டின் முன்னோடி திட்டத்தை சுகாதார அமைச்சு செயல்படுத்த உள்ளது. இதர சுகாதார மையங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கு முன் அந்த தொழில்நுட்பத்தின் ஆக்கப்பூர்வத்தன்மை மதிப்பிடப்படும் என அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவமனைகளை விவேக மருத்துவமனையாக உருமாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது மேற்கொள்ளப்படுகிறது. இதன் கீழ் AI இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாடு ஆதரிக்கப்படும் வேளை இலக்கவியல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என அவர் கூறினார். உலகளவில் விநியோக தொடர்பீதான அழுத்தத்தையும் மூலப்பொருள் விலை உயர்வையும் கையாட மலேசிய நெகிழி உற்பத்தியாளர் சங்கம் முன்வைத்துள்ள பரிந்துரை ஆராயப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல் அமமத் நசீர் தெரிவித்துள்ளார். இதற்காக முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சும் பொருளாதார அமைச்சும் இணைந்து செயல்பட தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10 முடிவு செய்துள்ளது. 2025 பெரும்பாலான துறைகளின் ஆதரவாக விளங்கிய நெகிழி உற்பத்தி தொழில்துறையின் வருமானம் 62.69 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. தேசிய காலநிலை மாற்ற சட்ட வரைவு. காலநிலை மாற்றத்திற்கான தனிப்பட்ட சட்டத்தை கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றாக மலேசியாவை இடம்பெறச் செய்யும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஆத்து ஜோசப் கூருப் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசியான் வட்டாரத்தில் இந்த சட்ட வரைவை இயற்றிய 2 நாடாக மலேசியா திகழும் என அவர் கூறினார். இது இவ்வாண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் கீழ் தொழில்துறைகள் சுற்றுச்சூழலுக்கு நட்புறவான அணுகுமுறைகளை கையாள்வதை ஊக்குவிக்க கரிம வரி விதிக்கப்படும் என அவர் கூறினார். தேசிய சட்டத்துறை தலைவர், அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் பணிகளை முழுமையாக பிரிப்பது தொடர்பான நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு JKPK-இன் அறிக்கை இன்று மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு பொறுப்பான அனைத்தும் உள்ளடங்கிய கழக உருமாற்ற திட்டம் மெய்ப்பிக்கப்படும் வகையில் இது அமைந்திருக்கும் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அசலினா உஸ்மன் சயீத் தெரிவித்துள்ளார். சட்ட இறையாண்மையையும் கழக சுதந்திரத்தையும் நாட்டின் நீதிமுறை மீதான மக்களின் நம்பிக்கையையும் வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் வலுவான கடப்பாட்டுக்கு இது சான்று பகர்வதாக அவர் குறிப்பிட்டார். இலக்குவியல் அமைச்சு கொரிய குடியரசுடன் இணைந்து கொரிய ஆசியான் இலக்குவியல் கழகம் கடாவை தொடக்கி வைத்துள்ளது. மலேசிய இலக்குவியல் பொருளாதார கழகம் MDEC ஒருங்கிணைப்பிலான இத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு AI-யிலும் வளர்ந்து வரும் இலக்கவியல் தொழில்நுட்பத்திலும் சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் தொழில்துறைக்கு தயாரான இலக்குவியல் செயற்கை நுண்ணறிவு சார் 200 தொழில் முறையினரை உருவாக்க இலக்கிடப்பட்டுள்ளது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் சரவா ஊடக மாநாட்டில் ஊடக தகவல் தொடர்பு நிபுணர், கொள்கை இயற்றுபவர், தொழில்துறை தலைவர், மாணவர் என 800 பேர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊடக நம்பகத்தன்மை, அரசியலமைப்பு, இலக்கவியல் உருமாற்ற சவால்கள் ஆகிய விவகாரங்கள் விவாதிக்கப்படும். சரவா முதல்வர் தான் ஸ்ரீ அபங் ஜுஹாரி துன் ஓபேங் அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வளைகுடா வட்டாரத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்தை உடனடியாக தணிக்குமாறு ஐநா தொடர்புடைய எல்லா தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. அண்மைய தாக்குதல்களை தொடர்ந்து பெரிய அளவிலான மோதல் உலக அமைதிக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அந்த உலக அமைப்பு எச்சரித்துள்ளது. ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ கிட்டரஸ் அமெரிக்காவையும் ஈரானையும் உள்ளடக்கி ஹோர்முஸ் நீரிடையில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளதாக அவரது பேச்சாளர் ஸ்டீஃபன் ஜுரைக் தெரிவித்தார். இந்த அண்மைய பதற்றத்தை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 9 விழுக்காட்டிற்கும் அதிகமாக உயர்ந்தது. பிரந்த் கச்சா எண்ணெயின் எதிர்கால விலை தற்போது கலனுக்கு $82.9 உயர்ந்துள்ள வேளை, வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் கலனுக்கு $77.87 உள்ளது. இந்த சூழல் உலகளாவிய விநியோக தடைகள் குறித்த கவலையையும் தூண்டியுள்ளது. இராணுவ சட்ட செயலாக்கத்தையும் பொது உத்தரவையும் 90 நாட்களுக்கு நீட்டிக்கும் பரிந்துரையை உட்படுத்திய சட்ட வரைவை யுக்ரைனிய அதிபர் வளோடிமிர் ஜெலென்ஸ்கி தாக்கல் செய்துள்ளார். ரஷ்யாவுடனான தொடர் மோதலை தொடர்ந்து அது முன்மொழியப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் நாள் அவற்றின் செயலாக்கம் நிறைவடைகின்றன. இந்த சட்ட வரைவு மீதான வாக்கெடுப்பு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நடைபெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் யாரோஸ்லவ் ஜெலென்ஸ்கியாக் தெரிவித்துள்ளார். 2022 பிப்ரவரியில் இராணுவ சட்டமும் பொது உத்தரவும் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் புதிய வெளியுறவு அமைச்சரை நியமித்துள்ளார். 4,500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 1,000க்கணக்கானோர் காணாமல் போன பேரழிவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு பின்னர் இந்த நியமனம் வந்துள்ளது. அமெரிக்காவுக்கான வெனிசுலாவின் அரசு தந்திர பெயராளர் ஃபெலிக்ஸ் பிளாசென்சியா புதிய வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ரோட்ரிகஸ் தெரிவித்தார். 2023 முதல் அந்த பொறுப்பில் இருந்த யோன் கீலுக்கு மாற்றாக ஃபெலிக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண கால்பந்து. 1998-2018 ஆண்டுகளில் பெற்ற வெற்றிகளை தொடர்ந்து பிரான்சுக்கு 3வது உலகக்கிண்ணத்தை வென்று தருவதில் அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் கிலியன் எம்பாப்பே உறுதியாக உள்ளார். எம்பாப்பே வெளிப்படுத்திய சிறப்பான ஆட்டம் லேஸ் ப்ளூஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறி நாளை டேலஸில் நடைபெறும் அரையிறுதியில் ஸ்பெயினை எதிர்கொள்ள தொடர்ந்து உறுதுணையாக இருக்கிறது. இதனிடையே லா ரோஹா அணியின் இளம் நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் யமால் மீதும் கவனம் குவிந்துள்ளது. இருப்பினும் யமால் இதுவரை தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. 6 ஆட்டங்களில் அவர் 1 கோல் மட்டுமே அடித்துள்ளார். இவ்வேளை உலகக்கிண்ண காலிறுதிச் சுற்றுகளில் வரலாறு படைத்து தாயகம் திரும்பிய நோர்வே விளையாட்டாளர்களை ஓஸ்லோவில் 90,000 பேர் வரவேற்றனர். சனிக்கிழமை இங்கிலாந்துடனான ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ஏர்லிங் ஹாலனின் தரப்பு தோல்வியடைந்தது. எனினும் காலிறுதி வரை முன்னேறியது அவர்களின் சிறப்பான ஆட்டமாக கருதப்படுகிறது. நோர்வே தலைநகரில் உள்ள அரச அரண்மனை வளாகத்தில் குவிந்த மக்கள் புகழ்பெற்ற வைக்கிங் ரோ படைப்புடன் அணியினரை வரவேற்றனர். பட்டத்து இளவரசர் ஹாக்கோன் அதனை வழிநடத்தினார். டிவெட் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உறுதி, அரசாங்கம் உத்தரவாதம். அரசாங்க மருத்துவமனையை விவேக மருத்துவமனையாக மேம்படுத்தும் முயற்சிகளில் சுகாதார அமைச்சு கவனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி 9:13 இன்றைக்கு 6:30 இருந்து வணக்கம் இல்ல உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களோட வாங்க,
1: இன்னும் நிறைய பேச போறோம், நிறைய தகவல்கள் காத்துட்டு இருக்குது. இது வணக்கம் மின்னல்.
0: பெனடயால் பாடியிருக்காரு நம்ம உள்ளூர் படத்துக்கான பாடல் காதல் காய்ச்சல் அப்படின்னு. நம்ம உள்ளூர் பாடகர்கள் ஜோயன் மற்றும் ஜெயா ஜான் கூட சேர்ந்து பாடிய பாடல் காதல் காய்ச்சல்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0 1 0 9 0 7 2 9 1 9

0: எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஜிவியுடைய இசையில் அவரை பாடியிருந்த ரத்னமாலா பராசக்தி படத்துக்காக எடுக்கப்பட்டிருந்த பாடல். அது வணக்கம் மின்னல் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். போனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நம்ம கோல் போஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ உலக கிண்ண காட்பந்து போட்டியில எந்த அளவுக்கு எந்த விளையாட்டாளர் களம் இறங்குறாங்களோ அது கேட்டாற் போல அந்த கோல் போஸ்ட் பக்கமும் நம்முடைய கவனம் எல்லாம் இருக்கும். எனக்கு அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வகையான இது என்னன்னு தெரியல, அச்சமா என்னன்னு. அந்த கோல் போஸ்டையே தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நான். படம் அந்த காணொலியை பாத்துக்கிட்டு இருந்தாலும் நேரலையை பாத்துட்டு இருந்தாலும் கோல் போஸ்ட் பாக்குற ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா அங்க எந்த அளவுக்கு பலத்தோட இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வந்து நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு அந்த கோல் போஸ்ட் மேலேயே இருக்கும். அப்படி தேடும் போதுதான் ஒரு விஷயம் கண்ணுக்கு தென்பட்டது. இந்த கோல் போஸ்ட் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா முன்னர் வந்து ஒரு ஒரு ஒரு அளவுல இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த கோல் போஸ்ட் உடைய அளவு கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா. ஏன்னா விளையாண்டுட்டு வந்து அந்த கோல் அடிக்கும் போது அந்த கோல் போஸ்ட் சின்னதா இருக்கிறது வந்து சரியா இல்ல. இப்போ ஏறக்குறைய வச்சுக்கோங்களேன், முன்பு இதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெரிய அளவுல இல்ல. 1882 காட்பந்து சங்கம் நியமித்த விதியின்படி அதனுடைய ஒரு அளவு இருந்திருக்கு. ஆனால் 1996 US உடைய மேஜர் லீக் சாக்கர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபிஃபாவுடைய வருடாந்திர கூட்டத்துல தான் இந்த கோல் போஸ்ட் உடைய அளவு கொஞ்சம் பெருசாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்பெல்லாம் வந்து எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் கூட கோல் புகுத்தவே முடியாதான். அதுக்கு என்ன காரணம், என்ன யாராவது கோல் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஆய்வுகள் மேற்கொள்ளும் போதுதான் இந்த கோல் போஸ்ட் சின்னதா இருக்கு அப்படின்ற ஒரு அளவு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த கோல் போஸ்ட் உடைய அளவை கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு வந்து இலகுவா போயிருக்கு. நம்ம விளையாட்டுன்னு தான் நினைக்கிறோம், ஆனா இதுக்குள்ள எவ்வளவு நுட்பங்கள் அடங்கியிருக்குன்னு பாருங்க. கோல் போஸ்ட் சின்னதா இருந்ததே கோல் அடிக்காததுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்றத தெரிய வந்துதான் இந்த ஒரு முன்னெடுப்பை நடத்தி இருக்கிறாங்க.
1: அதிகாலை 3 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. அதே வேளையில் வந்து வியாழக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு இங்கிலாந்து அர்ஜென்டினா மோத போறாங்க. பெரிய அணிதான் இந்த 2 அணியும். கோல் போஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு, இந்த கபோவர்டி அப்படின்ற ஒரு புது வரைபடத்துல எங்க இருக்குதுன்னு,
0: தீவுகள் அடங்குனதுதான் அந்த நாடு.
1: அந்த நாடு முதன் முறையா உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியில அர்ஜென்டினாவுக்கு எதிரா வந்து போட்டியிட்டாங்க இல்லையா, அது அர்ஜென்டினாவுக்கு பெரிய மிரட்டல்.
0: ஆனா
1: அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோல் கீப்பர் வந்து உலகம் முழுவதும் பேசப்பட்ட,
0: என்ன கேட்டீங்கன்னா அங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து அந்த கோல் காவலருக்கு தான் கொடுத்தாகணும்.
1: பேர் அவர் ஒசின்ஹா. ஒரு சாதாரண வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கு அப்புறம் இந்த உலக கிண்ணத்துக்கு வந்த போது அவரோட அவர்தான் அந்த கோல் கீப்பர்.
0: ஆமா,
1: மெஸ்ஸி ரொம்ப ரசிச்சுட்டாராம். இப்ப அவரோட வேலை எங்கன்னா, இன்டர் மியாமி மெஸ்ஸியோட குழு இருக்கு இல்லையா, அங்க வந்து கோல் கீப்பரா அவர் வேலைக்கு போயிருக்காரு,
0: கான்ட்ராக்ட் சைன்
1: பண்ணிருக்காரு. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல அவர் இந்த உலக கிண்ணத்துக்கு வரும்போது அவருடைய ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல 20,000 பேர் தான் இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் நினைக்கிறீங்க? 29 மில்லியன் வாழ்க்கை மாற்றம். ஒரு திறமை எங்க இருந்தாலும் கண்டறியப்படுவாங்களா அந்த மாதிரி.
0: ஆமா, காபோ வார்டே வந்து போயிட்டாங்க, வந்தாங்க போனாங்க. அவங்க வந்த அந்த பயணம் இருக்கு இல்லையா, அததான் அவங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு நினைக்கிறேன். அணியில் ஆடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. டாய் டாய் கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்க.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. MyNaps e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps e-tution. தொடர்புக்கு 0309072919.
0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
2: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
2: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
0: மின்னல் FM
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: வணக்கம் இன்னல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மணி 9:39 ஆயிருச்சு. நீங்க வணக்கம் இன்னல்ல முத நம்ம கேட்ட கேள்விக்கு தொடர்ச்சியா நிறைய பேர் வந்து உங்களுடைய பார்வைகள் எல்லாம் சொன்னீங்க. எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்றதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது.
1: ஆமா, இதற்கிடையில வந்து ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிஎம் கிளிக்ல வந்து உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி நடக்குது இல்ல?
0: ஆமா.
1: ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஓ எல்லா ஆட்டங்களும் ஆர்டிஎம்ல இல்லங்க, எப்படிங்க முடியும் இது அப்படின்னு கேட்டாங்க.
0: அப்படி இல்லங்க.
1: ஏன்னா எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க, சுக்கான் அலைவரிசையில மட்டும்தான் ஒளிபரப்பாங்க.
0: நீங்க பார்க்கலாம், உங்களுக்காக மூன்று தேர்வுகள், ஆர்டிஎம் 1, அடுத்தது டிவி ஓகே, டிவி சுக்கான், இது மூன்றுலயுமே நீங்க வந்து பார்க்கலாம்.
1: நீங்க ஆர்டிஎம் கிளிக்ல போனீங்கன்னா இன்னும் மூன்று அலைவரிசை இந்த உலக கிண்ண காற்பந்துக்காகவே
0: பிரத்யேகமாக
1: மூன்று அலைவரிசைகள் இருக்கு. நீங்க வந்து மறு ஒளிபரப்பு பார்க்கணும்னா அங்க போகலாம்.
0: சரிங்க. ஆக இந்த விவரங்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப கூட ஆர்டிஎம் உடைய தலைமை இயக்குனர் வந்து டிவி 1 சலாமத் பாக்கி மலேசியால பேசிட்டு இருக்காரு. குறிப்பாக தேசிய தினம், அதுக்கப்புறம் உலக கிண்ண காற்பந்து போட்டியினுடைய இறுதி ஆட்டம் இருக்கு இல்லையா, இதை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு ஆர்டிஎம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த விவரங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்டிஎம் உடைய இணைந்திருங்கள். ஆர்டிஎம் கிளிக்லயும் நீங்க விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா இந்த உலக கிண்ண காற்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு மையம் ஆர்டிஎம். மூன்று மணிக்கு அடுத்த திங்கட்கிழமை ஆட்டம், அது முடிய 5:30 நேரம் நம்ம வந்து கண் விழித்து வேலைக்கு வர வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. போனா
1: கண்டிப்பா.
0: சரி, அடுத்தது உள்ளூர் பாட்டு வந்துட்டு இருக்கு. சுகன்யா சரண்யா சைக்கோ மந்திரா பாடுறாங்க, ஐ லவ் யூ.

0: காதல் இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19 19.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஹே யூத் படத்துக்காக ஜிவியுடைய இசையில் அவரை பாடியிருந்த பாடல் ஆசப்புள்ள அப்படின்ற அந்த பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னல் ஒரு நிறைவுக்கு வரக்கூடிய தருணம் தான். இது மணி 9:53 ஆயிருச்சு.
1: அடுத்து இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க கிஷன் வந்திருக்கிறாரு.
0: ஆமாங்க, இன்னைக்கு பேசின கதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். காலையில நம்ம வந்து கேட்டிருந்தோம், ஒரு பழக்கத்தை கையில் எடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வேணான்னு விட்டுருப்பீங்க, டக்குன்னு அந்த மாதிரி விட்டுறாதீங்க, துவண்டு போகாதீங்க, 21 நாட்கள் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு 7 மணி வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம்.
1: ஆமா, அதே நேரத்துல வந்து முக்கியமா இன்னொரு விஷயமா என்ன பேசிருந்தோம், எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே ஒருத்தவங்க காட்டிக்குவாங்க அப்படின்னு நல்ல நல்ல அனுபவங்களை நான் நேயர்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோம்.
0: அப்புறம் இந்த வேலைக்கு வந்து வேலை செய்வோம் இல்லையா, எதுவும் அப்ப நம்ம காரணம் சொல்லிட்டு செய்யாம இருக்கும் போது வேலை இடத்துல நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. எப்போதும் நம்ம வந்து வேலை இடத்துல எனக்கு இது செய்யல, அது செஞ்சு கொடுக்கலன்னு குறை சொல்றோமே தவிர, வேலை இடத்துல நம்மனால அவங்க என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்கன்றத யோசிக்கிறது இல்லை. தள்ளி போட்டுக்கிட்டே அவங்க மேல மட்டும் காரணத்தை சொல்ல மாட்டாங்க, உயிரற்ற பொருட்கள் மேலையும் உயிருள்ள மற்ற சக பணியாளர்கள் மேலையும் காரணத்தை முன் வச்சுட்டு இவங்க போற போக்குலயே போயிட்டு இருப்பாங்க. அது இருக்க கூடாதுன்றத பத்தி ஒரு நிறுவனத்துடைய இயக்குனர் ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு.
1: ஆக இன்றைக்கு பங்கு கொண்டவங்க எல்லாருக்குமே நன்றிங்க. கேட்ட நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இருந்த உங்களுக்கும் நன்றிங்க.
0: இப்போ நாங்க விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: பவனா வீரமோகன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். தொடக்கமாக மலாக்கா வெள்ள நிலவரம். காலை 8 மணி நிலவரப்படி பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து 43 உள்ளது. 11 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் ஜாசின் மாவட்டத்தில் தொடர்ந்து செயல்படும் தேகல் தேசிய பள்ளியில் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக உதவி மையத்தில் தங்கியுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை செயலகம் கூறியது. நெகிரிசம்பிலானின் மக்கள் தொகை சார்ந்த வேறுபாடுகளும் வாக்களிப்பு முறைகளும் அந்த மாநில தேர்தலில் தேசிய முன்னணி பிஎன்என் அரசியல் வியூகத்தையும் வேட்பாளர் தேர்வு முறையையும் தீர்மானிக்கும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீடி தெரிவித்தார். ஏனைய மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் நெகிரிசம்பிலானில் தொகுதிகளிலும் மக்கள் தொகை அமைப்பிலும் உள்ள வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு இந்த அணுகுமுறை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். நாட்டின் உணவு விநியோகம் தொடர்ந்து நிலையாக இருப்பதை உறுதி செய்யும் முயற்சியில் உள்ளூர் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக தேசிய உணவு பாதுகாப்புக்கான அவசர திட்டம் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக வேடான் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்து சான் ஃபுங் ஹின் தெரிவித்தார். அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் அதிக தாக்கம் கொண்ட திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அதிக கட்டணம் விதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் அமெரிக்காவை கொள்ளையர் நாடாக மாற்றும் என்று பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா சாடியுள்ளார். கப்பல்களை அனுமதிப்பதற்காக ஒவ்வொரு கப்பலுக்கும் 20 விழுக்காடு கட்டணம் வசூலிப்பது முன்பு கடற்கொள்ளை என கருதப்பட்டதாக லூலா சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யூட்டா மாநிலத்தில் உள்ள 2 தேசிய நினைவுச் சின்னங்களின் பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பை தற்போதைய அளவின் சுமார் 1/10 பகுதியாக குறைக்கும் நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். இதன் மூலம் பாதுகாக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ஏக்கர் நிலங்கள் புதை படிவ எரிபொருள் சுரங்க பணிகளுக்காக திறக்கப்படுகின்றன. 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். இந்த பட்டத்தை தட்டிச் செல்வதில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக கருதப்படும் பிரான்சுக்கு எதிரான அரையிறுதியில் தனது அணி தாக்குதல் பாணியை கையாளும் என்று ஸ்பெயின் பயிற்றுனர் லூயிஸ் டிலா ஃபியூண்டே தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறும் இந்த முக்கியமான அரையிறுதியில் பிரான்சுக்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்கட்டும். தொடர்ந்து 3 மணி நேரம் இந்த பக்கமா உங்களுக்கு பிடிச்ச இசையை நீங்க ரசிக்க போறீங்க. அதற்கு நாங்கள் பொறுப்பு. ஆர்டிஎம் கிளிக் அந்த செய்தியை பதிவிறக்கம் பண்ணியாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்போ பதிவிறக்கம் பண்ணுங்க. எங்கிருந்தாலும் நீங்க மின்னல் எஃப்எம் மிக சுலபமா கேட்கலாங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். அடுத்த 3 மணி நேரத்திற்கு என் குரலை தான் கேட்க போறீங்க, வேற வழியே கிடையாது. இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். கோகுல் அடுத்த பாடல் கொண்டு வராங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: ஜெகன் ஜெகன் ஜெக ஜெக ஜெக.

மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, மாலிவுட் திரையுலகில் வெளிவரப்போகிற திரைப்படம் மகாராஜா ஹாஸ்டல். இந்த திரைப்படம் வந்து 24 ஜூலை வந்து வெளிவரப்போகுது. பேய் திரைப்படம், பிறகு நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். சாருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருக்குங்க. அந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஜின் நடிச்சிருக்காங்க, என் மரியா, சித்ரா நாயர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இது இருக்குது. பேய்கள், பிறகு அதில் நகைச்சுவை, மாணவர்கள், இதை சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்க போது கூடிய விரைவில் மகாராஜா ஹாஸ்டலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக சித் ஸ்ரீராம், நேஹா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: போக்குவரத்து தகவல்.
1: பிளஸ் வாயிலாக வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து தகவல்களை பார்த்துடலாம். நிறைய இடங்களில் வந்து சாலை மேம்பாட்டு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. அதில் முதல்ல அலோஸ்டார்லிருந்து பெண்டாங் பக்கமாக கிலோமீட்டர் 53-55 வரையிலும் இந்த சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதன் காரணமாக கொஞ்சம் நெரிசலாக இருக்கு. அதற்கு பிறகு பெடாஸ் லிங்கியிலிருந்து ஸ்னாவாங் பக்கமாக கிலோமீட்டர் 249.5-251.8 வரைக்கும் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துட்டு இருக்கு. பெடாஸ் லிங்கியிலிருந்து சிம்பாங் அம்பாட் பக்கமாகவும் அதே நிலவரம் தாங்க. பிறகு ஸ்னாவாங்கிலிருந்து பெடாஸ் லிங்கி பக்கமாக கிலோமீட்டர் 241.5-239.9 வரைக்கும் சாலை மேம்பாட்டு பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு கூபாங் சிமாங்கிலிருந்து லூனாஸ் பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க. இங்கே ஃபெடரல் நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வழக்கம் போல நெரிசலாக இருக்கு. ஆக பாதுகாப்பான பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும்.
2: போக்குவரத்து தகவல்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
4: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
4: சரியா,
3: போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
4: எல்லாம் என் நேரம் தான்.
3: என்னயா?
4: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
3: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
4: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

ஃபிஃபா உலக கிண்ணம் மணல் பறக்கும் ஆட்டங்கள் இப்போ அடுத்த கட்டமா நாளைக்கு வந்து முக்கியமான ஆட்டம் இருக்கு இல்லையா. பிரான்ஸ் வந்து ஸ்பெயின் வந்து சந்திக்க போறாங்க. யார் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுக்கான ஆவல் இப்பவே அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கிடையில் நம்ம மின்னல் கிளி உங்களுக்கு தெரியும்ல, மின்னல் எஃப்எம் சமூக வலைத்தளங்கள்ல நீங்களும் வாக்களிக்கலாங்க, யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமா தெரிவிக்கலாம். அனைத்து ஆட்டங்களுமே ஆர்டிஎம் கிளிக் வாயிலா பார்க்க மறந்துடாதீங்க. ஆக அண்மைய நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஎம் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா வாங்க, அங்கேயுமே வந்து உடனுக்குடன் தகவல்களை பதிவிட்டு

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஹோர்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு சிற்றரசின் இரு எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரானிய ஏவுகணைகள் தாக்கியதில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்ட வேளை எண்மறு காயமடைந்தனர். மும்பாசா அல் பகியா எண்ணெய் கப்பல்கள் ஒமான் கடல் எல்லைக்குள் இருந்தபோது தாக்குதலுக்கு இலக்கானதாக தற்காப்பு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த கப்பல்களுக்குள் தீப்பிடித்ததை அடுத்து பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தின. இருப்பினும் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அமைச்சு கூறியது. இத்தாக்குதலை வன்மையாக கண்டித்த ஐக்கிய அரபு சிற்றரசு இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான முழு உரிமையையும் கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தது. ஈரானின் செல்வாக்கை கட்டுப்படுத்துமாறு பாக்தாத் மீது அமெரிக்க நிர்வாகம் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் பிரதமர் அலி அல் சைடி அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வாஷிங்டனில் சந்திக்க உள்ளார். ஈராக்கின் முக்கிய பங்காளிகளான அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் அவரது பயணம் அமைந்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான மோதல் நீண்ட காலமாக மறைமுக போர்க்களமாக மாற்றியுள்ளதுடன் அவர் நாடுகளுக்கும் இடையே அமைதியை நிலைநாட்டுவதற்காக அரசாங்கங்கள் போராடி வருகின்றன. ஹொர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது அதிக கட்டணங்களை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டுள்ள திட்டங்கள் வாஷிங்டனை கொள்ளையர் நாடாக மாற்றிவிடும் என்று பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டி சில்வா கூறினார். அந்த குறுகிய நீர்வழி பாதையை திறந்து வைப்பதற்கான செலவுகளை ஈடுகட்ட ஈரானின் துறைமுகங்களுக்கு மீண்டும் முற்றுகையை செயல்படுத்தவும் அதன் வழியாக அனுப்பப்படும் அனைத்து சரக்குகளுக்கும் 20% வரி விதிப்பதாகவும் ட்ரம்ப் முன்னதாக உறுதியளித்திருந்தார். கடந்த மாதம் வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கங்களால் நாட்டின் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடு என்ற வகையில் நாள் 1.2 மில்லியன் கலனுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்து வருகிறது. இது ஓராண்டில் சுமார் 10% அதிகரிப்பை குறிக்கின்றது. நாட்டின் முக்கிய வருவாய் ஆதாரமான கச்சா எண்ணெய் உற்பத்தி வடமேற்கில் உள்ள மராகைபோ ஏரியிலும் கிழக்கில் உள்ள ஒரினோக்கோ வட்டாரத்திலிருந்தும் பெறப்படுகிறது. இதனிடையே வெனிசுலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 4,561 கடந்துள்ளதாக நாடாளுமன்ற தலைவர் ஹோகே ரோட்ரிகஸ் கூறினார். மேலும் 16,740 காயமடைந்துள்ள வேளை 20,231 தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜூன் 24 தலைநகர் கராகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்குகள் இடிந்து விழுந்தன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. நேற்று தமது 19th பிறந்தநாளை கொண்டாடிய ஸ்பெயின் நட்சத்திர விளையாட்டாளர் லாமின் யமால் பிரான்சை எதிர்கொள்ள அச்சம் கொள்ளவில்லை என கூறியுள்ளார். ஐரோப்பிய வெற்றியாளர்களான எங்களை கண்டு பிரான்ஸ்தான் பயப்பட வேண்டும் என பார்சிலோனா நட்சத்திர விளையாட்டாளரான அவர் கூறிய கூற்று பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. தம்முடைய உண்மையான பிறந்தநாள் பரிசு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறுவதே என செய்தியாளர் சந்திப்பில் யமால் தெரிவித்துள்ளார். பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான ஆட்டத்திற்காக கார்பந்து ரசிகர்கள் காத்திருப்பதை நாம் நன்கு அறிந்துள்ளதாக யமால் சொன்னார். இதனிடையே நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவுடன் நடைபெறும் மாபெரும் அரையிறுதி ஆட்டத்தில் தங்களின் பழைய பகைமையை தீர்த்து கொண்டு தொடர்ச்சியாக கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்ற லியோனல் மெஸ்ஸியின் கனவை முடிவுக்கு கொண்டு வரும் முனைப்பில் இங்கிலாந்து தீவிரமாக உள்ளது. 60 பின் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்ற வேட்கையையும் அது கொண்டுள்ளது. ஜூட் பெலிங்ஹமின் அபார ஆட்டம் இங்கிலாந்து அரையிறுதிக்கு முன்னேற வழிவகுத்தது. 2002 உலகக் கிண்ணத்திற்கு பின் இவ்விரு அணிகளும் களமிறங்கும் ஆட்டம் இதுவாகும்.
இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. அந்த பக்கமா கிஷன்களோட பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். ஒவ்வொரு நாளுமே நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில 11 மணிக்கு பிறகு அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக இருக்குங்க. இன்றைக்கும் நேற்று யாருக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்ல இதற்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பை இன்றைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். யாருக்காக என்ன பாட்டு போ கேட்கணும்னு மனசு சொல்லுது, இந்த ஜெஸ்ஸி சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா, அந்த மாதிரி உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்க பாட்டு கேட்க போறீங்க. என்ன பாட்டு வேணும், புதிய பாடல்கள் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்டு வானொலி பக்கமா அவங்க பேரை சொல்றதுல ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குங்க, நம்புங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆவாங்க. நீங்க அவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைக்கணும் அப்படின்னா சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம், நான் புஞ்சாலம்ல இருந்து நளினி பேசுறேன்.
0: புஞ்சாலம்ல இருந்து நளினி சொல்லுங்க.
1: நான் வீட்டுல தான் இருக்கேன், கொஞ்ச நேரமா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல கூப்பிட போனோம்.
0: ஓ, சமைச்சாச்சா இல்ல இப்பதான் சமையல் ஆரம்பிக்க போறீங்களா?
1: சமைச்சாச்சு, இன்னைக்கு கொதி வச்சு பீட்ரூட் தட்டி இருந்தோம்.
0: வரேவா, ஆரோக்கியமா சமைச்சிருக்கீங்களே. நல்ல விஷயங்க, நல்ல விஷயத்தை பழக்கப்படுத்திருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி ஆரோக்கியமான உணவா சமைச்சு கொடுங்க. அம்மா கையில சாப்பிடுறது ருசியா இருக்கணும், அதே சமயம் ஆரோக்கியமாவும் இருக்கணும். அதை நீங்க சரியா கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க, யாருக்காக வேணும்?
1: என்ன பாட்டு? புது பாடல் எது பாடல் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஃபேமிலி இருக்கிற அத்தனை பேத்துக்கும் கேக்குறேன்.
0: ஓ, புது பாடல்.
1: கணவருக்கு கேக்குற, பிள்ளைங்களுக்கு, அம்மா அப்பா மாமியார் பிறந்தனர் அவங்களுக்கும் சார்ந்து பாடல கேக்குறோம்.
0: அவங்க பேர் என்னது?
1: அவங்க பேரு காமாட்சி.
0: காமாட்சி, சரி. மாமியாருக்காக மருமகள் பாட்டு கேட்டிருக்கீங்க, நல்லா இருக்குங்க. கேக்கும் போது பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: பாட்டிக்ஸ்ல
0: இருந்து யார் பேசுறீங்க?
1: பாரதி.
0: பேரை சொல்ல மறந்துட்டீங்க, இடம் பேர் சொல்லிட்டீங்க. சரி, பாரதிக்கு என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: என் பேத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன புது பாட்டு எல்லாம் பிடிச்ச பாட்டு தான் கேப்பேன். சரி, ராஜேஸ்வரி ஹரிவானந்தன், மோகனேஸ்வரி ஹரிவானந்தன், அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம்.
0: சரி, எங்க பாட்டு கேட்டு இருக்கீங்க?
1: இல்ல இல்ல, நான் வீட்டுலதான் சமைச்சிட்டு இருக்கேன். கங்கோங் பரட்ட போறேன்.
0: சமைச்சிட்டே மின்னல் கேட்டு இருக்கீங்களா?
1: ஆமாயா.
0: சரி, மகிழ்ச்சிங்க. கங்கோங் மட்டும் தானா, வேற என்ன செய்ய போறீங்க?
1: பருப்பு, புடலங்காய் பருப்பு கூட்டு. இன்னைக்கு அமாவாசை என்பதால்
0: வந்து நிறைய பேர் ஆரோக்கியமா தான் சமைக்கிறீங்க. சரி, பாத்து சமைங்க. உப்பு எல்லாம் சரியா போடணும். சரியா, நிகழ்ச்சி கேட்டு உப்பு போட மறந்துடாதீங்க. சில்லாஞ்சிருக்கிய பாட்டு பேத்திங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, கேப்போம் வாங்க. சிரிக்கிற அளவுக்கா இருக்கு அந்த பாட்டு?
1: இல்ல, சிரிக்கிறது பேசும்போது
0: பாட்டியும் பேத்தியும் பேசிக்கிறீங்க பாட்டை பத்தி. சரி சரி, பாட்டு வந்துட்டு இருக்குங்க, கேளுங்க. பேத்திங்களுக்கு மறக்காம ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சரியா? நன்றி நன்றி. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. மின்னலுக்கு தாராளமா நீங்க அழைக்கலாம். 03-2282-5733 அல்லது 47-68

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இளமை விலாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க விரும்பி கேட்கலாங்க. அடுத்த தலைப்புல மேகலா இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக இன்றைக்கு கேட்க போறீங்க?
1: என் மாமியாருக்காக, என் கணவர் சார்பா நான் கேக்குறேன். விஐபி படத்துல இருந்து அம்மா அம்மா பாடல்.
0: அம்மான்னு சொல்லிட்டீங்க, அவங்க பேர் சொல்லலையே.
1: சந்திரா தேவி.
0: சந்திரா தேவி அவங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. அன்பு பரிசா மருமகள்ட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. வாங்க கேக்கலாம்.
1: ஐயோ ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி
1: சொன்னதுக்காக.
0: நன்றிங்க.
1: நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? மெக்கால் அவர்கள். இன்றைக்கு யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
0: பேத்தி காவண்டி தான்வி ஆரியலுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வயசு பூர்த்தி ஆகுறாங்க. தாய் தந்தைக்கும் அந்த சார்பாக நானும் ஒரு புது பாட்டு கேட்டுக்கிறேன். பேத்தி காவண்டி கணபதி ரெல்லோனி
1: அவங்களுக்காக ஒரு புத்தம் புதிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: வனிதா காஜாங்ல இருந்து பேசுறேன்.
1: வனிதா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க?
0: இன்னைக்கு அண்ணி மகளுக்கு பிறந்த நாள், அவங்களுக்காக ஒரு சாங் போட்டுருங்க.
1: அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அவங்க பெயர் என்னது?
0: அவங்களுக்கு வந்து விஜயசேரனா ரொம்ப பிடிக்கும், சோ விஜயசேர படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டுருங்க.
1: கண்டிப்பாங்க, நான் பேரை சொல்லி கோச்சுக்க மாட்டாங்களா?
0: பேரு வந்து ஸ்வேதா.
1: ஸ்வேதா, சரி, ஸ்வேதாக்காக ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி.
0: ஓகே, நன்றி, நன்றி.
1: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவுக்கான 6 வெளிநாட்டு தூதர்களின் நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டார். மாலத்தீவு உயர் ஆணையர் ரபின் குங்கோ, புரூனை உயர் ஆணையர் அப்துல் ரஹ்மானி பாசீர், துருக்கி தூதர் நெவ்சட் உயானிக் உட்பட நைஜீரியா, கொங்கோ, அல்பேனியா நாடுகளின் தூதர்கள் தங்களது நியமன கடிதங்களை மாமன்னரிடம் ஒப்படைத்தனர். இதனோடு வெளிநாட்டிற்கான மலேசிய அரச தந்திரிகள் 5 தங்களது நியமன கடிதங்களை பேரரசரிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு வட்டார பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் மலேசியாவும் தாய்லாந்தும் உறுதியான கடப்பாட்டை கொண்டுள்ளன. தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலி நொர்டினும் அவரது சக லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் முந்தெம்ஜரனும் சந்தித்த போது அதனை மீண்டும் வலியுறுத்தினர். மூத்த குடிமக்கள் சிறப்பு சட்ட வரைவை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் என சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தான்ஸ்ரீ லீலாம் தாய் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நாட்டில் அத்தரப்பினரின் நலனையும் உரிமையையும் தற்காக்க மூத்த குடிமக்கள் ஆணையம் நிறுவப்பட வேண்டும் என்றவர் கூறினார். 2030 நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 15 விழுக்காட்டினர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரினை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியதை தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீர்ப்பாதையின் பாதுகாவலராக தெஹ்ரான் நீடிக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி தெரிவித்தார். அந்த நீரிணை விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவதோடு இருதரப்பும் ஒன்றுக்கு ஒன்று தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. பிரிட்டனின் புதிய பிரதமர் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் தொழில் நிறுவனங்கள் செலுத்தும் ஆற்றல் வரிகளை குறைக்க வேண்டும் என்று அந்நாட்டின் முன்னணி தொழில் ஆற்றல் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. மான்செஸ்டர் முன்னாள் ஆளுநர் ஆண்டி பன்ஹம் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் ஆற்றல் செலவு அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து 40 விழுக்காடு நிறுவனங்கள் முதலீடுகளை குறைத்துள்ளன. நிறைவாக ஜப்பான் பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியாங் ஜான் ஹவ் 2 சுற்றுக்கு முன்னேறினார். உலக தரவரிசையில் 30 இடத்தில் உள்ள அவர் முதல் சுற்றில் 21-19, 21-16 என்ற புள்ளிகளில் தைவானின் சி யூன்ஜனை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

நீங்க தாராளமா பாட்டு கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
0: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: கதை. காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

என்ன பின்னணி இசை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா இதுதான்.

0: என்ன படம் தெரிஞ்சுச்சா?
1: வருது ஆனா ஞாபகத்துல வரும்.
0: ஆஹா, வரும் ஆனா வராது.
1: ஞாபகத்துல வருது ஆனா பேரு வர மாட்டேது.
0: பேர் ஞாபகத்துக்கு வரல. நடிகர்கள் ஞாபகத்துக்கு வராங்களா? அதுவும் இல்லையா?
1: இல்ல, ஆனா ஃபெமிலியரா இருக்கு, ஆனா தெரிய மாட்டேது என்னன்னு.
0: ஆனா இது வந்து ஒரு ஊருடைய பெயரா இருக்கும் பட பேரு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க. அடுத்த நேயர் ஒத்துக்கிட்டீங்களே, சரி பரவாயில்ல. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். இப்போதைக்கு நீங்க யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
1: நன்றி
0: விஷாலி, ஆஸ்திரேலியால இருந்து அழைச்சதுக்கு. நன்றி நன்றி. அங்க எப்படி கேப்பீங்க நிகழ்ச்சி நீங்க?
1: நீங்களும்
0: அழைக்கலாங்க. நம்ம போட்டி அங்கத்தோட சிறப்பான விஷயமே என்ன தெரியுமாங்க? நீங்க போட்டி அங்கத்துல பங்கெடுத்தா போதும், யாருக்காக பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமா நீங்க பாட்டு கேட்கலாங்க. அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். அழைத்து பேசுங்க 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பாடம் ரொம்ப ஸ்லோவா எழுதி இருந்திருக்காங்க. டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க உங்களை. எடுத்தோடனே நான் யாரோட மக உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டீச்சருக்கு வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு. யார் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டோடனே, ஐயா தங்கச்சி வந்து பாடம் ரொம்ப லேட்டா செஞ்சாங்க, டீச்சர் ரெண்டு தட்டு தட்டுன, ஆனா அவங்க எடுத்தோடனே எங்க அம்மா யார் தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமான்னு கேட்டுட்டு, அம்மா உங்க அம்மா யாரு அப்படின்னு. அப்புறம் சார் சொல்லிருக்காரு, இல்ல எங்க அம்மா வந்து படிச்ச பழைய ஸ்கூல்ல வந்து பிஐபிஜியோட சேர்மேனா இருந்தவங்க எங்க அம்மா. நான் ஸ்கூலுக்கு ஏற்று போகும்போது டீச்சர் என்ன தனியா கூப்பிட்டு உங்க பாடம் லேட்டா செஞ்சாங்கன்னு அவங்களை ரெண்டு தட்டு தட்டுனாக்கா அவங்க இப்படி பேசிட்டாங்க. அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட கதையை வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிருவாங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன்.
0: டீச்சருக்கு ஒரு பயத்தை காட்டிட்டாங்க.
1: ஆமா, அப்ப நான் கேட்டேன், டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க? டீச்சர், அக்கா நீங்க அவங்க பின்னுக்கே நான் சொல்றேன், உங்க அம்மா யாரு தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமா? அவங்களுக்கு என்னமோ அநீதி நடந்த மாதிரி டீச்சர் கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஆனா இவங்க தான் அங்க அநீதி பண்ணிருக்காங்க. தடுத்து முடிக்காம
0: நீங்க பேரு சொல்லாம இருந்து
2: நல்லது. எங்க அம்மா யாரு தெரியுமா?
1: தெரிஞ்சுக்கலை.
0: 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: என்னோட பேரு ஜெயவர்மன்.
1: ஜெயவர்மன், எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: நான் சிராசிலிருந்து அழைச்சிருக்கேன்.
1: என்ன படம் தெரிஞ்சதா?
0: ஓகே, அந்த படம் வந்து கோவா படத்துல இருந்து அந்த இதுவரை பாட்டோட ஸ்டார்டிங் மியூசிக் பிஜிஎம்.
1: அந்த படத்துலயே அது வரும்ல?
0: ஆமா ஆமா.

0: ஜெயவர்மன், நீங்க கண்டுபிடிச்சதுதான் சரியான பதில். கோவா திரைப்படத்துல இருந்து அந்த பின்னணி இசையை நம்ம கேட்டிருந்தோம். சரி, அந்த படத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி உங்களுக்காக, பதில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாட்டு கேட்கலாம். சரியா? இந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல சில நடிகர்கள் வந்திருப்பாங்க கடைசி பகுதியில, அதுல இரண்டு நடிகர்கள் பேரை நீங்க சொல்லணும். ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருப்பாங்க.
1: என்னங்க
0: பேர் வச்சிருக்காங்களா? இன்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு?
1: அவங்கள வீட்டுல வந்து எல்லாரும் லவ் லவ்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ, வந்து அவங்களை பேபின்னு கூப்பிடுவேன்.
0: நீங்க லவ் காதலுக்காக காதல் பாட்டு கேட்க போறீங்களா? நான் இப்போ
1: ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச பாடல். அஜித்தும் த்ரிஷாவும் இருப்பாங்க, அந்த மலை வர போகுதே அந்த பாட்டு.
0: மலை வர போகுது, சரி அந்த பாட்டு அவங்களுக்காக அன்பு பரிசா வந்துகிட்டு இருக்கேங்க. ஆனா இப்படி ஒரு பேரை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்ல, அந்த பேருக்காகவே பாட்டு வந்துட்டு இருக்கேன். கேட்கலாம்.

0: நம்மை சுற்றி
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1941 கிள்ளான் தோட்ட தொழிலாளர் வேலை நிறுத்த போராட்டத்தின் 85ஆம் ஆண்டு நினைவு கருத்தரங்கம். தொழிலாளர் உரிமைகள், நியாயமான சம்பளம், நீதி மற்றும் சமத்துவத்திற்காக போராடிய தொழிலாளர்களின் வரலாற்று பங்களிப்பை நினைவு கூறும் நிகழ்ச்சி. ஜூலை 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு ஷாலாம் மிட்லேண்ட்ஸ் சிற்றரங்கத்தில் நடைபெற உள்ளது. நுழைவு இலவசம். மேல் விவரங்களை வழங்குகிறார் ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த கவி.
2: வணக்கம், நான் கவியரசு, இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். 85 ஆண்டுகள் நிறைவு கருத்தரங்கம் கிள்ளான் தோட்ட தொழிலாளர்கள் 1941 நடத்தின வேலை நிறுத்த போராட்டத்தை பற்றி ஒரு கண்ணோட்டமான நிகழ்ச்சி. இது பொதுவான கருத்தரங்கம் என்றால் பேச்சாளர்கள், விவாதங்கள், இந்த மாதிரி கலந்த ஒரு நிகழ்வா இருக்கும். இந்த நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு மிட்லேண்ட்ஸ் மினி ஹால் மண்டபத்துல நடக்கவிருக்கிறது. நுழைவு இலவசம். நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நம் நாட்டு தமிழர்கள், நம் நாட்டு மக்களோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வேற எங்கேயும் அவங்களுக்கு கிடைக்காது. நாங்க பெரும்பாலும் எதிர்பார்க்கறது இளைஞர்களுக்கு இந்த சம்பவம் பற்றிய தகவல்கள் போய் சேரணும்னு. அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி.
0: நம்மை சுற்றி

0: இன்னும் ஒரே ஒரு பின்னணி இசை காத்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில, அது என்னன்றத பாத்திரலாம். அதற்கு முன்னதா யார் அழைச்சிருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: தமயந்தி, ஜோஹர் பாருல இருந்து பேசுறேன்.
0: தமயந்தி, உங்களுக்கான பின்னணி இசை
1: கேட்போம்.

0: அவ்வளவு தாங்க,
1: தொண்டை வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது வார்த்தை.
0: உங்களுக்குமா? பதில் தெரிந்தால் தாராளமா நீங்க அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு தொடர்ந்து பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கணும் அப்படின்னா இப்பவே அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து தமிழ் இந்திக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்போம்.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல்
5: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

0: என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே? என்ன படம்?
1: காவலன்.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: ஆமாவா,
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேக்கணும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் தயார் போலயே, எனக்கு பயமா இருக்குங்க. சரி, இந்த படத்துல நடிகர் விஜய், நடிகை அசினுடைய பெயர் என்னது?
1: விஜய் பேரு பூபதி, அசின் பேர் ஞாபகம்.
0: விஜய் பேரு பூபதி. பூபதி அப்படின்ற பேர் வந்து விஜய்க்கு வசீகரா படத்துல ஸ்னேகா கூட நடிக்கும் போது தான் இருந்துச்சு. அசின் கூட நடிக்கிறப்ப அவர் பேரு பூமிநாதன், பூமின்னு கூப்பிடுவாங்க. வட போச்சா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த உங்க மேல. நானு
1: என்ன இருந்தாலும் அந்த மின்னுக்கு பூனு வருதுல்ல,
0: பூனு வந்தா பேர் வச்சிருவீங்க நீங்க, நீங்களே உங்க பேர. நீங்க நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. இப்ப என்ன பாட்டு யாருக்காக கேக்கணும் சொல்லுங்க. நீங்க தான் வெற்றியாளர், அல்ல மாற்று கருத்தே இல்ல.
1: கணவருக்காக
0: அந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க. நன்றிங்க.

இன்றைய இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. நிறையவே இருக்கு, ஏன்னா இன்றைக்கு நிறைய அழைப்புகள் வந்தது, இப்ப கூட அழைப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில அழைத்து பேசுற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க அப்படியே வழங்கிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாளைக்கும் நீங்க அழைக்கலாங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசா வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே பத்திரமா போங்க.

0: நாட்டின் எரிபொருள் விலைகள் சவுதி அரேபியா கத்தாரை விட குறைவாக உள்ளன. எல்லை பொருளாதார மண்டலம் வட தீபகற்பத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவுக்கான 6 வெளிநாட்டு தூதர்களின் நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டார். இஸ்தானா நகராவில் அவர்கள் அந்த கடிதங்களை மாமன்னரிடம் வழங்கினர். மாலத்தீவு உயர் ஆணையர் ரபின் குங்கோ, புருனை உயர் ஆணையர் அப்துர் ரஹமானி பாசேர், துருக்கி தூதர் நெவ்சாட் யுவானிக் உட்பட நைஜீரியா, கொங்கோ, அல்பனியா நாடுகளின் தூதர்கள் தங்களது நியமன கடிதங்களை சுல்தான் இப்ராஹிமிடம் ஒப்படைத்தனர். இதனோடு வெளிநாட்டிற்கான மலேசிய அரச தந்திரிகள் 5 தங்களது நியமன கடிதங்களை பேரரசரிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசானும் அமைச்சின் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ அம்ரான் முகமது ஜீனும் இதில் கலந்து கொண்டனர். நிலையற்ற உலகளாவிய எண்ணெய் விலைகள் காரணமாக அரசாங்கம் ஏற்கும் பெட்ரோல் டீசல் மானியம் மாதத்திற்கு 4 பில்லியன் ரிங்கிட் வரை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அத்தொகை உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களை சார்ந்திருப்பதாகவும், மேலும் அது இதற்கு முன்பு மாதத்திற்கு 4 பில்லியன் ரிங்கிட் வரை உயர்ந்திருந்ததையும் நிதி அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே மலேசியாவில் சில்லறை எரிபொருள் விலைகள் கத்தார், சவுதி அரேபியா போன்ற முதன்மை எண்ணெய் உற்பத்தி நாடுகளை விட குறைவாக உள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். மேற்கு ஆசியாவில் புவிசார் அரசியல் மோதல் அதிகரித்துள்ள நிலையிலும் ரான் 95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித் தொகையை அரசாங்கம் இன்னமும் 1 ரிங்கெட் 99 சென் என நிலைநிறுத்தியுள்ளது. அதேவேளை சவுதி அரேபியாவில் இதன் விலை தற்போது லிட்டருக்கு 2 ரிங்கெட் 40 சென்னுக்கும் அதிகமாக உள்ளது. இது எரிபொருள் விலையை மலிவான விலையில் தக்க வைத்துக் கொள்வதில் மலேசியா கொண்டுள்ள கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் மலேசியா தாய்லாந்து எல்லை பொருளாதார மண்டலத்தின் முன்னேற்றம் தீபகற்பத்தின் வடக்கு பகுதியில் புதிய வளர்ச்சிக்கு வினையூக்கியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை கடந்த வர்த்தகம், வியூக உள்கட்டமைப்பின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வணிக வாய்ப்புகள் ஆகியவை அதற்கு சான்று பகர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு நாட்டின் வேளாண் மீன்வள பொருள்கள் லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் போன்ற வட்டார சந்தைகளுக்குள் ஊடுருவதையும் எளிதாக்குவதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். இந்த முனைப்பு கில்லான் பள்ளத்தாக்கு, பினாங்கு, ஜோஹோர், மலாக்கா போன்ற முக்கிய பொருளாதார பகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான உத்தியாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியாவும் தாய்லாந்தும் தற்காப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கும் வட்டார பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கும் தங்களது கடப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின், அவரது சகா லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் மொன்டின்ஜரன் ஆகியோருக்கு இடையான சந்திப்பின் போது இந்த நிலைப்பாடு எட்டப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு தற்காப்பு தலைவர்களுக்கும் இடையிலான அணுக்கமான நட்புறவை இந்த சந்திப்பு குறிக்கிறது. தென்கிழக்காசியா முழுவதும் அமைதியையும் நிலைத்தன்மையையும் மேம்படுத்துவதற்கு அவர்கள் உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்தது. உயர்கல்விக்கான உபகார சம்பளங்களுக்கு இந்தோனேசியாவுடன் இணைந்து நிதியளிக்கும் முறையை ஆராய மலேசியா பரிந்துரைத்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் அமினுடின் ஹசிம் தெரிவித்தார். இந்தோனேசியாவின் உயர்கல்வி அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சின் தலைமைச் செயலாளர் பேராசிரியர் பட்ரி மூனிர் சுகோகோ உடனான சந்திப்பின் போது முன்வைக்கப்பட்ட பல்வேறு முனைப்புகளில் இந்த பரிந்துரையும் ஒன்று என அவர் கூறினார். அந்நாட்டில் உயர்கல்வியை மேற்கொள்ளும் மலேசிய மாணவர்களுக்கு உபகார சம்பளங்களை வழங்குவதை இந்த பரிந்துரை நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களின் சட்ட வரைவையும் அவர்களுக்கான ஆணையத்தை அமைப்பதையும் விரைவுபடுத்துமாறு அரசாங்கம் வலியுறுத்தப்படுகிறது. மூத்த குடிமக்களின் உரிமைகளையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதற்கு இந்த முனைப்பு முக்கிய பங்காற்றும் என்று சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தான்சிரி லீலாம் தாய் தெரிவித்துள்ளார். 2030 நாட்டில் 60 வயதானோரின் மக்கள் தொகை 15% எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளதால் மலேசியா ஒரு முதுமையடையும் நாடாக உருமாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: வடகொரியாவை பாவி சூறாவளி நெருங்கும் நிலையில் அங்கு கடும் மழையும் பலத்த காற்றும் வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேதங்களை தவிர்ப்பதற்காக அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி அதிபர் கிம் ஜாங் உன் வலியுறுத்தியுள்ளார். பலவீனமான உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பொருளாதாரம் காரணமாக பியோங்யாங்கில் இயற்கை பேரிடர்கள் அதீத தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. செவ்வாய் புதன்கிழமைகளில் மஞ்சள் கடல் வழியாக நாட்டின் மத்திய பகுதியை கடப்பதற்கு முன்பு இப்புயல் வலுவிழந்து குறைந்த காற்றழுத்தமாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அங்கு மணிக்கு 30 முதல் 60 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் பதற்றமான சூழ்நிலை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீண்டும் தொடர வேண்டியதன் அவசியத்தை பிரிட்டன் பிரதமர் கியஸ்தாமர் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடாவில் வர்த்தக கப்பல் உட்பட தங்களின் சகாக்கள் மீதான ஈரானின் தாக்குதல்களை கடுமையாக கருதுவதாக பிரான்ஸ் தலைவருடனான சந்திப்பில் அவர் கூறினார். இருதரப்புக்கும் இடையிலான கலந்துரையாடலுக்கு தமது தரப்பு ஆதரவளிப்பதாகவும் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதற்கு தமது சொத்துடைமைகளை வழங்கி உதவும் தயாராக உள்ளதாகவும் ஸ்தாமர் குறிப்பிட்டுள்ளார். வரும் வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டு தொலைக்காட்சியில் தமது நாட்டு மக்களுக்காக உரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 9 உரையாற்ற உள்ளதாக த்ருத் சோசியல் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அந்த நேரம் அமெரிக்காவின் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கான மிக முக்கியமான நேரங்களில் ஒன்றாகும். அமெரிக்கர்களை உட்படுத்திய மிகப்பெரிய நிகழ்வு அல்லது முக்கியமான அறிவிப்புகள் இருந்தால் மட்டுமே அந்நாட்டு அதிபர் உரை நிகழ்த்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ட்ரம்ப் தனது உரையின் தலைப்பை குறிப்பிடவில்லை. ஜெர்மனி வாகன உற்பத்தியாளரான வால்ஸ்வேக நிறுவனம் உலகளவில் கூடுதலாக 50,000 பணிகளை குறைக்க உள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஆலிவர் ப்ளூம் தெரிவித்துள்ளார். எனடுலோ செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் போட்டியாளர்களை விட அதிகரித்துள்ள நிர்வாக செலவுகளை குறைக்க தவறினால் இந்நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் இதர வாகன உற்பத்தி நிறுவனங்களை விட வால்ஸ்வேகனில் உள்ள நிர்வாக துணை பணிகள் செலவுகள் 20% அதிகமாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த இடைவெளியை நிரப்ப தவறினால் கூடுதல் பணியிட குறைப்புகள் ஏற்படக்கூடும் என ப்ளூம் எச்சரித்தார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. அர்ஜென்டினாவின் நட்சத்திர விளையாட்டாளரான லியானல் மெஸ்ஸி தமது கார்பந்து துறையில் பல போட்டிகளில் களமிறங்கி அதிகமான வெற்றிகளை குவித்துள்ளார். ஆனால் இதுவரை இங்கிலாந்துடன் அவர் மோதியதில்லை. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் அவ்வணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டம் அவருக்கு இறுதி வாய்ப்பாக அமைந்துள்ளது. குழு நிலையில் அல்ஜீரியாவுக்கு எதிரான வெற்றியின் மூலம் அர்ஜென்டினாவுக்கான அவர் 200th முறையாக விளையாடிய சாதனையை படைத்தார். மீண்டும் தனது நாட்டை இறுதி போட்டிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கனவினை அவர் கொண்டுள்ளார். 2005 18 இளைஞராக மெஸ்ஸி தமது முதல் பன்னாட்டு போட்டியை தொடங்கினார். நாட்டின் எரிபொருள் விலைகள் சவுதி அரேபியா கத்தாரை விட குறைவாக உள்ளன. எல்லை பொருளாதார மண்டலம் வட தீபகற்பத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை இணைகின்றோம். வெயிலின் வெப்பத்தை மறக்க வைக்கும் இனிய பாடல்கள், வேலையின் சோர்வை போக்க வைக்கும் இனிய நினைவுகள், இவை அனைத்தும் இணைந்துதான் உங்களுக்காக மலர்ந்து விட்டது. இசையும் இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரீசாலாசாரு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பாடம் ரொம்ப ஸ்லோவா எழுதி இருந்திருக்காங்க. டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க உங்களை. எடுத்தோடனே நான் யாரோட மக உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, டீச்சர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு, யார் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டோடனே, ஐயா தங்கச்சி வந்து பாடம் ரொம்ப லேட்டா செஞ்சாங்க, டீச்சர் ரெண்டு தட்டு தட்டுன, ஆனா அவங்க எடுத்தோடனே எங்க அம்மா யார் தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமான்னு கேட்டுட்டு, அம்மா உங்க அம்மா யாரு அப்படின்னு. அப்புறம் சான் சொல்லியிருக்காரு, இல்ல எங்க அம்மா வந்து படிச்ச பழைய ஸ்கூல்ல வந்து சிஐபிஜியோட சேர்மேனா இருந்தவங்க எங்க அம்மா. நான் ஸ்கூலுக்கு ஏத்து போகும்போது டீச்சர் என்ன தனியா கூப்பிட்டு உங்க பாடம் லேட்டா செஞ்சாங்கன்னு அவங்களை ரெண்டு தட்டு தட்டுனாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட கதையை வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிருவாங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு
0: பேசுறேன்.
1: ஆமா, அப்ப நான் கேட்டேன், டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க, டீச்சர் அக்கா நீங்க அவங்க முன்னிக்கே நான் சொல்றேன், எங்க அம்மா யாரு தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமா, அவங்களுக்கு என்னமோ அநீதி நடந்த மாதிரி டீச்சர் கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஆனா இவங்க தான் அங்க அநீதி பண்ணிருக்காங்க தடுத்து முடிக்காம.
0: நீங்க பேரு சொல்லாம இருந்ததே
2: நல்லது, எங்க அம்மா யாரு தெரியுமா.
1: தெரிஞ்சுக்கலை
0: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன, இல்லங்க.
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
5: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
6: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
7: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
6: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
7: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
5: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
7: நினைத்தாலே இனிக்கும்.
8: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
7: கேளுங்க, ரசிங்க,
5: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
9: கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள், உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
10: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி, மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான NCMC இந்த மாதம் 2 நாட்களுக்கு 2026 அனைத்துலக ஒழுங்குமுறை மாநாட்டை நடத்தவிருக்கின்றது. இந்த மாநாடு கோலாலம்பூர் ஷாங்ரிலாவில் July 21 மற்றும் 22 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகின்றது. அடுத்த இலக்கவியல் அதாவது டிஜிட்டல் தலைமுறை குறித்த உரையாடலுக்கான உலகளாவிய தளத்தை அமைத்து தருவதோடு அனைத்துலக ஒழுங்குமுறையை உரையாடல்களில் மலேசியாவின் குரலை வலுப்படுத்த இந்த மாநாடு உதவும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த முறை அம்மாநாடு அடுத்த இலக்கவியல் சகாப்தத்தை வடிவமைக்க ஒழுங்குமுறை மீன் திறன் மற்றும் நம்பிக்கை என்ற கருப்பொருளை கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை நம்முடைய தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தான் தொடக்கி வைக்கவிருக்கின்றார்.

உலகக்கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை உங்களுக்கு அதிகாரப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம். சரி, அரையிறுதி சுற்றுக்கு போக போறோம். புதன் வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய கணிப்பு தான் என்ன, ஆதரவு என்ன, எந்த அணி இந்த அரையிறுதி சுற்று 1-2 இருந்து தேர்வாகி மாபெரும் இறுதி சுற்றுல களம் இறங்க போகின்றது. கணிக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் மின்னல் கிளியோட கணிப்பு ஒரு புறம் இருக்க, அந்த பக்கமா நீங்க எப்படி கணிக்கிறீங்க? பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து, அர்ஜென்டினா இன்று, அதாவது புதன்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பிரான்ஸ், ஸ்பெயின் அணி அரையிறுதி சுற்று முதல் சுற்றுல களம் இறங்கவிருக்கின்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரான்ஸா ஸ்பெயினா? அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: மடானி உங்களுக்காக.
1: ஆரோக்கிய மடானி 2026 இரத்த சுத்திகரிப்பு உதவி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள சிறு

0: M40 வருமான குழுவைச் சேர்ந்த இந்தியர்களை இலக்காக கொண்ட இந்த திட்டத்தில் B40 குழுவினருக்கு முன்னுரிமை. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் August 4. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
1: மடாலி உங்களுக்காக.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, திலீப் வர்மன் குரலில் ஒலித்த உள்ளூர் பாடல் தான் அது. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளுமே உள்ளூர் பாடல் ஒலி ஏறி கொண்டிருக்கின்றது. மன்னி நட்சத்திரம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அண்மையில் கலப்படம் கூட வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. மண்ணின் மைந்தர்கள் அவர்களையும் மின்னல் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய மண்ணின் மைந்தர்களுடைய பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க நம்ம நேரம் இது நம்ம நேரத்தில் கூட கேட்டு ரசிக்கலாங்க. அதுக்காக தான் இருக்கவே இருக்கு இந்த பாடல்கள் அனைத்தும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு. கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இசையமிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நேயர்களோட கணிப்பு பிரகாரம் பார்த்தா எங்களுக்கு இரண்டு அணிமையை பிடித்திருக்கின்றாங்க. பிரான்ஸ் இங்க ஸ்பெயினுக்கு வாய்ப்பு இருக்குதாகவும் சொல்றாங்க. அந்த பக்கமா வந்து பிரான்ஸ் எம்பாபே இருக்கிறாரு. இது இரண்டு பேர்ல இரண்டு அணிகள்ல யாரு என்று எங்களுக்கு தேர்வு செய்ய கொஞ்சம் கடினமா இருக்கு. அதனால மின்னல் கிளியோட கணிப்பு எப்படி இருக்கு அப்படின்றது பாக்குறதுக்காக காத்திருக்கோம்னு சொல்றாங்க. காத்திருக்கலாம்.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னு தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.
1: இனி மின்னல் FM இல் ஹிந்தி பாடல்களை

புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். எல்லை பகுதிகளில் செயலணியல் வலையமைப்பு, அடிப்படை வசதிகளின் மேம்பாடுகளை வலுப்படுத்தவும், பினாங்கு உள்ளிட்ட மலேசிய தாய்லாந்து எல்லைகளில் உள்ள துறைமுகங்களை பயன்படுத்தவும் கலந்துரையாடலை நடத்துமாறு போக்குவரத்து அமைச்சுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து உட்பட துறைமுக பயன்பாடு குறித்து தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்விராக்கலுடனான சந்திப்பின் போது இவ்விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டார். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள போக்குவரத்து அமைச்சு சில பரிந்துரைகளை ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக சாலை விபத்துகளின் போது உயிரிழப்பு அல்லது கடுமையான காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கான வழியை அடையாளம் காணுவதற்கான பரிந்துரைகள் முன்வைக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 30ஆம் நாளுக்குள் நாடாளுமன்ற அனைத்து உறுப்பினர்களும் தத்தம் சுகாதார அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் கேட்டுக்கொண்டுள்ளார். தங்களின் சுகாதார நிலை குறித்து ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் முன்னரே அறிந்து வைத்திருப்பது அவசியம் என்றார் அவர். கடந்த மாதம் வெனிசுவேலாவை உலுக்கிய கடுமையான நிலநடுக்கங்களை தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தென்கொரியா கூடுதலாக 3.5 மில்லியன் டாலர் மனிதநேய உதவியை வழங்கும். மேலும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஆதரவளிக்க 500,000 டாலர் மதிப்புள்ள குடும்ப கூடாரங்கள் உட்பட 30 டன் தற்காலிக முகாம்களையும் சோல் வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதன் நட்பு நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. தெஹ்ரானிலிருந்து ஜோர்டான் வான்வெளிக்குள் நுழைந்த 4 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. 2026 மலேசிய கிராண்ட்பிரி மோட்டார் பந்தயம் வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள இப்போட்டியை முன்னிட்டு செப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SIC நாட்டின் மோட்டோ 3 பந்தய வீரர் முகமது ஹாக்கிம் டேனிஷ் ரம்லிக்கு சிறப்பு பார்வையாளர் மேடையை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உள்ளூர் ரசிகர்களிடமிருந்து சிறப்பு ஆதரவை அவர் பெறுவார் என்று SIC தலைமை செயல் அதிகாரி அசான ஷரீப் ஃபன்ஹனீஃப் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுருக்க ஆறுமுகம். வணக்கம்.

தோன்றிய ஒவ்வொரு முறையும் அழகும் அன்பும் நடிப்பும் ஒன்றாய் மலர்ந்த பெயர்தான் சரோஜா தேவி. காலம் கடந்தாலும் அவங்க ஏற்று நடித்த கதாபாத்திரங்களும் சிரிப்பும் தமிழ் திரையுலகில் என்றும் அழியாத நினைவாகவே இந்த நொடிப்பொழுது வரை இருக்கின்றது. இன்று அவரின் நினைவு நாள். அந்த அபிநய சரஸ்வதிக்கு இசையும் இந்த அஞ்சலியை பாடல்கள் வாயிலாக செலுத்துகின்றது.

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும்

0: பொதுவாகவே வசனங்களை விட அவரது கண்களை அதிகம் பேசும், புன்னகையை விட அவரது பார்வையை அதிகம் கவரும். அதனால் தான் சரோஜா தேவி வெறும் நடிகை அல்ல, உணர்வுகளை கண்களால் பேச வைத்த கலைஞர். இன்று அவரது நினைவு நாள். இந்த நாளில் அவங்களுடைய குரல்ல ஒரு சில விஷயங்களையும் கேட்கலாம். கண்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முறை அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது.
1: என் கண்ணில் மச்சை இருக்கு பாருங்க, அது அந்த போட்டோல வந்துருச்சு. அப்புறம் உடனே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட வந்து, உங்க கண்ணில் மச்சை இருக்கு, அதை எடுக்கணும், கண் ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு சொன்னாங்க. நான் உடனே அம்மா கிட்ட ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ, என் கண் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, எங்களுக்கு இந்த படம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம போயிடலாவா அப்படின்னு. இல்லை இல்லை, கொஞ்சம் இரு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, என் குரு கூரா சீதாராம் சாஸ்திரின்னு சொல்லிட்டு அவர் தான் டைரக்டரு, அவர்கிட்ட அம்மா போய் சொன்ன உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைம்மா, உன்னை சும்மா கலட்டா பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க, உன் கண்ணில் மச்சை இருக்கு பாரு, அது பெரிய அதிர்ஷ்டம் மச்ச, நீ பெரிய ஸ்டாரா வருவேன், கவலைப்படாதே அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் அப்போ நம்மளே இந்த ஒரு படம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு போனால் போகிறேன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மகாகவி காளிதாசன் ஆக்ட் பண்ணேன், அந்த படம் என்னாச்சு, நல்லா ஓடிட்டு நேஷனல் அவார்டு வந்துருச்சு.

0: வணக்கம் திரேசா, நான் தனபாக்கியம் பேசுறேன்.
1: சொல்லுங்க, இன்று அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவங்களுடைய நினைவு நாள். உங்களை எது அவங்க நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல் நினைத்து பார்க்க வைக்கின்றது?
0: எனக்கு எல்லா படமும் பிடிக்கும், ஆனா இந்த பாடல வந்து வானொலியில கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் நீதிக்கு பெண் பாசம் படத்துல வந்து வாங்க வாங்க கோபாலையா வழக்கு என்ன கேளுங்கய்யா அந்த பாடல கேக்குறேன்.
1: இந்த பாடலை நீங்க பாடும் போதே இதற்கு எப்படி அவங்க அபிநயம் பிடிச்சிருப்பாங்கன்னு ஓரளவுக்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது?
0: அவங்க கிட்ட அந்த பார்வை, அவங்க சிரிக்கிறது
1: பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோன்றும் அல்லவா? மறைந்தாலுமே அவங்களுடைய அந்த சிரிப்பு, அந்த பார்வை, அது எல்லாமே நம்முடைய மனதுல இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அவங்கல்ல
0: மறக்க முடியாது, ஏன்னா அவங்க நல்லா அபிநயமும் பிடிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அபிநயம் பிடிப்பாங்க, அதனாலே அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு அபிநய சரஸ்வதினு.

0: பிபி ஸ்ரீனிவாஸ் பிசுசிலா இணைந்து கொண்டு வந்த பாடல் தான் அது. பனித்திரை திரைக்காக ஒலித்த பாடல். உங்க கிட்டயும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதாவது சரோஜா தேவி என்று சொல்லும் போது அவங்களுக்கு பின்னணி குரல்ல பாடினவங்க நிறைய பேர் இருந்தாலுமே பி சுசிலா என்று சொல்லும் போது அந்த குரலும் இவங்களுடைய அந்த பாவம் அபிநயம் அது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பொருந்தும். ஒரு முறை பி சுசிலா சரோஜா தேவி இந்த ஒரு பாடலை பற்றி இப்படிதான் பேசிக்கிட்டாங்க.
1: இது பெரிய எடுத்து பெண் படம் பார்த்திருக்கீங்களா? என்ன தெரியாது, அதுல ஒரு பாட்டு வரும், ரகசியம் பரம ரகசியம் ஒரு பாட்டு வரும்.
2: அதுல விஸ்வநாதன் சார் சொன்னாரு, நீங்க ரொம்ப ரகசியமா பாடணும் இந்த பாட்டுன்னு. சரி, ரெக்கார்டிங் போனோம், சொல்லி கொடுத்தாரு ஹார்மோனியல் இப்படிதான் பாடணும். சரி, ரகசியம் ரகசியம் அப்படி சொன்ன யாருமே கேட்கல, ரொம்ப ரகசியமா போயிடுச்சு. எம்எஸ் அவர்கள் வந்துட்டாங்க உள்ள, சுசிலா அப்படி இல்லை, ரொம்ப யாருக்குமே கேட்கல பாடினது. சார் நீங்க தானே ரொம்ப ரகசியமா பாட சொன்னீங்க, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வால்யூம் கொடுத்து பாடு. ரகசியம்

0: இது நமக்குள் இருப்பது அவசியம்.
1: சரோஜா பத்தி ரொம்ப நல்ல பிரமாதமா பேசிட்டு ரொம்ப சிறப்பா இருக்குமா. எல்லா நடிப்பும் நல்லா சிறப்பா இருக்கும். அவங்க அந்த பணக்கார குடும்பத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா, வாடி அம்மா வா அடி வந்த ஆட்டம் ஆடி அந்த தோத்தோத்தோத்தோத்தோத்தோன்னு சொல்லுவான் பாருங்கம்மா, சும்மா அப்படிதான் இருக்கும் அவங்க பாட்டு.
2: வணக்கம், நானு பார்வதி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
2: இன்னைக்கு வந்து அவங்க அபிநய சரஸ்வதி வந்து நாலு முதலாமாண்டு, அப்ப அவங்களுடைய கலங்கரை விளக்கம் படத்துல இருந்து பி சிஸ்டரா பாடிய என்னை மறந்ததே தென்றலை அந்த பாடல் நான் விரும்பி கேக்குறேம்மா. அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும்மா. இன்னொன்னு வந்து அந்த வந்து அவங்க நடந்து போற அந்த நடை வந்து அவ்வளவு அழகா இருக்கும் பாக்க. அப்புறம் அவங்க வந்து கண்ணழகி, அவங்க பேசுற தமிழ் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள.

0: போல தானந்தி பேசுறமா. இந்த ஒரு பாடலை நான் கேக்குறேன், மாறியது நெஞ்ச மாற்றியவர் யாரோ. அந்த பாட்டுக்கு அவங்க அவ்வளவு துள்ளலா, ரொம்ப அழகா கவன் போட்டுக்கிட்டு அது ஆடுறது ரொம்ப எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், அந்த அபிநயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட. அந்த பாட்டு திரையோட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நினைவு நாள் இன்று ஓராண்டு ஆகின்றது. அவங்க பிரிந்தாலுமே கூட அவங்களுடைய ஒவ்வொரு கதாபாத்திரம் பாடல் எல்லாமே அவங்களுடைய அந்த அழகான முகத்தை நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது.
0: ஆமா ஆமா, அந்த சுசிலா அம்மா பாட்டுக்கு அவங்களே பாடுற மாதிரியே அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்கும் போது அவங்க இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுது.

17 வயதில் தொடங்கிய திரைப்பயணம் சரோஜா தேவி சிறு வயதிலிருந்தே கலை மீது ஆர்வம் கொண்டவர் என்பதை நமக்கு காட்டுகின்றது. ஒரு நிகழ்ச்சியில் அவரது திறமையை பார்த்த கன்னட திரைப்பட உலகம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. மகாகவி காளிதாசா திரைப்படம் மூலம் தொடங்கிய அவர்களது பயணம் பின்னர் தென்னிந்திய சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக அவரை உயர்த்தியது. இன்று July 14 அவருடைய நினைவு நாள், ஓராண்டு ஆகின்றது. என்றுமே அவங்க மறைந்தாலும் அவங்களுடைய அந்த மழலையில கொஞ்சம் தமிழாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், அவங்க ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் இன்னமும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. சில தருணங்களில் நாம் பேச நினைக்கிறது எல்லாமே அவங்களுடைய அந்த கண்களை பேசிவிடும்.

ஒரு பாடல் மட்டுமே எம்எஸ்வி மற்றும் சரோஜா தேவி இவங்க இருவருடைய நினைவு நாளையும் கொண்டாடக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் மலருகின்றது. அதாவது இன்று மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ்வி அவர்களின் நினைவு நாளும் கூட. 2015 ஜூலை 14 அன்று அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் உருவாக்கிய மெட்டுக்கள் இன்றும் நம் இதயங்களில் வாழ்கின்றன. பாடல்கள் பிறக்கவில்லை, அவர் கைகளில் இருந்து மெல்லிசையாக மலர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டுங்க. திரைப்பட இசைக்கு புதிய உயிர் கொடுத்தவர் தான் எம்எஸ்வி. காதலுக்கு ஒரு மெட்டு, சோகத்திற்கு ஒரு ராகம், மகிழ்ச்சிக்கு ஒரு தாளம் என்று ஒவ்வொரு உணர்வுக்கும் இசை மொழி கொடுத்தவர் தான் எம்எஸ்வி.

0: சில பாடல்களை நம்ம கேட்கும்போது கசல் ஃபார்ம்ல இருக்கும், அது வந்து தமிழ்ல நாங்க ட்ரை பண்ணணும் ஆசைப்பட்டு தான். இதே பாட்டுக்கு ஹிந்தி வார்த்தைனா எப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், இது வந்து கசல் பாணி. இதே ஹிந்தி வார்த்தை போட்டா கசல் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் எனக்கு நிறைய பாதிப்பு இருந்தது. அப்படி சில பாடல்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த ஸ்ரீதர் வாழ்க. போலீஸ்காரன் மகன்கிற படத்துல எனக்கு என்னென்ன ஆசையோ இருக்கு நான் கேட்டுருவேன் டைரக்டர்கிட்டயும் போலீஸ்கிட்டையும், இப்படி போனோம் ஆசையா இருக்கு. அதுக்கு அருமையான வாய்ஸ். இன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு வயசானாலும் அவங்க வாய்ஸுக்கு வயசாகல, அதுதான் ஜானகிம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துல ரெண்டு பேரும் பிபிஎஸ்ஸும், அதாவது இது நியாயமா பார்த்தா லவ் டுவேட் அல்ல. இந்த லவ் டுவேட்னு தெரியாம அண்ணனும் தங்கையும் பாடிக்கிற ஒரு தங்க மேல அண்ணனுக்கு ஒரு பரிதாபம், இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஒரு பாடல் இது. அந்த பாடலுக்கு வார்த்தையும்
1: இப்படியாக ஒவ்வொரு பாடலுக்கு மெட்டு போடும் போதும் அனுபவித்து உள்வாங்கிதான் இசை மெட்டுகளை நமக்காக எம்எஸ்பி கொடுத்திருக்கிறாரு. சரி, சரோஜா தேவி என்று சொல்லும் போது அவர்களுடைய அந்த ஆடை அலங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை கேளுங்க.
2: ரொம்ப மெலிசா இருந்தா எந்த ட்ரெஸ் சூட் ஆகும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அக்கா அப்ப எல்லாம் ஜிம் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம வந்து உடம்பெல்லாம் குறைக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், சாப்பாடுல குறைச்சிடுவேன். சாப்பாடு சாப்பிட மாட்டேன், தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை செய்வேன். சோ அது என்ன ஆகுதுன்னா மெலிசா இருப்பேனா. சோ அந்த ட்ரெஸ் நான் கட்டின உடனே, புடவை கட்டின உடனே, இப்போ நான் பார்த்தது இல்ல ஒரு அழகியதான் ஒரு பாட்டு வருது அன்பாலும், அதுல பாருங்க அந்த எல்லோ சாரி, அதுல வந்து ஆஃப் மீட்டர் தான் எடுத்தாங்க, எனக்கு பிளவுஸ் ஆச்சு. சோ புடவையில அப்ப எல்லாம் பிளவுஸ் எல்லாம் வராது, வெறும் புடவைதான் வரும். எனக்காக ஆஃப் மீட்டர் கட் பண்ணுவாங்க புடவையில, அந்த ஆஃப் மீட்டர்லயே பிளவுஸ் ஆகும். அந்த அளவுக்கு உடம்பு மெலிசா இருக்கும்.

0: அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவங்க கடைசியாக அவங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு சொன்ன வார்த்தை இதுதான். அந்த வார்த்தையோடு ஒரு பாடல், அந்த பாடலோடு இன்றைய நினைவுகளை கொண்டு வந்த பழம்பாடல் தொகுப்பு நிறைவடைகின்றது.
1: எல்லாரும் என்னமா சாதனை பண்ணாலும் பொம்பளை பொம்பளை தான், அதை மறக்க கூடாது. அது மறந்துட்டாங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் வரும். அது மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன இருக்கு ஃபாலோ பண்ணணும், அப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வந்து ஆபாசமா எதுவும் தெரியக்கூடாது, நல்லா கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அதனால எந்த அப்படி ஒரு கேள்வி வரவே இல்லை. நல்லா இருக்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது. இப்போ இந்த அவார்டு அவ்வளவுதான், நான் கேட்கல, அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க, அதுலயே தெரியுது. அதனால ரொம்ப ஆசை வச்சுக்கிட்டா நிராசை வரும், அப்படி இல்லைன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். வெளிநாட்டு தொழிலாளர்களை பணிக்கமர்த்தும் தேவையை அரசாங்கம் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் சட்டங்களின் அடிப்படையில் தொடர்ந்து ஆய்வு செய்யும் என பிரதமர் டதோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சில துறைகளில் அந்நிய தொழிலாளர்கள் அவசியம் என்றாலும் அத்தரப்பினரை உட்படுத்திய கடத்தல் கும்பல்களின் சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டு உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாப்பை வலுப்படுத்தும் சுற்றுச்சூழல் நிதி ஒதுக்கீட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு 250 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. இயற்கை வளங்களை உட்படுத்திய மேம்பாட்டு திட்டங்களால் பாதிக்கப்படும் உள்ளூர் சமூகங்கள் பயன்பெறுவதை உறுதி செய்வதே இந்த நிதி ஒதுக்கீட்டின் நோக்கம் என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டதோஸ்ரே அத் ஜோசப் குரூப் தெரிவித்தார். மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன சண்முகரத்னம் இன்று சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷாவை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினார். ஆலாம்ஷா அரண்மனையில் இச்சந்திப்பு நடைபெற்றது. ஆசியானுக்கான சிறப்பு பேராளராக விளங்கும் பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் தெரேசா லசாரோ இவ்வாண்டு இறுதிக்குள் உள்நாட்டு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மாருக்கான மனிதநேய பணி திட்டத்திற்கு தலைமையேற்பார். தாய்லாந்தில் ஜூலை 12-13 நாள்களில் நடைபெற்ற மியான்மர் அரசியல் நெருக்கடி குறித்த கூட்டத்திற்கு பின் தெரேசா லசாரோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பஹ்ரைன் தலைநகரில் இன்று வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக AFP கள செய்தியாளர் ஒருவர் உறுதிப்படுத்தினார். வெடிப்பு சத்தத்தை தொடர்ந்து 3வது முறையாக எச்சரிக்கை ஒலி ஒலித்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் அருகிலுள்ள பாதுகாப்பான இடத்திற்கு மாறும்படியும் அமைச்சு வலியுறுத்தியது. நிறைவாக 2026 உலக கிண்ண கார்பந்து. பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அரையிறுதி சுற்றின் முதல் ஆட்டம் நாளை காலை டலாஸ் அரங்கத்தில் நடைபெறும். இதனிடையே அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான மற்றொரு ஆட்டம் வியாழக்கிழமை அதிகாலை அட்லாண்டா அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்வது வாழ்த்து நேரம். ஆமா, இன்று July 14 செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும்னா தாராளமாக அழைக்கலாங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பாடம் ரொம்ப ஸ்லோவா எழுதிட்டு இருக்காங்க. டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க உங்களை. எடுத்தோடனே நான் யாரோட மக உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டீச்சருக்கு வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு. யார் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டோன்னே, ஐயா தங்கச்சி வந்து பாடம் ரொம்ப லேட்டா செஞ்சாங்க, டீச்சர் ரெண்டு தட்டு தட்டுனேன், ஆனா அவங்க எடுத்தோடனே எங்க அம்மா யார் தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமான்னு கேட்டுட்டு, அம்மா உங்க அம்மா யாரு அப்படின்னு. அப்புறம் சார் சொல்லிருக்காரு, இல்ல எங்க அம்மா வந்து படிச்ச பழைய ஸ்கூல்ல வந்து பிஐபிஜியோட சேர்மேனா இருந்தவங்க எங்க அம்மா. நான் ஸ்கூலுக்கு ஏத்த போகும்போது டீச்சர் என்ன தனியா கூப்பிட்டு உங்க பாடம் லேட்டா செஞ்சாங்க, நான் அவங்கள ரெண்டு தட்டு தட்டுனாக்கா அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட கதைய வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிருவாங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன்.
0: டீச்சருக்கு ஒரு பயத்தை காட்டிட்டாங்க.
1: ஆமா, அப்ப நான் கேட்டேன், டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க? டீச்சர், அக்கா நீங்க அவங்க பின்னுக்கே நான் சொல்றேன், அவங்க எங்க அம்மா யாரு தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமா. அவங்களுக்கு என்னமோ அநீதி நடந்த மாதிரி டீச்சர் கிட்ட போய் சொல்லிருக்கேன், ஆனா இவங்க தான் அங்க அநீதி பண்ணிருக்காங்க. தடுத்து முடிக்காம
0: நீங்க பேர் சொல்லாம இருந்தது
2: நல்லது. எங்க அம்மா யாரு தெரியுமா?
0: தெரிஞ்சுக்கலை. 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பு மாலை திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: கே கண்ணா சுகன்யா இணைந்து கொண்டு வந்த உள்ளூர் பாடல் தான் அது. சரி, இன்று உங்களுக்கு பிறந்த நாளா, அழைத்து வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
1: நான் சித்ரா பேசுறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பேர் பாலகிருஷ்ணன், என்னோட கிளாஸ்மேட்.
2: தந்தை இளமுருகன், மகள் வந்து பகாங்களா பெந்தோங்களா இடைநிலை பள்ளியில் ஆசிரியர் வேலை செய்யறாங்க. இன்று அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க வந்து எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம். வாழ்த்துவோர் வந்து தந்தை இளமுருகன், அக்கா யாமினி, மாமா ரவிவர்மன் மற்றும் அத்தைமார்களும் மாமாமார்களும்.
3: என் பேர் விஜயா, தங்கச்சியோட பேரு பார்வதி. அவங்களுக்கு இன்னைக்கு 58வது பிறந்த நாள். வாழ்த்துவங்க அக்கா தேவி, தெய்வான அம்மு, விஜயா, சாந்தி, சாரதா, பிரேமா, நோய்கள் இல்லாம நீண்ட ஆயுதோட வாழணும்னு வாழ்த்துறோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வணக்கம், மின்னலம் மேரி பேசுகிறேன் சிரம்பன்லேருந்து.
1: சொல்லுங்க மேரி, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: இன்னைக்கு எங்க வீட்டு கடைக்குட்டி கிறிஸ்டன் காரூனியாவுக்கு பிறந்த நாள். வாழ்த்து சொல்றோம் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து.
1: சொல்லுங்க ஜெயந்தி.
2: நம்ம வந்து கோயில்ஸ்ரீ மகாமாரியம்மன் சுங்காய் போயால இப்ப கும்பாபிஷேகம் நடந்துச்சுல, அந்த டெம்பிள் பிரசிடென்டோட சன்னுக்கு இன்னைக்கு பர்த்டே அவருக்கு. ஸ்ரீராம் வாழ்க வளமுடன். அவரு நல்லா இன்னும் சிறப்பா சேவை செய்யணும். அவரு
1: நிச்சயமாக
2: அவரு உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு இந்த டெம்பிள்ல போட்டிருக்காரு. அவருக்கு 23 வயசு தான், ஆனா அவரு ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு இந்த கோயில் திருப்பணிக்கலாம் கும்பாபிஷேகம் முடிக்கிற வரைக்கும். ரொம்ப சிறப்பான ரொம்ப ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காரு அவரு. மேலும் மேலும் அவரோட உழைப்பு வந்து இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கணும்.
3: நான் வந்து என் தங்கச்சி பத்தாங்குனார் பாஜ்யத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு 71 வயசு குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் பாட்டணும் கேக்குறேன்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத தீய குணங்களில் மிக பிரதானமான ஒரு தீய குணம் கோல் சொல்லுதல். பிறரை குறித்து கோல் சொல்லுதல் ஆக தீய குணங்களில் உள்ள ஒரு குணமாகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுவான், அடிக்கடி சத்தியம் செய்பவனாக அற்பமானவனாக உள்ள ஒவ்வொருவனுக்கும் குறை கூறிக்கொண்டும் கோல் மூட்டிக்கொண்டும் திரியக்கூடிய எவனுக்கும் நபியே நீர் இணங்கி போகாதீர் என அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 68:10-11 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த கோல் மூட்டுதலை தீய குணங்களில் இஸ்லாம் பட்டியலிடுகிறது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீங்கள் குறை கூறிக்கொண்டும் கோல் மூட்டிக்கொண்டும் சுற்றித் திரியாதீர்கள், இதையே உங்களுடைய வேலையாக வைத்துக் கொள்ளாதீர்கள், இது தீய குணங்களில் ஒன்று, எனவே இப்படிப்பட்டவருக்கு நபியே நீங்கள் இணங்கி பேச வேண்டாம் என்று வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இது ஒரு நீண்ட வரலாற்றினுடைய ஒரு பரிந்துரை சம்பந்தப்பட்ட செய்தி. எனவே இந்த வசனத்திலே கோல் மூட்டிக்கொண்டு திரிபவனை, அதாவது குழப்பம் விளைவித்து கொண்டு திரிபவன், இருவரிடையே மனக்கசப்பை வார்ப்பதற்காக செய்திகளை அங்கும் இங்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவன் என்பது இதற்கு பொருளாகும். இத்தகையவனை கண்டித்தே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். கோல் சொல்லுவோரை இறை வசனத்தை இறக்கி கண்டனம் செய்யக்கூடிய இந்த வசனத்திலிருந்து அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நாம் கோல் சொல்லி திரியக்கூடாது. பிறர்களுடைய குறைகளையே அல்லாஹ் வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மன்னரைகளின் அருகே, கபருக்கு அருகே நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது கூறினார்கள், ஒமா யுஅஸ்ஸிபானி இல்லா லி கபீரின், அவ்விருவருக்கும் அவரவரின் அடக்கத்தலத்தினுள் வேதனை கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய பாவச் செயலுக்காக அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படவில்லை. அவ்விருவரிலே ஒருவரின் செயல்பாடு என்னவெனில், சிறுநீர் கழித்த பிறகு துப்புரவு செய்யாதவராக இருந்தார். மற்றொருவரின் செயல்பாடு என்னவெனில், அவர் கோல் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தார், அதனால் அவருக்கும் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 216 நபிமொழியாகவும், ஸஹீஹு முஸ்லிமிலே 491 நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கபரினுடைய வேதனை எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு கொடூரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸாபுல் குபூர், கபருடைய வேதனைகள் குறித்து சொன்ன செய்திகள் எண்ணற்ற செய்திகள் நபிமொழிகளிலே. பாபு அஸாபுல் குபூர், கபரின் வேதனைகள் என்று ஒரு தனி பாடமே எல்லா ஹதீசு கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஆத்தானி, மலக்கானி, அஸ்வதானி, அஸ்ரகானி என்று அந்த வேதனை செய்ய வருகிற மலக்குகள் குறித்தும், அவர்கள் நிறங்கள் குறித்தும், அவர்களுடைய கண்கள் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். 2 மலக்குகள் வருவார்கள், அவர்களுடைய நிறம் கருப்பு நிறமாக இருக்கும், அவர்களுடைய கண்கள் நீல நிறமாக இருக்கும், அதிலே ஒருவர் பெயர் முன்கர், மற்றொருவர் பெயர் நக்கீர் என்று பெயர்கள் உட்பட மிக தெளிவாக கபரின் வேதனை குறித்தும், அந்த கபரிலே வேதனை செய்ய வருபவருடைய வானவர்களுடைய பெயர் குறித்தும் நிறம் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே வேதனை செய்யப்படுகிற பிரதான பாவகாரியம், ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டும் சுத்தம் செய்யாததனால் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார், வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார். மற்றொருவரோ, அவர் கோல் சொல்லிக் கொண்டு திரிந்தார், அதனால் அவரும் கபருடைய வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்றால் அது எவ்வளவு பாவமான காரியம் அடியான் கபரிலே வேதனைக்குள்ளாக்கப்படுகின்ற பாவகாரியங்களில் கோல் சொல்லுவதும் ஒன்று என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நம்மை கபருடைய வேதனை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நரக வேதனையிலிருந்து நமக்கு ஈடேற்றம் வேண்டும் என்றெல்லாம் ஆசிக்கிறோம். அதற்கான சரியான பாதை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குள்ள பட்டியலையும் இஸ்லாம் தந்திருக்கிறது. அந்த கபருடைய வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற தீய குணங்களில் கோல் சொல்லுதலும் ஒன்று. எனவே நம்மிலே பலர் கோல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தீய காரியங்களை செய்தால் இவ்வளவு பெரிய பாவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் நாம் அதிலே ஈடுபட்டு விடக் கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தன சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே இன்னொரு நபிமொழியிலே சொல்லுவார்கள். ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்குலுல் ஜன்னத நம்மாமுன். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கோல் சொல்லிக் கொண்டு திரிபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்ற நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 6056வது நபிமொழியாகவும் சஹீஹ் முஸ்லிமிலே 169வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கோல் சொல்லுவதனால் கபரிலேயே அடியான் மாட்டிக்கொள்கிறான், கபருடைய வேதனையிலேயே அவன் குற்றவாளி பாவி என்று தீர்மானிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்படுகிறான். எனவே கபரிலேயே மாட்டிக்கொண்ட ஒருவன் எப்படி சுவனம் செல்ல முடியும்? சுவனங்கள் நல்லடியார்களுக்கு தானே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். எனவே அவன் கோல் சொன்னதினால் இந்த ஆலமுல் பர்சஹுடைய உலகத்திலேயே அவன் மாட்டிக்கொண்ட பிறகு ஆலமுல் ஆஹிராவிலே எப்படி ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை இந்த நபிமொழி நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது என்றால் மிகையல்ல. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோல் சொல்லி தெரியாதீர்கள் என்ற எச்சரிக்கையை பல நபிமொழிகளின் மூலம் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அனிபின் உமர ரழியல்லாஹு அன்ஹு கால் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நமீமதி وَنَهَا عَنِ الْغِيبَةِ وَالْإِسْتِمَاعِ إِلَى الْغِيبَةِ ரியாலு சாலிஹினிலே இந்த நபிமொழி பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோல் சொல்லுவதை விட்டும் புறம் பேசுவது பேச கேட்பதை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற நபிமொழி ரியாலு சாலிஹினிலே அல்லாமா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே அன்பு நேயர்களே, பாருங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை விட்டும் பேச கேட்பதை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்கள். நம்மிலே பலர் இப்படி சொல்வதுண்டு, நான் யார் குறித்தும் புறம் பேசுவதில்லை, அவர் பேசிக் கொண்டிருந்தார், அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நானாக யாரையும் நான் புறம் பேசவில்லை, அங்கே பேசிக் கொண்டார்கள், அந்த இடத்திலே நான் அமர்ந்தது தவறா என்று கேட்பார்கள். அப்படியானவர்களுக்கு நபிகளாருடைய நபிமொழி விளக்கமாக அமைந்திருக்கிறது, புறம் பேசுவதும் தவறு, பேச கேட்பதும் தவறு. ஒருவரை குறித்து ஒரு சபையிலே புறம் பேசப்படுகிறது என்றால் நாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தால் நாமும் அதற்கு உடன்படுகிறோம் என்பதுதான் பொருள். எனவே அப்படி புறம் பேசுகிற சபைகளை விட்டும் முடிந்தவரை வெகு சீக்கிரமாக விடைபெற்றுவிட வேண்டும், நகர்ந்து நழுவி சென்று விட வேண்டும். அதனால் நம்முடைய காது பாதுகாக்கப்படுகிறது. கைபத் புறம் பேச கேட்பதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு நபிமொழியிலே மனிதர்களே மிக கெட்ட மனிதர் யார் என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைவிலக்கணம் தருவார்கள். உங்களிலேயே மிக கெட்டவர் யார் தெரியுமா என்று ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள்தான் கோல் சொல்லிக் கொண்டு திரிபவர்கள், அதன் மூலம் அன்பர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்துவர், நிரபராதிகளின் மீது பழி சுமத்துவதற்காக குற்றத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள், இவர்கள்தான் உங்களிலேயே மிக கெட்ட மனிதர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி முஸ்னத் அஹ்மதிலும் இப்னு மாஜாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரெண்டு மனிதர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு நல்ல உறவாக, நல்ல குடும்பமாக, நல்ல தம்பதிகளாக இருப்பார்கள். இவர்களை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அன்பிலே விளையாடுவது, அவர்களை குறித்து தவறான அபிப்பிராயங்களை சொல்லி கோல் மூட்டி விடுவது, அவர்களுடைய நண்பர்களுடைய அந்த நட்பை பிரிப்பது, அல்லது சமூகத்திலே ஒரு மனிதனை தவறான மனிதனாக படம் பிடித்து காட்டுவது, அல்லது ஒரு சிறந்த ஒரு அறிஞனை அவனுடைய அறிவிலே சில சோதனைக்குள்ளாக்கி தடுமாறச் செய்வது, இப்படி எந்த நிலையை கையாண்டு அவர்கள் கோல் மூட்டி சமூகத்திலே அவர்கள் மட்டம் தட்ட நினைத்தாலும் அது பாவகாரியம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர்கள்தான் மனிதர்களே மிக கெட்ட மனிதர்கள், தீய மனிதர்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். யார் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம், யாரிடத்திலே எதை பேசுகிறோம், எது கோல் சொல்வது, எது நியாயம் பேசுவது, எது அநியாயமாக பேசுகிறோம், எதை தேவையில்லாமல் பேசுகிறோம், எது தேவையோடு பேசுகிறோம் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூஃபியாக்கள் இதற்கு அழகான ஒரு பயிற்சியை தருவார்கள். வரலாற்றிலே இப்படி ஒரு செய்தி உண்டு. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீணான பேச்சுகளை பேசக்கூடாது என்பதற்காக வாயிலே கூழாம் கற்களை போட்டுக் கொள்வார்கள் என்று கூட ஒரு தகவல் சொல்லப்படுவதுண்டு. அவர்கள் தொழுகிற நேரம் போக, திக்ரு செய்கிற நேரம் போக, மற்ற எஞ்சிய நேரங்களிலே வீணான பேச்சுகளை பேசிவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய வாய்களிலே கூழாங்கற்களை போட்டுக்கொண்டு தங்களுடைய தீய பேச்சுகள், தேவையற்ற பேச்சுகளை விட்டும் தங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். சூஃபிகள் அதிகம் பேச மாட்டார்கள், அறிஞர்களும் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவினுடைய தேடுதலையே தங்களுடைய நேரங்களை கழிப்பார்கள். இப்படியானவர்கள் தான் வெற்றியாளர்கள், இப்படியானவர்கள் தான் மாணிக்கங்கள், வைடூரியங்களாக மனிதர்களிலே மின்னக்கூடியவர்கள். அந்த மின்னுகிற நல்லவர்களில் நம்மையும் நாம் ஏன் இணைத்து கொள்ளக்கூடாது? எவ்வளவு காலம்தான் கோல் சொல்லிக்கொண்டும், புறம் பேசிக்கொண்டும், பொய் பேசிக்கொண்டும், பிறருக்கு மோசடி செய்து கொண்டும், பொய் சத்தியம் செய்து கொண்டும், இதுவெல்லாம் இஸ்லாம் அல் அஹ்லாக்கு சையா, தீய குணங்களின் பட்டியலிலே இஸ்லாம் சேர்க்கிறது. சமூகத்திலே புறையோடி போய்விட்ட தீய குணங்களை பட்டியலிட்டு இஸ்லாம் இதுவெல்லாம் ஹராம், இதுவெல்லாம் பாவம், இதுவெல்லாம் பெரிய வேதனைகளை ஈட்டு தரக்கூடிய பாவகாரியம் என்று பட்டியலிட்டு அதற்குண்டான தண்டனைகளையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படியான தண்டனைக்குரிய தீய குணங்களில் ஒன்றுதான் இந்த நமீமத் என்ற கோல் சொல்லுவது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹம்மாசி மஷா இம்பி நமீம், பிறரை குறை கூறிக்கொண்டும் கோல் சொல்லிக் கொண்டும் திரியக்கூடியவனுக்கு நபியை நீங்கள் பரிந்து பேச வேண்டாம் என்றால், சமூகத்திலே கோல் சொல்லக்கூடியவர்கள், குறை பேசக்கூடியவர்களுக்கு அங்கீகாரமே கிடையாது என்பதைத்தான் அந்த முதலில் வாசித்து காண்பிக்கப்பட்ட வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நாம் நம் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இமாமுனா கஸாலி ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய இஹ்யாவுல் உலூமுத்தீன் என்ற தத்துவ இயல் நூலிலே, கிதாபிலே, ஆஃபாத்துல் லிசான், நாவின் விபரீதங்கள் என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். தன்னுடைய நாவை மனிதன் எப்படி பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கு நீண்ட செய்திகள் அதிலே பதிவு செய்யப்படுகிறது. புறம் பேசுவதை விட்டும், பொய் சொல்லுவதை விட்டும், கோல் சொல்லுவதை விட்டும், இப்படியான எல்லா நாவினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்குண்டான சிறந்த அறிவுரை அதிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தன் நாவை தன்னுடைய கையினால் பிடித்து சொன்னார்கள், இத்தகில்லா, இந்த உறுப்பினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த உறுப்பு இருக்கிறதே அது மனிதனை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும், பாவகாரியத்திற்கு கொண்டு சென்றுவிடும். எனவே இந்த நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதை பிரயோகிக்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு சமூகத்திலே அங்கீகாரம் கிடைக்காத, கபரிலும் வேதனைக்குள்ளாக்கப்படுகிற, சொர்க்கத்தையே கற்பனை கூட செய்து பார்க்க கூடாத ஒரு தீய மனிதனுடைய பட்டியலில் இந்த கோல் சொல்லுதல் அமைந்திருக்கிறது. எனவே கோல் சொல்லுதல் என்ற தீய பழக்கத்தை தவிர்ப்போம். கபரின் வேதனையிலிருந்தும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வோம். நல்லோர்களில் இணைவோம். நண்பர்களிடத்திலும் சமூகத்திடத்திலும் அன்பை விதைப்போம். சகோதரத்துவத்தோடு நாம் வாழ்வோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்சாரான் ஜாக்கி.
0: இடம் பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவை காண்கின்றது. விடை பெறுகின்றேன் உங்கள் நான் த்ரீசாலசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறாங்க நளினி அச்சுதன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். மறந்துடாதீங்க, இன்று அதிகாலை 3 மணிக்கு பிரான்ஸ் அணி ஸ்பெயின் அணியை சந்தித்து விளையாடுகின்றது. முதல் அரையிறுதி சுற்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே காத்திருப்போம் பிரான்சா ஸ்பெயினா என்று. இந்த உலக கிண்ண கார்பந்து போட்டியை உங்களுக்கு அதிகாரப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது RTM. மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே, நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். அரசாங்கம் தரவு அடிப்படையிலான திட்டமிடல் மூலம் வீடமைப்பு துறையை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மக்களின் உண்மையான தேவை அறிந்து வீடுகளை அமைத்து தர முடியும். அத்துடன் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் அதே வேளை தேவைக்கும் விநியோகத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை கையாள முடியும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்திரா சாபு தெரிவித்தார். நாட்டின் நீடித்த திட்டமிடலின் ஒரு பகுதியாக கல்வி அமைச்சு பள்ளிகளின் மேம்பாட்டை வலுப்படுத்தும் கடப்பாட்டை கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இடம் பின்னணி பாராமல் அனைத்து மாணவரும் தரமான கல்வி அணுகலை பெறுவதை உறுதி செய்ய இயலும் என கல்வி அமைச்சர் ஃபடினா சிடேக் தெரிவித்தார். மலாக்காவில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ளது. தெஹெல் தேசிய தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக உதவி மையத்தில் தங்கியிருந்த 11 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேரும் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அது மூடப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையை பின்பற்றிய பின்னரே அது மூடப்பட்டதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரின் பொருளாதார வளர்ச்சி 2026 இரண்டாம் காலாண்டில் 5.7 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. இது முந்தைய காலாண்டில் பதிவான 6.3 விழுக்காட்டு வளர்ச்சியை விட குறைவாகும். இந்நிலையில் ஆண்டின் இரண்டாம் பாதியில் பொருளாதார வளர்ச்சி மந்தமாகவும் பணவீக்கம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் எச்சரித்துள்ளார். இந்தியாவின் மேற்கு வங்க மாநில அரசு பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்பட்டு வந்த முட்டை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சைவ உணவு வழங்கப்படுவதற்கு எதிராக அரசியல் சமூக மட்டங்களில் சர்ச்சை எழுந்துள்ளது. முட்டை நீக்கப்பட்டதால் மாணவர்களின் வருகை குறையக்கூடும் என்றும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முக்கியமான புரதச்சத்து கிடைக்காமல் போகும் இடர் இருப்பதாக ஆசிரியர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் எச்சரித்துள்ளனர். விளையாட்டு. உலகக்கிண்ண அரையிறுதியில் பிரான்சை எதிர்கொள்ளும் போட்டிக்கு முன்னதாக ஸ்பெயின் இளம் நட்சத்திரம் லெமன் யமால் கார்பந்து ஒன்றிணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டு முன்னாள் பிரதமரின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பதிலளித்த அவர், ஸ்பெயினும் பிரான்சும் ஒருங்கிணைந்த சமூகங்களின் சிறந்த எடுத்துக்காட்டுகள் என்றும் கார்பந்தின் நோக்கம் மக்களை இணைப்பது என்றும் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

தீர இசையில் சந்திக்கின்றோம் நேர்களை எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் 4 மணி நேரத்திற்கு நீங்க முழுசா எங்க பக்கமா தான் நிக்க போறீங்க, எங்களோட தான் பேச போறீங்க. உங்களுக்கான போட்டி அங்கமும் இருக்கு. 7 மணிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பாட்டுக்கடையும் இருக்குங்க. பாடல்களை திகட்ட திகட்ட உங்களுக்காக அள்ளி கொடுத்துட்டே இருக்க போறோம், நீங்க ரசிக்கிட்டே இருக்க போறீங்க. தீர இசை இது 8 மணி வரைக்கும் உங்களோட நான் நளினி அச்சுதன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா இணைந்து வழங்கியிருந்த அந்த பாடல் இன்றைய தீரா இசையை தொடக்கி வச்சிருக்கு. வழக்கமா வார நாட்கள்ல மாலை 6 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு போட்டி அங்கம் உங்களுக்காக இடம்பெறும். இன்றைக்கும் இருக்குங்க, என்ன பாடல் அப்படிங்கறத நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், நீங்க அழைத்த பிறகுதான் சொல்வோம். நாங்க தேர்ந்தெடுத்து வைத்த பாடலை ஒளிபரப்பும் போது எந்த இடத்துல நாங்க நிறுத்துறோமோ விட்ட அந்த இடத்துல இருந்தா நீங்க பாடலை தொடர்ந்து பாடணும். அதாவது எங்க நிறுத்துவோன்றது அது எங்களுடைய இஷ்டம் பாருங்களேன். அங்க நிறுத்தின பிறகு எங்கிருந்து பாடணுமோ அதை நீங்க பாடுனா போதும். நேர்கள் இப்போது எங்களுக்கு அழைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5734 அல்லது 47-6-8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 01709712919.

0: ரொம்ப அழகா வந்தது. வாராளோ என் மாது பூங்காற்றை பூ தூது அப்படின்னு பூங்காற்ற தூது அனுப்பியிருந்தாங்க. சரி, முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் பாடல் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், நீங்க அழைக்கலாம். நீங்க அழைத்த பிறகுதான் என்ன பாடல் அப்படின்னு கொஞ்சமா உங்களுக்காக அந்த பாடலை கொடுப்போம். எங்க நாங்க நிறுத்துறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்க பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேக்கலாம், பீடோர்ல இருந்து ஜானகி அழைப்புல இருக்கீங்க. வணக்கம் ஜானகி.
1: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க, தயாரா இருக்கீங்க பாடல? நாங்க
1: கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருக்குது, இருந்தாலும் தைரியமா இருக்கிறேன்.
0: பரவாயில்லங்க, அந்த பதட்டம்லாம் கூடாது. சரியா,
1: ஓகே,
0: பாடல் கொடுக்குறோம்.

பாருங்களேன் கண்மணி, பதில் சரியான பார்த்துடலாமா?

0: மணி எப்படி தவறா சொல்வீங்க?
1: சரியா பாடியிருக்கல?
0: சரியா சரியா, மிகச்சரியா. நன்றிங்க கண்மணி.
1: நன்றி.
0: வேலை முடிஞ்சா?
1: இல்ல, நான் வந்து இல்லத்தரசி.
0: இல்லத்தரசி, அப்ப வேலை முடியாதுங்க. முடியாது. உங்களுக்கு தாங்க நிறைய வேலை இருக்கு. வேலைக்கு வந்தவங்க வந்து காலை 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த நெரிசல், சாலை நெரிசல் இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் வேலையை பாக்குறோம். ஆனா நீங்க வீட்டுல இருந்து காலை முதல் இரவு வரைக்கும், தூங்குற வரைக்கும் பிள்ளைகளுக்கு, அம்மா இருந்த அம்மா அப்பாவுக்கு, கணவருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கு இங்கிருந்து நாங்க ஒரு ஷபாஸ் சொல்லிக்கிறோம், பாராட்டு தெரிவிச்சுக்கிறோங்க. சரி, முதல்ல நம்ம கேட்டிருந்தோம்ல, கொஞ்சமா கேட்டிருந்தோம், அந்த பாடலையே இப்போ நாம தொடர்ந்து கேட்கலாம்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்திரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்திரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.

நேரம் இப்போது மாலை மணி 4:32 ஆயிடுச்சு. முதல்ல ஒரு நேரம் அழிச்சிருந்தாங்க, நிறைய பாடல்கள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பாடலை கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த நேரத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேர் கேட்பதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த பாடலை இப்போ நாம கொடுக்கலாம், அந்த நேர் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: வணக்கம் நளினி.
1: வணக்கம்ங்க. எங்கங்க காத்து வேகமா இருக்கு?
0: ஆமா இப்பதான் ஜன்னல சாத்துட்டேன். அது என்ன காத்துனா மின்னலோட காத்து, அந்த இசை காத்து.
1: பாருங்க மின்னலோட காற்று அவ்வளவு வேகமா வீசி இருக்காங்க.
0: சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்பா இருக்கேன் நளினி. உங்க குரலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஐயோ நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி எப்படி இருந்தாலும் போட்டி கொடுக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. போட்டி போட்டி தான், களத்துல இறங்கிதான் ஆகணும். சரி தயாரா இருக்கீங்களா?
0: தயாரா இருக்க சொல்லுங்க.
1: கேட்டுட்டு இந்த இடத்துல நிறுத்துறமோ இந்த பாடல, அங்கிருந்து நீங்க பாடணும்.
0: சரி நன்றி.

0: அடுத்த கட்டம்,
1: அடுத்த கட்டம் யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், பிடித்த படம், மெல்ல திறந்தது கதவு,
0: எல்லாம் சரிதான்.
1: ஐந்து இசையமைப்பாளர்கள் அதெல்லாம் தெரியும். நீங்க அந்த மேனோட ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த பெண்ணுன்றப்ப கொஞ்சம் யோசிக்கிறேன் நான், மீண்டும் ஒரு உடனே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: நிச்சயமாங்க, ஜானகி அம்மா தான் அடுத்து பாடுவாங்க, அதை நீங்க மறக்க கூடாது. பாடி காட்டுறீங்க நீங்க.

0: வரமாட்டுது.
1: வாழும் காலம்,
0: வாழும் காலம் சீக்கிரம்
1: சீக்கிரம் என்னங்க என்ன
0: மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க.
1: வாழும் காலம் சீக்கிரம் ஆயுள் என்ன என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப மோசம். பரவாயில்ல பரவாயில்ல, என்ன பதில் அப்படிங்கறது இப்ப கேளுங்க.
0: ஓகே ஓகே.

0: அது வரும்போது அப்படியே வருது
1: பாருங்க. இப்ப வருது பாருங்க, அவங்க பாடுறாங்க சேர்ந்து நீங்களும் பாடுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அழைச்சி பேசியதற்கு. அந்த காற்று இங்க இருந்து வந்துச்சு, அதை சொல்ல மாட்டீங்க.
0: அதுதான் சொல்றேன், இசை காற்று அப்படின்னு. அதே காற்று
1: சாத்தனீங்க, ஜன்னல் சாத்திட்டு பேசலாம்னு பாத்திருக்கீங்க.
0: ஜன்னல் சாத்திட்டு இதே கதவை திறந்தேன் மின்னலை முழுமையா கேட்கறதுக்கு.
1: அந்த ஜன்னலை சாத்திட்டு இதே கதவை திறந்திருக்காரு மின்னலை கேட்பதற்காக. தொடர்ந்து தேடும் கண் பார்வை பாதையிலேயே கேட்டா எப்படிங்க, அந்த பாடலை முழுசா கேட்டுடலாம்.

திரு இசையல் பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்டே இருக்கோம். நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்ற ஒரு திரைப்படம், ரஜினிகாந்த் ராதிகா இணைந்து நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஆறு பாடல்கள், மொத்தம் ஆறு பாடல்கள் நான் காமராசன் எழுதியிருக்கிறாரு. கங்கை அமரன், முத்துலிங்கம், வாலி, அதுக்கப்புறம் இரண்டு பாடல்களை கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க நிறைய பாடல்களை நமக்காக கொடுத்துருக்காரு கவி பேரரசு வைரமுத்து. நேற்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள். இவ்வளோ பாடல்களை கொடுத்திருந்த போதிலும் அவங்க மனைவி கிட்ட கேட்டிருந்த போது, எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்க கணவர் எழுதிய பாடல்களில் எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்த போது, அவங்க குறிப்பிட்டு சொன்னது இந்த ஒரு பாடலை தான், இந்த திரையில் இடம்பெற்ற பாடலை தான் சொல்லியிருக்காங்க. கே ஜெயசுதாஸ், மஞ்சுளா குருராஜ் குரல்ல அந்த பாடலை இப்போ நாம கேட்கலாம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: என்ன இப்படி ஆச்சு?
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: நாட்டின் எல்லை துறைமுகங்கள் பயன்பாடு குறித்த கலந்துரையாடலில் ஈடுபடும்படி போக்குவரத்து அமைச்சுக்கு கோரிக்கை. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவது குறித்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். எல்லை பகுதிகளில் செயலணியல் வலையமைப்பு, அடிப்படை வசதிகளின் மேம்பாடுகளை வலுப்படுத்தவும், பினாங்கு உள்ளிட்ட மலேசிய தாய்லாந்து எல்லைகளில் உள்ள துறைமுகங்களை பயன்படுத்தவும் கலந்துரையாடலை நடத்துமாறு போக்குவரத்து அமைச்சுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து உட்பட துறைமுக பயன்பாடு குறித்து தாய்லாந்து பிரதமர் அனுதீன் சன் விராகுலுடனான சந்திப்பின் போது இவ்விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இந்நிலையில் ரயில் போக்குவரத்து உட்பட சுற்றுலாத்துறையில் கவனம் செலுத்துவதோடு எல்லை தட மேம்பாட்டால் ஏற்படும் பொருளாதார பலன்களை இரட்டிப்பாக்குவதற்காக சங்லாங், பெர்லிஸ் உள்நாட்டு துறைமுகம், PIP போன்ற புதிய துறைமுகங்களை பயன்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். இதனிடையே அண்டை நாடுகளுடனான எல்லை சிக்கலை தீர்க்க 1982 ஐநா கடல் சட்ட மாநாடு யுன்க்ளோஸ் விதிகளுக்கு உட்படுவதை மலேசியா தொடர்ந்து உறுதி செய்யும் என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கடல்சார் விவகாரத்தில் பன்னாட்டு கடல் அமைப்பு IMO-வின் பங்களிப்பை நாடு தொடர்ந்து ஆதரவளிக்கும். 1982 யுன்க்ளோஸ் விதிகளுக்கு உட்பட்டு IMO செயல்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த விதி ஒவ்வொரு நாட்டையும் பொறுத்தது. ஆனால் அனைத்து சர்ச்சைகளையும் தீர்க்க இந்த மாநாட்டின் விதி மட்டும் போதாது என்றும் பிரதமர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் வழிகள் வாயிலாக அந்நிய தொழிலாளர்களை பணிக்கமர்த்தும் தேவை குறித்து அரசாங்கம் தொடர்ந்து ஆராய்கிறது. அதேவேளை மலேசியர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இன்னும் சில துறைகளில் அந்நிய நாட்டவரின் ஆள்பலம் தேவைப்படுகிறது. இருப்பினும் புதிய ஆட்சேர்ப்புக்கு முன் நாட்டிலுள்ள சட்டப்படியான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான காலி இடங்களை நிரப்புவதில் முன்னுரிமை அளிக்கும் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் சொன்னார். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள போக்குவரத்து அமைச்சு பரிந்துரைத்து வருகிறது. சாலை விபத்துகளின் போது உயிரிழப்பு அல்லது கடுமையான காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கான வழியை அடையாளம் காணுவதற்காக இப்பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக அமைச்சர் ஆந்தனிலோ குறிப்பிட்டுள்ளார். இச்சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவோர் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குமாறு உத்தரவிட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்றார் அவர். சபாவின் முதலாம் கட்ட பென்போர்னியோ நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு திட்ட நிலத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 1.2 பில்லியன் ரிங்கிட்டை கூட்டரசு அரசாங்கம் வழங்கியுள்ளது. மேலும் சரவாக்கிற்கு 737 மில்லியன் ரிங்கிட் கொடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்துள்ளார். நில உரிமையாளர்கள் இழப்பை சந்திக்காமல் இருப்பதை உறுதி செய்ய இழப்பீட்டுத் தொகை செலவுகள் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அக்டோபர் மாதம் 30ஆம் நாளுக்குள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தத்தம் சுகாதார அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் கேட்டுக்கொண்டுள்ளார். தங்களின் சுகாதார நிலை குறித்து ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் முன்னரே அறிந்து வைத்திருப்பது அவசியம் என அவர் தெரிவித்தார். இதன் வாயிலாக மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்க இது துணை புரியும். மக்களவை உறுப்பினர்கள் வெளியில் சுகாதார சோதனைகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டாலும் அதன் முடிவை நாடாளுமன்ற மருத்துவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி குறிப்பிட்டார். நாட்டின் நீண்டகால திட்டமிடலின் ஒரு பகுதியாக பள்ளிகளின் மேம்பாட்டை வலுப்படுத்தும் கடப்பாட்டை கல்வி அமைச்சு கொண்டுள்ளது. இதன் வாயிலாக இடம் அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து மாணவரும் தரமான கல்வி அணுகலை பெறுவது உறுதி செய்யப்படும் என கல்வி அமைச்சர் ஃபலினா சிடேக் தெரிவித்தார். கட்டட மேம்பாடு, பொது வசதிகளை தரம் உயர்த்துதல் போன்றவற்றில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சமூக மேம்பாடு உள்ளிட்ட நடப்பு மாறுதல்களுக்கு ஏற்ப மாணவர்கள் கல்வி கற்கும் சூழல் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். நெகிரி செம்பிலான் லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ்ப்பள்ளி அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின் ஃபலினா இவ்வாறு தெரிவித்தார். இவ்வாண்டுக்கான குடிநுழைவுத்துறை பயனர்கள் சந்திப்பு நாளை முன்னிட்டு வரும் வியாழக்கிழமை தொடங்கி 3 நாள்களுக்கு IOICT பேரங்காடியில் பன்னாட்டு கடப்பிதழை புதுப்பிப்பதற்கான முகப்புகளை குடிநுழைவுத்துறை திறக்கும். 104வது நிறைவாண்டை முன்னிட்டு காலை 10 மணி தொடங்கி இரவு 10 வரை அந்த முகப்புகள் செயல்படும் என அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: ஆசியான் தலைவரும் பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சருமான தெரேசா லசாரோ இவ்வாண்டு இறுதிக்குள் மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மாருக்கான மனிதநேய பணி திட்டத்திற்கு தலைமையேற்க திட்டமிட்டுள்ளார். தாய்லாந்தில் June 12-13 நாள்களில் மியான்மர் அரசியல் நெருக்கடி தொடர்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இவ்வாண்டின் 4வது காலாண்டில் அந்த பணி திட்டத்தை மேற்கொள்வதில் தாம் கடப்பாடு கொண்டுள்ளதாகவும் இதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் லசாரோ தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான தனது முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை கியேவ் வலியுறுத்தி வரும் நிலையில் யுக்ரைனுடனான உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான 2வது கட்ட பேச்சை அந்த உலக அமைப்பு தொடங்கியது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பியத்தை பெறுவதற்கு அந்த அமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கு இணங்கும் வகையில் விண்ணப்பிக்கும் நாடுகள் 6 தொகுப்புகள் அடங்கிய தலைப்புகளில் கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இன்று தேசிய நாளை அனுசரிக்கும் வேளை பாரிஸ் தெற்கே அமைந்துள்ள ஃபண்டம்ப்ளோவில் பரவி வரும் காட்டுத்தீ ஒரே இரவில் மேலும் பல நிலப்பரப்பை அழித்துள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 850க்கும் மேற்பட்ட வீரர்கள் போராடி வருவதாக ஊடக தொடர்பாளர் கூறினார். மேலும் அப்பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த தீ விபத்து வேண்டுமென்றே மூட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இச்செயலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுக்ரைனில் விரைவில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் குறைந்தது குளிர்காலம் வரையிலும் ரஷ்யா இந்த மோதலை நீட்டிக்கக்கூடும் என்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார். இந்த சூழல் குறித்து தாம் நேட்டோ தலைமைச் செயலாளர் மக் ரூட்டேவுடனும் யுக்ரைன் அதிபர் ஆலடிமிர் ஜெலென்ஸ்கியுடனும் கலந்துரையாடியதாக டஸ்க் கூறினார். அமைதி உடன்பாடு அல்லது போர் நிறுத்தம் எட்டப்பட்ட பிறகு யுக்ரைன் உட்பட வட்டாரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரிட்டன் துருப்புகளுடன் இணைந்து போலந்து இராணுவ பயிற்சிகளை நடத்தவுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து அப்போட்டி இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவதற்காக களமிறங்கும் 4 அணிகள் மீது ஒட்டுமொத்த உலகத்தினரின் கவனமும் திரும்பியுள்ளது. நாளை அதிகாலை 3 மணிக்கு டலாஸ் அரங்கில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்ளும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அர்ஜென்டினாவிடம் பெனால்டி வாய்ப்பை தவறவிட்ட பின் தோல்வி கண்ட கிளியன் எம்பாப்பே தலைமையிலான பிரான்ஸ் தொடர்ந்து 3வது முறையாக உலக கிண்ணத்தை வெல்வதற்கான வேட்கையில் உள்ளது. இவ்வேளை வியாழக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி முதன்முறையாக த 3 லயன்ஸ்க்கு எதிராக களமிறங்குகிறார். இதனைத் தொடர்ந்து 1966 பிறகு முதன்முறையாக இங்கிலாந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற இலக்கிட்டுள்ளது. நாட்டின் எல்லை துறைமுகங்கள் பயன்பாடு குறித்த கலந்துரையாடலில் ஈடுபடும்படி போக்குவரத்து அமைச்சுக்கு கோரிக்கை. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவது குறித்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுருக்க ஆறுமுகம். வணக்கம்.

மாலை 4 மணி தொடக்கம் தீரா இசை உங்க கைப்பிடிச்சு நடக்க தொடங்கிருச்சு. உங்களுடைய இந்த 80-90-2000 நினைவுகள் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் சேகரித்து இன்றைய தீரா இசை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகுது. உங்களுடைய அந்த கடந்த கால நினைவலைகள் அதையும் நாம கொஞ்சம் எட்டி பார்க்க போறோம். எப்போ 6 மணிக்கு பிறகு, மாலை 6 மணிக்கு பிறகு அதை கொஞ்சம் நம்ம எட்டி பார்க்க போறோம். என்ன தலைப்பு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றவங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: தீர இசையில் வார நாட்களில் நம்ம வந்து வியாபாரம் செய்கிறவங்களை உங்களுக்காக அடையாளம் காட்டிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய இந்த மாதிரியான வியாபாரம் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கு கவி பிரியா அவங்களுடைய வியாபாரம் குறித்து பேச இருக்காங்க, கேட்கலாம்.
1: வணக்கம், நான் கவி பிரியா மோகன்குமார் பேசுறேன். இந்த பொட்டலம் பங்க்ல இருந்து கடந்த டிசம்பர் 2025 இருந்து இந்த ஃபுட் ஸ்டால் நம்ம நடத்திட்டு வரோம். நம்ம கடையில ஸ்பெஷலி அந்த பொட்டலம் சோறு தான். டெய்லி மினிமம் 7 வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டலம் ஃபிளேவர்ஸ் இருக்கும். அதுல த பெஸ்ட் செல்லு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் சம்பால் பொட்டலம், ஃபிஷ் புளிச்சக்கீரை பொட்டலம், மட்டன் வறுவல் பொட்டலம் அண்ட் ஆல்சோ ப்ரான் தவா பொட்டலம். இதெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு மெனு ஐட்டம் நம்மளோட பொட்டலம் ஸ்டால்ல. பொதுவா பொட்டலம் சோறுனு எடுத்துக்கிட்டா சம்பால் இருக்கும், பெரட்டல் இருக்கும். பட் நம்ம கிட்ட வித்தியாசமா மசாலுமா சில்லி பாடி பொட்டலம் இருக்கு, ரெண்டாம் பொட்டலம் இருக்கு, அதுலயும் எங்களோட சிக்னேச்சர் தவா பொட்டலமும் இருக்கு. கடந்த 2021 இருந்து இந்த ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்ல நான் இருக்கேன். என்னோட ஸ்டார்டிங் பிசினஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஊர்காய் பிஸ்னஸ். எஸ், அந்த ஹென்ரியா பிராண்ட்ல 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஊர்காய் நம்ம இப்போ வரைக்கும் ஆன்லைன்ல விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பஜாருக்கும் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். ஆன்லைன் பிசினஸ் மட்டும் இல்லாம வித்தியாசமா ஏதாச்சும் செய்யணும்னு தான் இந்த பொட்டலம் சோறு பிசினஸ்க்கும் வந்தோம். அப்படி ஒரு நல்ல லொகேஷன் தேடும் போதுதான் மெங்குச்சி கேஃபே பிஜேல இருக்கு நம்மளுக்கு தெரிய வந்தது. அங்க ரெண்ட் எடுத்தோம். அண்ட் தென் இப்போ வரைக்கும் அந்த பொட்டலம் சோறும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஸ்மால் ஸ்கேல்ல நீங்க பொட்டலம் ரைஸ் கேட்ரிங்கும் கொடுக்கலாம், ப்ரீ ஆர்டர்ஸும் நீங்க பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க புலனம் பண்ணணும்னா புலனம் எண் 011-23-019-12-8. நம்மளோட ஃபுட் ஸ்டால் ஆப்ரேட்டிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே டு ஃப்ரைடே 6:30 PM 12 AM வரைக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே 5 PM 12 AM வரைக்கும். லொக்கேட்டட் அட் மெங்குச்சி கேஃபே பிஜே தமண்டி சரியா. இந்த வாய்ப்பளித்த திரை இசைக்கு நன்றி, மின்னல் FM க்கும் நன்றி.

ஜேஎஸ் தாசாஸ் ஜானகி வழங்கிய இந்த பாடல். அதே நேரம் இப்போது மலைமணி 5:35 நாம தொட்டுட்டோம். சரி, இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு ஒரு கேள்வி உங்களுக்காக இருக்குங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த 90களில் 80ஆம் ஆண்டுகளில் வந்து ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் என்னன்னா, பாடலை கேட்டுட்டு அந்த பாடல் வரிகளை அப்படியே எழுதி வைக்கிறது. அதுக்கு வந்து ஒரு பேரும் இருக்கும், பாடல் புத்தகம். பாட புத்தகம் இல்லைங்க, பாடல் புத்தகம் அப்படின்னு அந்த பாடல்களை எழுதி வைக்கிறது, பாடல் வரிகளை எழுதி வைக்கிறது. அந்த திரைப்படத்தில் ஏதாவது கவிதை சொல்லியிருந்தாங்கன்னா அதை எழுதி வைக்கிறது, அது சொந்தமா எழுதி வச்சு அது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறது, அது ஒரு வகை. இன்னொரு பக்கம் என்னன்னா, அது வந்து மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எழுதி வச்சிருப்பாங்க. அது வந்து இப்போ நினைச்சு பார்க்கும்போது இல்லைங்க, அதெல்லாம் காதல் இல்லை, ஏதோ ஒரு ஈர்ப்பு போல இருக்கு, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிருக்கோம் அப்படின்னு சிரிக்க தோணும். ஆனா அந்த நேரத்துல அந்த பாடல் வரிகளை அவங்களுக்காக புத்தகத்தில் எழுதி வச்சிருந்திருப்பீங்க. அப்படி உள்ள கதைகளை தான் இன்றைய தீரா இசை கேட்க காத்திருக்கு. மாலை 6 மணிக்கு பிறகு நீங்க எங்களுக்கு அழைத்து பேச போறீங்க.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. அடுத்து வரும் 15 நிமிடங்களுக்கு 29 வருடங்களாக செயல்பட்டு வரும் ஃபியூச்சர் எம்பையர் நிறுவனம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்க போறோம். திரு சரவணன் நம்மோடு இருக்காரு. வேலை வாய்ப்புகள் குறித்து நிறைய பயனான தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காரு. வணக்கம் திரு சரவணன், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். கடந்த வாரம் கூட நீங்க வரல, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சிறப்பா இருக்கேன் சிஸ்டர்.
0: சரிங்க, இந்த வேலை வாய்ப்பு பற்றி பேசும்போது ஒரு சிலருக்கு இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல. பல ஆண்டுகளாக பதவி உயர்வு இருக்காது, வேலை மாற்றம் இருக்காது, அதே வேலையில் அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவங்க வந்து வேலை மாற்றம் செய்யலாமா செய்யக்கூடாது? அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை வேண்டாங்க, நான் அப்படியே சரியாக தான் இருக்கேன் எனக்கு, அதை பற்றி சொல்லுங்க சரவணன்.
1: ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து கேட்கணும். டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, கேள்விக்கு வருவோம். அதுக்கு முன்பு 2 வாரத்துக்கு முன்பு நம்ம வந்து சில விஷயங்கள் பகிர்ந்தோம், அதை வந்து மீண்டும் மக்களுங்களே சொல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால சில விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம்னு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரென்ச்மெண்ட் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு. 42,000 பேருக்கு மேலே ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சவால் மிக்க காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக கேரளில் எடுத்துட்டிங்கன்னா 12,844 பேர் வேலையை வந்து ரிட்ரென்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லேங்கூரில் எடுத்துட்டிங்கன்னா 12,360 பேர். மூன்றாவது நிலையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜேபி. ஸோ இது என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் இப்போ வேலை இழக்கும் காலகட்டமாக இருக்கிறது. அதுவும் வயது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எந்த வயது அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25-45 வயது மிக அதிகமான வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் இது முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஒன்று, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம், இது முதல் சொல்கிறாங்க. நிறைய கம்பெனிங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன் சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை நிற்கும், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மூன்றாவது, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் வந்து பொருளாதார மந்த நிலை நாடளுமுறையில் இது உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இதனுடைய தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நளினி, லாஸ்ட் இயர் நீங்கள் கடந்த ஆண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 700 பேருக்கு மேலே வேலை நீக்கம் செஞ்சாங்க. நம்ம பெட்ரோனாஸ் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வேலை நீக்கம். கொண்டினென்டல் டயர் வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் ஆன் பண்ணாங்க. லூலு ஐப்போ மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆப்ரேஷன் பண்ணாங்க இன் மலேசியா. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து இந்த வருடம் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்ம டிப்ளமா டிகிரி படுத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருப்பவங்க நிறைய பேர் வந்து வேலை கிடைப்பது மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. இப்போது வேலை கிடைக்க மாட்டேன்னு, வேலை கிடைப்பது தாமதம், அப்படியே வேலை கிடைச்சாலும் மிக குறைந்த வருமானம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா B40 கேட்டகரிலேருந்து இன்னும் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியல. இது இன்னொரு ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸ், 3 மாதம் கான்ட்ராக்ட், 6 மாதம் கான்ட்ராக்ட், 1 வருஷம் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணுறதில்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடந்த வாரம் மட்டும் எனக்கு வந்து 17 பேர் என்னை கூப்பிட்ருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் மூலமா கான்ட்ராக்ட் முடிந்து வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள். ஸோ இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் கெட் பேனிக். என்ன ஆப்ஷன், என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்மளுடைய ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, நம்மளுக்கான செகண்ட் இன்கம், பகுதி நேரமாக ஒரு வருமானம் வேணும்னா 4 அறுவலி வழங்க காத்துக்கொண்டு இருக்கோம். அதே நேரத்தில் வேலை செய்கிற வேலையில் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னிக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரியர் ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். 0374-1-9 சொல்லியம்.
0: சரி சரவணன், இப்போ முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த பொருளாதார நெருக்கடி, பொருளாதார மந்த நிலை, இந்த நிலையில வந்து நம்ம இருக்கோம், நம்ம அதெல்லாம் சந்திச்சு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வருமானத்தை நம்பி வாழ முடியாத சூழல், நிறைய வீடுகளில் இது நடக்குது. அப்போ இந்த மாதிரியான இருக்கும்போது இவங்களுக்கு ஃபியூச்சர் எம்பையர் நிறுவனம் எப்படி கை கொடுக்குறீங்க சொல்லுங்க.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த செகண்ட் இன்கம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். சராசரி ஒரு டிப்ளமாவோட வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2,000 தான் இருக்கிறாங்க. டிகிரிகளோட வருமானம் பார்த்தீங்கன்னா இறக்குறைய 3,000. மாஸ்டரோட சம்பளமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்குறைய 3,500-4,000 தான் இருக்குது. அப்படி பார்த்தா 3 பேருமே B40 கேட்டகரியில் தான் இன்னமும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய விலை உயர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா டடன்னு விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. 20% வந்து விலை உயர்வு ஏறும்னு சொல்லி நான் சொல்லல, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்து நன்மைப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் 2-3 பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷோபனான்றவங்க தலைநகர் சேர்ந்தவங்க, வயது 32, இவங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டர். இவங்க வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3200 தான். பி 40 கத்துக்கள் தான் இருக்குங்க. நம்மளோட நிகழ்ச்சி கேட்டு கடந்த மாதம் முதல் மாதமே பகுதி நேரமாக 4300 எடுத்து பண்ணியிருக்காங்க. இரண்டாவது விஜயா அப்படின்றவங்க, இவங்க தலைநகரை சேர்ந்தவங்க தான், வயது 41. இவங்களுமே ஒரு டிகிரி ஹோல்டர், சிங்கிள் மாதம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம ப்ரோக்ராம் கலந்து கடந்த மாதம் 4700 பகுதி நேரமாக பண்ணியிருக்காங்க. மிக நல்ல ஒரு வரவேற்பு. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன், இவர் வந்து வயது 3. இவரும் தலைநகரை சேர்ந்தவர் தான், இவருமே ஒரு டிகிரி ஹோல்டர். வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இவரோட வருமானம் 3700 தான். வீட்டு பேமெண்ட், ஹவுசிங் லோன் பேமெண்ட் ஸ்ட்ராக் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்மளை தொடர்பு கொண்டு கடந்த மாதம் முதல் மாதமே 4800 பகுதி நேரமாக ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இது நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ பகுதி நேரமாக இந்த செகண்ட் இன்கம் வந்து ரொம்ப தேடலில் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வருமானம் ப்ரொமோஷன் கிடைக்கல, வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றம் இல்லை இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0314-1-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0
0: மீண்டும் ஒரு முறை சொல்றோம், 07-341-94-00. ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம் சரவணன்.
1: ஓகே.

0: ஃபியூச்சர் எம்பையர் நிறுவனம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கோம் திரு சரவணன். நம்ம ஓடி இருக்காரு. வேலை வாய்ப்புகள், கூடுதல் வருமானம் எப்படி திரட்டுறது, இப்படி பல ஆலோசனைகளை நமக்கு வழங்கிட்டு இருக்காரு. மேலும் என்னவெல்லாம் வாய்ப்புகள், திட்டங்கள் எல்லாம் ஃபியூச்சர் எம்பையர் நிறுவனம் வழங்கிட்டு இருக்கீங்க திரு சரவணன்?
1: கண்டிப்பா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க பல பேர் வட்டத்துக்குள் வாழ்றாங்க, சில பேர் தான் திட்டமிட்டு வாழ்றாங்க. குறிப்பாக அந்த டிப்ளமா டிகிரி ஹோல்டர், மாஸ் ஹோல்டர், சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக தன்னுடைய வேலைக்கேற்ற மாதிரி அழகாக வழி நடத்தி கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அது வந்து அந்த அந்த விஷயத்தில் வந்து தவறு பண்ணிடுறாங்கன்றத நம்ம மீண்டும் சொல்ல வரோம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டெக்னன் பொசிஷனில் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிகமான கால்ஸ் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெக்னன் பொசிஷனில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுல, பதவி உயர்வு கிடைக்கிறதுல ஏமாற்றம், பெருசாக ப்ரொமோஷன் கிடைக்கிறதில்ல, கரியர் ஸ்விட்ச் பண்ணலாமான்னு பல கேள்வி அவங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம பார்க்குறோம் அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கேனான்னு, வேலை நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் அந்த ஜாப்னு வரப்ப அந்த ஜாப்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை நிறைய கூட்டிகிட்டே இருக்காங்க. வேலையில் வந்து மிகப்பெரிய உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை, வேலையில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை. நீண்ட நேரம் வேலை செய்கிறேன், 10 hours 12 hours வேலை செய்கிறேன், அந்த 4 hours வலிக்கு இன்னமும் எனக்கு வந்து மன நிறைவு கிடைக்காம இருக்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கும். தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம், ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்படி நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம டிப்ளமா டிகிரி ஹோல்டர், மாஸ் ஹோல்டர் இந்த பிரச்சனையில் தான் எதுவும் நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்து இருந்தாலும் இங்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கணவர் 2 வேலை செய்கிறாரு, மனைவி 2 வேலை செய்கிறாங்க. சமீபத்தில் நான் இன்டர்வியூ பண்ணுறப்ப பார்த்துக்கிறப்ப கணவரே 3 வேலை செய்கிறாரு. அப்போ அவ்வளோ சிரமப்பட்டு வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக பாடுபடுறாங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த கட்ட நகர்தலில் நிறைய பேர் இப்போ மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. மிக முக்கியமான விஷயம், ஒரு குரங்குகிட்ட போயிட்டு 2 வாழைப்பழமும் பக்கத்தில் வச்சுட்டு இங்கிட்ட 100 லையும் வச்சா அந்த அந்த குரங்கு எது எடுக்கும்? கண்டிப்பாக வாழைப்பழம் தான் எடுக்கும். 2 வாழைப்பழம் இருந்தால் 2 வாழைப்பழம் தான் எடுக்கும். ஆனால் அந்த குரங்குக்கு தெரியாது, 100 வலி வச்சுருந்தோம்னா பக்கத்தில் அந்த காசை வச்சு 100 வாழைப்பழம் வாங்கலான்னு தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கை இந்த குரங்கு மாதிரி தான் சுற்றிட்டு கிடக்கிறோம். ஆனால் டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்து இன்னுமே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்றதுல வந்து குறிப்பிடத்தக்கதாக ஒரு விஷயம் அமையுது. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போகிறோம் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், பல பேர் வட்டத்துக்குள் வாழ்கிறாங்க, சில பேர் திட்டமிட்டு வாழ்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை வட்டத்துக்குள் இருக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறது என்று இன்று நீங்கள் எடுக்கும் தீர்மானமே உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை ஒரே ஒரு விஷயம், யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளலாம், 2 வாய்ப்பு நாங்கள் வழங்குறோம்னால. நீ ஒன்று செகண்ட் இன்கம், பகுதி நேரமாக ஒரு வேலை வாய்ப்புனா 4 hours வலி கொடுக்க நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம். இது வந்து இன்றைய வந்து 50 பேருக்கான வாய்ப்பு. இது வந்து யாரெல்லாம் வேலை இழந்தவங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் உள்ளவங்க, சமீபத்தில் வேலை வந்து ரிட்டர்ன்ஸ் ஆக போகிற சூழ்நிலை அபாயத்தில் இருந்தீங்கன்னா
0: கண்டிப்பாக
1: இஸ்தியில் எங்களை கூப்பிடலாம். இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை அதிகமாக முன்னுரிமை வழங்குறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த லோ சேலரியில் இருக்காங்க, B40 கேட்டகரியில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வேலையில் மிகப்பெரிய திருப்தி இல்லை, அந்த வேலையில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா தயவு செய்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது வந்து எதிர்காலம் இல்லாத வேலை, அந்த வேலையில் வந்து எனக்கே தெரிஞ்சு பெருசாக எதிர்காலம் இல்லை, நான் அடுத்தது ஏதாவது ஸ்விட்ச் பண்ணணும், கரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக பதவி உயர்வு, ஒரு நீண்ட காலமாக வேலை செஞ்சு பதவி உயர்வு கிடைக்கும் ஏமாந்து போயிட்டேன், நீங்களும் என்னை தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனை பெற கூப்பிடலாம். அடுத்தது சிங்கிள் மதர் ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குறோம். ஸோ இவங்க டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படிச்சிருந்தாங்கன்னா நம்ம தொடர்பு கொள்ளலாம். கணவருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சி, ஸ்டக்னன் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் வந்து உங்கள் கரியை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னு சொன்னாக்கா முதல்ல இலவச ஆலோசனை பெற தைரியமாக நீங்கள் என்னை கூப்பிடலாம். இறுதியாக எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, நானே ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
0: நாங்கள் நினச்சோம் நீங்கள் சொல்கிறீங்க.
1: ஆக இன்றைய நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளலாம். சசமில் ஃபோன் பண்ணால் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0317 341 9 0 0 0 3 7 3 4 1 9 0 0 0 கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுமல் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
0: நிச்சயமா சரவணன், நன்றி திரு சரவணன். ஃபியூச்சர் எம்பையர் நிறுவனம் வழங்கிய விளம்பர நிகழ்ச்சியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஜஹூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் உள்ள நெட்வொர்க் பள்ளியில் இஸ்ரேலியர்கள் கற்பதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் உள்துறை அமைச்சர், குடிநுழைவுத்துறை, அரச மலேசிய காவற்படையினருடன் இணைந்து ஒருங்கிணைந்த விசாரணை மேற்கொள்கிறது. இப்பள்ளியின் செயல்பாடு குறித்து மாநில அரசாங்கத்திடமிருந்து அறிக்கை பெறப்பட்டதாக அமைச்சு கூறியுள்ளது. பேராக்கில் கூட்டரசு சாலைகளின் 75 பகுதிகளில் 7.85 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சாலை விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. விபத்துகள் அதிகம் நிகழும் பகுதிகளில் பயனர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அகமது மசலான் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக சாலை பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளை தரமுயர்த்தும் திட்டத்தின் கீழ் இந்த விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. பல்லுயிர் வன பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அனைத்து மாநில அரசுகளுக்கும் பல்லுயிர் வன பாதுகாப்புக்கான ஊக்கத்தொகை EFT வாயிலாக 250 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முனைப்பினை மேற்கொள்ள பர்லிஸ் 12.1 மில்லியன் ரிங்கிட்டை பெற்றுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் குறிப்பிட்டார். ஆசியான் தொடர்பான கூட்டங்களில் பங்கேற்க தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோஹியோன் அடுத்த வாரம் பிலிப்பீன்ஸுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இப்பயணத்தின் ஊடே பங்காளி நாடுகள் உடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் வட்டார உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் அவர் விவாதிப்பார் என்று அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தாய்லாந்துடன் இணைந்த 29வது ஆசியான் கொரிய குடியரசு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு சோ தலைமையேற்பார். உகாண்டாவிலும் ஜனநாயக கொங்கோ குடியரசிலும் தீவிரமடைந்துள்ள இபோலா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தற்போதைய பன்னாட்டு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க சிங்கப்பூர் $2 மில்லியன் நிதியுதவியை வழங்கும். இந்நிதி ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம், உலக சுகாதார அமைப்பு மூலம் வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்தது. விளையாட்டு 2026 ஜப்பான் பொதுப்பூப்பந்து. தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியோங் ஜுன்ஹாவ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் தைவானின் சி யு ஜென்னை 21-19, 21-16 என்ற நேரடி செட்களில் வீழ்த்தினார். இந்த ஆட்டம் 50 நிமிடங்களுக்கு நீடித்தது. இவ்வேளை அடுத்த சுற்றில் ஜுன்ஹாவ் பிரான்சின் கிறிஸ்டோ பொப்போவுடன் பொருதுவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

16 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தீரா இசையில் சந்திக்கிறோம். உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை தீரா இசை எது பற்றி பேசும் அப்படின்னு சொன்னா நினைவுகள் பற்றி பேசும். நினைவுகளை அப்படி சேகரித்து உங்க கைகளில் கொடுக்கும். அது மாதிரி இன்றைக்கு ஒரு கேள்வி நாங்க வச்சிருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். தெரியல உங்க மனசுக்கு பிடிக்குதான்னு தெரியல. என்னன்னா, இந்த 80-90 ஆண்டு காலகட்டத்தில் வந்து இந்த பாட்டு புத்தகம்னு ஒன்று இருக்கும், எல்லோருக்கிட்டையும் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த பாடல்களை ரசிப்பவர்கள், ரசனை மிக்க உள்ளங்கள் மனசு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட நிச்சயமா இருக்கும் இந்த பாடல்களை எழுதி வைக்கிறது. அப்புறம் இந்த நாளிதழ்கள், அப்புறம் நிறைய சஞ்சிகைகள் இந்த மாதிரி வெளிவரும்போது அங்கிருந்து இந்த பாடல் வரிகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அப்படியே வெட்டி ஒட்டி வைக்கிறது, இல்லைன்னா கையாலே எழுதுறது, பிடிச்ச பாடலாக இருந்தால் எழுதி வைக்கிறது, இல்லைன்னா திரைப்படங்களில் வர கவிதையாக இருக்கட்டும் அதை அப்படியே எழுதி வைக்கிறது, இந்த மாதிரியான நினைவுகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீங்கள் அந்த மாதிரி பாடல் புத்தகம் வைத்திருந்த அந்த நபராக இருந்தால் இன்றைக்கு அழைத்து பேசலாம், உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்துக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நம்மளாம் பெரிய பாடகர்கள் இல்லை, பாடகர்கள் எல்லாம் அந்த மாதிரி புத்தகங்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் நாமும் வச்சுருந்தோமே அந்த ஒரு பெருமை இருக்குல்ல, பெருமையான அந்த தருணம் அதை பகிர்ந்துக்க கூப்பிடுங்க. காத்திருக்கின்றது தீராயிசை.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

மே மாதம் திரையில் இடம்பெற்ற பாடல் அது. ஜெயச்சந்திரன் சித்ரா இணைந்து வழங்கியிருந்தாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வினா, சின்ன வயசில் 90ஆம் ஆண்டுகளில் இது அப்போ தான் நடந்ததுன்னு நினைக்கிறோம். அப்போ வந்து இந்த பாடல்களை எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு புத்தகத்தை எடுத்துக்குவாங்க, அதில் வந்து பாடல் வரிகள் அப்படியே எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இருக்கும். அந்த மாதிரி சஞ்சிகைகள், நாளிதழ்கள், இங்கெல்லாம் வெளியேற பாடல்கள் இருக்குல்ல, அந்த வரிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி வெட்டி ஒட்டி அந்த மாதிரியான ஒரு பழக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் இன்றைக்கு அழைத்து சொல்லலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கூப்பிட்டு சொல்லுங்க. சிலர் வந்து தனக்காகவே தானே நான் எனக்கு பிடிச்ச பாட்டுங்க இதை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. சிலர் வந்து யாரையோ மனசில் நினச்சி கூட எழுதியிருக்கலாம், அவங்களுக்காக இந்த பாடலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, இல்லை சொல்ல முடியாது, சொல்ல முடியாத காலகட்டம், சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், அப்போ நீங்கள் எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் காதலே இல்லை, அது சும்மா ஒரு ஈர்ப்பு அப்படின்னு இப்போ நீங்கள் அழைத்து சொன்னால் அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் அப்போ வந்து அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விஷயமாக இருந்திருக்கு. ஆனா இப்ப நினைக்கும் போது இல்லங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா பிரச்சனை வரக்கூடிய கதைகள் எங்களுக்கு வேண்டாங்க, அங்க நீங்க அழைத்து சொல்லலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன சுவாரஸ்யமான கதை வச்சிருக்கீங்க, என்ன பாடலதான் நீங்க எழுதி வச்சீங்க சொல்லுங்க.

0: நம்முடைய முதல் அழைப்பாளர் நம்ம அழைப்புல இருக்காங்க, சுவாதி. வணக்கம் சுவாதி.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சுவாதி, நீங்க எந்த பாட்டு எழுதி வச்சீங்க?
1: அப்போ வந்து நிறைய பாட்டு இருக்கும், பட் ரொம்ப வந்து எங்க அக்கா ரொம்ப முன்ன எழுந்துவாங்க. லைக் அந்த முன்னெல்லாம் டேப் இருக்கும்ல, அந்த கேசட் சொல்லுவாங்க.
0: ஆமாங்க, ஆமாங்க.
1: அது வந்து லைக் ஒரு சின்ன ரேடியோ மாதிரி இருக்கும், அவங்க அதுல போட்டுட்டு அந்த அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுல ரொம்ப ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எழுந்தி எழுந்தி எழுந்தி எழுந்தி வச்சிருப்பாங்க.
0: எழுதி வச்சிருப்பாங்க.
1: ஆமா,
0: அதை நீங்க படிச்சு பாத்திருக்கீங்க?
1: அக்கா வந்து தமிழ்ல எழுதுவாங்க, எனக்கு அவ்வளவா தமிழ் படிக்க தெரியாது.
0: அப்படியும் அதை கேட்கலாம் நினைச்சோம். என்ன பாடலாதான் இருந்திருக்கும் அக்கா எழுதுனது?
1: அக்கா வந்து அவங்க கமல்ஹாசன் ஃபேன், சோ அவங்க வந்து ரொம்ப இந்த நீலவான உடையில் அந்த பாட்டு எழுதி வச்சிருப்பாங்க.
0: நீலவான உடையில்,
1: அது அப்புறம் புன்னகை மன்னன், அப்புறம் ரொம்ப இந்த எஸ்பி பாலா சாங், அப்புறம் அந்த என்ன பாட்டு அது மூச்சு விடாம படிப்பாரு ஒரு
0: சாங், அந்த பாட்டுலாம்
1: எழுதி வச்சிருப்பாங்க அக்கா.
0: எழுதி வச்சிருப்பாங்க. என்னைக்காவது பாடி காட்டியிருக்காங்களா தங்கை கிட்ட?
1: அக்கா வந்து ரொம்ப முன்ன பாட்டு போட்டி எல்லாம் விளையாடுவோம், அக்கா படிப்பாங்க.
0: அப்படிங்களா, கலை குடும்பமா வாழ்ந்துருக்கோங்க நம்ம.

0: நான் நாகேஸ்வரி பேசுறேன், கூலாயில இருந்து, ஜேபில இருந்து கூலாய். நானே மறந்துட்டேன்,
1: ஜேபில இருந்து கூலாய், கூலையில இருந்து ஜேபி. சரி, அங்கதான் இருக்கீங்க நாகேஸ்வரியா?
0: ஆமா, நாகேஸ்வரி பேசுறேன்.
1: நாகேஸ்வரி, சொல்லுங்க, நீங்க எந்த பாடல் எழுதி வச்சீங்க?
0: நான் நிறைய பாடல், நான் வந்து ஒரு வருஷம் தான் தமிழ் ஸ்கூல்ல படிச்சேன், அதுக்காக நான் வந்து ஸ்கூல் மாதிரி போனதுனால மலாய் ஸ்கூல். ஆனா இருந்தாலும் நான் தமிழ வந்து அடி படிச்சுக்கிட்டே இருந்ததுனால இந்த மன்னன் புக்ல வரும் இந்த பாடல் எல்லாம் நிறைய, நான் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ படிக்கிறப்பெல்லாம், சோ அதெல்லாம் எடுத்து எழுதி வைக்கிறது, இல்லைன்னா சொந்தமாவே கேட்டு கேட்டு இந்த புக்ல எழுதி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.
1: நீங்க எழுதின ஒரு பாடல் ஞாபகம் இருந்தா ஒரு பாடல் சொல்லுங்க.
0: நான் எழுதின ஒரு பாடல் தான் 2000 உள்ள பாட்டு அப்படிதான், கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
1: கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. அதோ கொடுக்கறோம் கண்ணம்மா உங்களுக்கு.

0: மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தொடர்ந்து நாம யமுனாவோட பேச போறோம். வணக்கம் யமுனா.
1: வணக்கம் நல்லி.
0: வீட்டுல இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா?
1: வீட்டுல இருக்கேன், சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அந்த நேரத்துல நாங்க தொந்தரவு பண்ணிட்டோமா கேள்வி கொடுத்து?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறது. சொல்லுங்க
0: எதிர்பார்க்கறோம்.
1: இந்த டியூஸ்டேஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு எங்களோட மெமோரிஸ கொண்டுட்டு போறீங்கல்ல?
0: ஆமாங்க,
1: கண்டிப்பா. இது வந்து என்னோட மினுங்கா ஸ்கூல் டைம்ல என்னோட ஹாபி இதுதான். சோ அப்ப வீட்டுல வந்து கேசட் உள்ள ரேடியோ வாங்கிட்டாங்க. அப்ப இந்த ரேடியோல ஓடும் போது இந்த பாட்டுலாம் ஏதாவது பிடிச்சா உடனே ரெக்கார்ட் தட்டி
0: விட்டுறது.
1: ரெக்கார்ட் தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பிளே பண்ணி அதை நிப்பாட்டி நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த அந்த அந்த லிரிக்ஸ் எழுதுறது. சைனீஸ் ட்ராமா இதுதான் நம்மளுக்கு வேலை. சோ அதனால இந்த பாட்டு இது பண்ணிட்டு அந்த ஃப்ரீ டைம்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுறது. அப்ப இந்த கேப் கிடைக்கிறப்ப போட்டுட்டு பிளே பண்ணி ஸ்டாப் பண்ணி அந்த புக்ல எழுதுறது.
0: அப்படி எழுதின ஒரு பாடல் சொல்லுங்க.
1: இப்ப நிறைய பாட்டு எழுதிருக்கேன், அதுல ஒரு பாட்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் வரும். ரேடியோல போட்டாலும் எனக்கு அதை எழுதின ஞாபகம் தான் வரும். ராசாவே உன்னை விட மாட்டேன்னு அந்த பாட்டு வருமே, தெரியுதா உங்களுக்கு எந்த பாட்டுன்னு
0: சொல்றது? தெரியுது, ராசாவே உன்னை விட மாட்டேன்.
1: ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி அந்த டைம்ல.
0: நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி எழுதி வச்சு அது அது என்னவோ அது ஒரு சுகம் நிச்சயமா இருந்துச்சு.
1: கண்டிப்பா. அப்புறம் அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல வர்ற அந்த படங்கள் எல்லாம் வெட்டிதான் அந்த புக்ல ஒட்டி வச்சிருப்பேன். அந்த கவர்ல அதுலதான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ற வசதி எல்லாம் இருக்காது. கம்ப்யூட்டர் அதெல்லாம் யாராவது எங்கேயாச்சும் தானே இருக்கும். நம்ம அந்த பேப்பர்ல வர்றதுதான் அந்த ஃப்ரண்ட் கவர்ல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். அந்த புக் வந்து கண்டிப்பா இருக்கு என்னோட ஒரு ஸ்டோரேஜ் புக் பாக்ஸ்ல. நான் நீங்க சொல்லும் போதே நான் இதை யோசிச்சேன். அந்த அடுத்த அந்த ஸ்டோர்ல அந்த பாக்ஸ தேடி நான் எடுக்கணும். அந்த
0: தேடி எடுத்து அந்த புத்தகத்தை படம் எடுத்து நீங்க வந்து நமக்கு டக் பண்றீங்க.
1: கண்டிப்பா, ஏன்னா சொல்லும் போதே எனக்கு அந்த புக் ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் வீசினது இல்ல. என்னோட நேம் டேக்ல இருந்து எல்லாமே நான் வச்சிருக்கேன். சோ அந்த பாக்ஸ் கண்டிப்பா தேடி எடுக்கிறேன் நானு.
0: நன்றி யமுனா.
1: நன்றி நல்லா.

0: வணக்கம்.
1: வணக்கம் நளினி, சுபா பேசுறேன். நளினி, கமாஸ்ல இருந்து.
0: சுபா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நளினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கோம். கமாஸ் மக்கள் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சொல்லுங்க, எந்த பாடல் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க உங்களுடைய பாடல் புத்தகத்துல?
1: நளினி, நானே எழுதுவேன் நளினி. அந்த பாடல் புத்தகம் வந்து எப்படின்னா, இப்ப வந்து அந்த கேசட் எல்லாம் வெளியாயிடுச்சுன்னா, அம்மா கிட்ட அடிச்சு புடிச்சு காசு வாங்கிட்டு அந்த பசர் மலம் போடுவாங்க இந்த இடத்துல. நான் போய் அந்த கேசட் வாங்கிட்டு வந்துடணும், எப்படியாவது ரெண்டு வெள்ளி அந்த கேசட் வாங்கிட்டு வந்து அந்த பாட்டை போட்டு கேட்டு கேட்டு கேட்டு எழுதி வச்சிருக்கேன் புக்ல. அப்ப என்னுடைய நண்பர்களும் அந்த புத்தகத்துல வந்து எழுதுனதுலாம் இருக்கு. என் நண்பர்களே கூட படிச்சவங்க அந்த கிளாஸே, அந்த கிளாஸ்லயே ஓடும் அந்த புத்தகம், அப்படியே ஓடும் அந்த புத்தகம். நான் இன்னும் வச்சிருக்கேன் நளினி.
0: இன்னும் வச்சிருக்கீங்களா?
1: இன்னும் வச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க, எந்த ஒரு பாடல்? நிறைய, நிச்சயமா நிறைய எழுதி இருப்பீங்க. இப்படி உணர்ச்சியோட பேசும் போதே தெரியுது நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருப்பீங்க. கேட்டு ஒண்ணு சொல்லுங்க.
1: நிறைய பாடல் இருக்கு. அதுல வந்து எனக்கு வந்து அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன் அந்த பாட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் வந்து எழுதி கொடுத்த பாட்டு. அவர் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியரா இருக்காரு. இடையில அவரை சந்திக்க போது கூட நான் சொன்னேன், நீங்க எழுதி கொடுத்த அந்த பாட்டு, அந்த புத்தகம் நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு. அவர் எழுதி கொடுத்த பாட்டு வந்து, ஏ வெண்ணிலா என் நெஞ்சமே உன் வானம் தானே. நீங்க இதுக்கு சொன்னோன்னு எனக்கு அப்படியே அந்த நினைவு வந்துருச்சு.
0: இந்த ரெண்டு பாட்டுல எந்த பாட்டு இப்ப உங்களுக்கு கேட்கணும்?
1: கொஞ்சம் வேகமான பாட்டை போடுங்களேன், ஏ வெண்ணிலா போடுங்களேன், நண்பருக்காக கேட்ட மாதிரி.
0: சரிங்க, சரிங்க, நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த பாடல்களை எழுதி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கா? அந்த புத்தகம் வந்து பாடல் புத்தகம்னு நாமே தயார் செய்து வச்சிருப்போம், அதுல வந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை எழுதி வச்சிருப்போம். இப்போ அழைப்புல மகேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் மகேஸ்வரி.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன கதை இருக்கு உங்க பக்கம்?
1: எனக்கு இருக்கிறத எங்க அக்கா, எங்க அக்காவுக்கு இந்த பக்கம் இருக்கு.
0: அக்கா பேர் என்னங்க?
1: அக்கா பேர் ரஞ்சினி. இத கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு அக்கா ஞாபகம் தான் வந்துச்சு. அப்ப வந்து அந்த ரெக்கார்டர் கூட எங்க வீட்டுல இருக்கிறது. அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேவரட் லைன் மட்டும் கேட்டுப்பாங்க. கேட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு வந்து அந்த காமனா ஒரு சாங் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் இந்த சாங் பிடிக்கும் அப்படின்றது.
0: ஆமா, நட்பு வட்டாரத்துக்குள்ள இதெல்லாம் பிடிச்சிருந்தாதான் நீ இந்த குழுவுல இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல,
1: அந்த மாதிரி அந்த ஒரு காமன் சாங் எல்லாருமே சேர்ந்து அந்த புக்ல எழுதி வச்சிருவாங்க. சோ இந்த ரிசர்ச் டைம்ல, பிரேக் டைம்ல வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க.
0: என்ன பாடலுங்க?
1: அது நிறைய பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் தான் எழுதி வைப்பாங்க. அந்த கோமனா எல்லாத்துக்கும் ஒரு சாங் பிடிக்கும் அந்த மாதிரி. நான் அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணேன். இன்ஸ்பயர் ஆகி நான் என்ன பண்ணா, என் டைம்ல வந்து பிரிண்டர் எல்லாமே வீட்டுல வந்து வந்துருச்சு, வாங்கிட்டாங்க,
0: வந்துருச்சு,
1: கூகுள்க்கு எல்லாமே வந்துருச்சு. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, சர்ச் பண்ணி அது பிரிண்ட் பண்ணி வச்சு
0: வாங்கிருக்கிற ஒரு பாடல் நாம இங்க எடுத்து வச்சிருக்கோம், கொடுக்கலாமா அக்காவுக்கு?

0: அடானி உங்களுக்காக.
1: ஆரோக்கிய மடானி 2026 இரத்த சுத்திகரிப்பு உதவி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கு 5000 ரிங்கிட் வரை உதவி வழங்கப்படுகிறது. B40 M40 வருமான குழுவைச் சேர்ந்த இந்தியர்களை இலக்காக கொண்ட இந்த திட்டத்தில் B40 குழுவினருக்கு முன்னுரிமை. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் August 4. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலாக்கா மாநில அரசில் இருந்து விலகும் முடிவை ஒத்திவைக்குமாறு மலாக்கா மாநில டிஏபி கட்சியை பிரதமர் டத்தோசரே அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநில வளர்ச்சி, மக்களின் நலனில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதற்காக இந்த விவகாரம் தொடர்பில் அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் ஆந்தனி லோக் மலாக்கா முதலமைச்சர் டத்தோசரே அப்துல் ராவ் யூசோ ஆகியோருடன் பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்தார். சாட்சிகள் பாதுகாப்பினை விரிவுபடுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 2026 சாட்சிகள் பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மக்களவை இன்று குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றியது. இந்த திருத்தத்தின் மூலம் சட்ட ரீதியாக முடிவெடுக்க இயலாத சாட்சிகளுக்கு பதிலாக அவர்களின் பெற்றோர் பாதுகாப்பு திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். மேலும் திட்டத்தில் இடம்பெறும் சாட்சிகளுக்கு உளவியல் ஆலோசனையும் மனநல ஆதரவும் வழங்கப்படும். சபாவுக்கு வழங்கப்படும் இடைக்கால சிறப்பு நிதி 1.5 பில்லியன் ரிங்கேட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அம்மாநிலத்தின் செயல்பாட்டு மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்படாது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பிரதமர் டத்தோசரே அன்வார் இப்ராஹிம் கடந்த மே மாதம் அறிவித்த இந்த அதிகரிப்பு சபாவில் நடைபெறும் மேம்பாட்டுத் திட்டங்கள், அடிப்படை வசதி பணிகளுக்கான அரசின் கடப்பாட்டை பாதிக்காது என நிதி துணையமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்தார். தென் பாரிஸுக்கு வெளியே காட்டு தீ மிக வேகமாக பரவி வருகிறது. இரவோடு இரவாக அதிகமான நிலப்பகுதி தீயில் அழிந்தது. பிரான்சில் தேசிய நாள் கொண்டாட்டம் நெருங்கி வரும் வேளை இந்த காட்டு தீ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகரின் தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் மிக சிறிய அளவில் தோன்றிய தீ மிக குறுகிய நேரத்தில் 1800 ஹெக்டேர் நிலப்பரப்பை சூறையாடியது. இவ்வேளை 850க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீவிரமாக போராடி வருகின்றனர். ஈரானிய புரட்சிப்படைக்கு தடை விதிக்கும் இங்கிலாந்தின் முடிவை அந்த இஸ்லாமிய குடியரசு சாடியுள்ளது. இது நியாயமற்ற நடவடிக்கை. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு தலை சார்பான நடவடிக்கை என ஈரானிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. மேலும் பன்னாட்டு சட்டத்திற்கு புறம்பானது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

அது என்னன்னா, அந்த பாடல்ல ஒரு வரி வந்தது, காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. அப்படி எங்களுடைய ஆயுதம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாடல்கள் மட்டும்தாங்க. பாடல்கள் மட்டும்தான் எங்களுடைய ஆயுதம். சரி, திராயசையில் தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி. திராயசையில் தொடர்ந்து 28 மணி வரைக்கும் பாட்டுக்கடை உங்களுக்காக திறக்கப்படுது. விதவிதமா உங்கள் ரசனைக்கு ஏற்றபடி பாடல்களை இங்க மூட்டை மூட்டையா நாங்கள் கட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோங்க. ஆக எந்த பாடல் உங்களுக்கு வேணும் நீங்க அழைத்து கேட்கலாம். உங்கள் மனம் விரும்பும் பாடலை கொடுக்க நாங்க காத்திருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8 இது பாட்டுக்கடை. காசு எதுவுமே வேணாம், உங்க பாசம் மட்டும் போதும். அழைத்து கேளுங்க.

0: பாட்டு கடை திறந்தாச்சு, வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் நளினி. வணக்கம்.
0: வணக்கம்ங்க.
1: ஜெயபாரதி பேசுறேன்.
0: ஜெயபாரதி, சொல்லுங்க ஜெயபாரதி, என்ன பாடல் வேணும்? பாட்டு கடை திறந்திருக்கோம்.
1: ஓகே, எனக்கு வந்து இதயம் படம் நினைக்கிறேன், நிலவு வந்தது நிலவு வந்தது ஜன்னல் வழியாகனு ஒரு பாடல் இருக்கு, ரொம்ப நல்ல பாடல், அந்த பாட்டு கிடைக்குமா?
0: என்னங்க பாட்டு கிடைக்க வந்து கிடைக்குமான்னு நீங்க கேக்குறீங்களே.
1: நன்றி
0: ஜெயபாரதி.
1: ரொம்ப நன்றி நளினி. நன்றி.
0: நன்றி.

0: அறிவிப்பு.
1: நேர்களை, கோலலும் புற்புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: பாட்டு
2: வாங்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல?
0: நிச்சயமாங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து ஒரு மணி அடித்தால் உன் ஞாபகம், அந்த பாடல்.
0: யார் ஞாபகம் ஒரு மணி அடித்தால்?
2: இல்ல, எங்களோட காதலுக்கு போன் தான் ரொம்ப ஒரு உதவியா இருந்தது, அதனால எப்பயுமே அந்த போன் வந்து மறக்க முடியாது.
0: அப்படியே
2: போங்க, அப்படியே இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம் நளினி, ரேவதி பேசுறேன் பகாங்கிலிருந்து.
0: ரேவதி, வணக்கம். ரேவதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க. வேலை முடிஞ்சிருச்சா?
1: இல்லத்தரசி.
0: அப்படியே சொல்ல மாட்டீங்க, இல்ல வேலை முடிஞ்சிருச்சு, வேலை முடியல, ஏன் சொல்ல மாட்டீங்க?
1: இல்ல இல்ல, அது முடியாது,
0: முடியாது.
1: நிஜமான ஒரு உண்மையான வார்த்தை அது, கண்டிப்பா முடிய வாய்ப்பே இல்ல.
0: சரி, இந்த இல்லத்தரசிக்கு என்ன பாட்டு வேணும்? அரசிக்கு
1: எனக்கு செங்கோட்டையில இருந்து பூமியை பாடல் வேணும்.
0: ரொம்ப அழகான பாட்டுங்க, இந்த நேரத்தை கேட்டிருக்கீங்க. நன்றி
1: நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மை நேப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1309 தீரா இசையில் நாம் இணைந்திருக்கோம். பாட்டு கடையில இருக்கோம். பாட்டு கடைக்கு வந்திருக்கிற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்ங்க.
1: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: சித்ரா சம்பான்.
0: சித்ரா அசிரபான்ல இருந்து சொல்லுங்க சித்ரா. சித்ராவுக்கே பாடலா? என்ன பாடல் வேணும்?
1: சித்ராவுக்குதான் பாடல் வேணும்.
0: என்ன பாடலுங்க?
1: எனக்கு முகம் என்ன மோகம் என்ன அந்த பாடல் வேணும்.
0: சரிங்க, கொடுத்துறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் ஓய்வா அப்படி வந்து உட்கார்ந்து எப்படா லைன் கிடைக்கும்னு ஒரு அரை மணி நேரம் போராட்டம் நளினி.
0: ஐயோ தெரியுதுங்க,
1: கடையில வந்து எப்ப நான் வந்து டோக்கன் வாங்கி வாசலுக்கு
0: நன்றிங்க.

0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: லோகேஸ்வரி பேசுறேன்.
0: லோகேஸ்வரி, எங்க இருந்து?
1: ஷாலாம்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க லோகேஸ்வரி, என்ன பாட்டு வேணும்?
1: ஏதாவது ஒரு பாட்டு.
0: ஏதாவது ஒரு பாட்டு, எது கொடுத்தாலும் சரிதானே?
1: எது கொடுத்தாலும் சரி.

0: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க?
0: ஆமா, நன்னைக்குதான் நினைச்சேன் நளினி. என்ன நளினி பாட்டு கடை பக்கத்தையே வரமாட்டாங்கன்னு?
1: வரமாட்டாங்க நீங்க நினைச்சிருக்கீங்க? இன்றைக்கு பாருங்க, வாய்ப்பு அப்படி அமைஞ்சிருக்கு.
0: ஆமா, அமைஞ்சிருச்சு பாருங்க.
1: சொல்லுங்க, அப்ப ஏன் நீங்க சனிக்கிழமை பக்கம் வரமாட்டீங்க?
0: சனிக்கிழமை கேட்டுட்டா இருப்போம், அப்பயும் கால் பண்ணுவேன் கிடைக்க மாட்டேது. இப்பயே பாருங்க, ஆறு கால் பண்ணிட்டேன்.
1: வந்து கேளுங்க விருப்ப பாடல் அப்படின்னு சொல்லும் போது, பாட்டு கடையா இருக்கட்டும், சனிக்கிழமையாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இப்படிதாங்க இருக்கு. நெரிசல் அதிகமா இருக்கு.
0: ஒரு சமயம் 60 கால் கூட பண்ணிருவேன் கிடைக்காது.
1: ஐயோ, என்ன பாட்டு வேணும்?
0: இந்த ராசாவே ஒன்னு நம்பி, முதல் மரியாதை படத்துல இருந்து.

ஜானகி அம்மா குரலில் அந்த பாடலை கேட்கும்போது மனசு ஏதோ பாரமாக இருக்குது. அந்த பாரம் எப்போதுமே தீராதுங்க. அவங்க இல்லாத தீரா இசை இருந்ததில்லை, இனியும் இருக்க போகிறதும் இல்லை. காற்றின் அலைகளில் நம்முடைய மனசில் எப்போதுமே அவங்க கலந்தே இருப்பாங்க. இன்றைய தீரா இசை நிறைவு பாடலை ஜோடி திரையிலிருந்து நம்ம கேட்க போகிறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. 8:00 மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச பிரவீன்குமார் வந்திருக்காரு. இன்னமும் அழைப்பு ஓயிலங்க பாட்டுக்கடையில். எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அஜிதன். நாளைக்கு மீண்டும் காற்றின் மொழியில் சந்திக்கலாம். வணக்கம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பாகிஸ்தானில் அமைக்கப்படவுள்ள மிட்பார்ட் விவேக துறைமுக திட்டம் மலேசியாவை இலக்கவியல் கடல்சார் வர்த்தக மையமாக வலுப்படுத்தும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். மலாக்கா நீரிணையின் வியூக முக்கியத்துவத்தை பயன்படுத்தி இந்த திட்டம் நாட்டின் துறைமுக திறன், வர்த்தக போட்டித்திறன், செயலணியல் சேவைகளை மேம்படுத்தும் என்றார் அவர். கடந்த ஆண்டு வரை பொதுப்பணித்துறை JKR 199 திட்டங்களை பசுமை மதிப்பீட்டு முறைக்கு உட்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 1.53 மில்லியன் கிலோகிராம் கரிவளி வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது என பொதுப்பணி அமைச்சர் டாத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இல்லிருப்பு வேலை WFH திட்டத்தின் மூலம் இதுவரை 7.3 மில்லியன் ரிங்கெட் பெட்ரோல் உதவித்தொகை மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 659,000 அரசு ஊழியர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் உள்ள 27 நாடுகளின் மக்கள் தொகை விகிதம் 2029 ஆண்டு அதன் உச்சத்தை எட்டிய பின் அடுத்தடுத்த 10 ஆண்டுகளில் இறங்குமுகம் காணும். 1970 ஆண்டுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்நோக்கும் மற்றொரு மக்கள் தொகை சரிவாக அது விளங்கும். IS இயக்கத்துடன் தொடர்புடைய இருவரை ஈரான் இன்று தூக்கிலிட்டது. சட்ட வரம்புக்கு உட்பட்டு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு இணங்க மொஹியோடின் அப்துல்லாஹி, ஹொசேன் பலானி ஆகிய அவ்விருவருக்கும் தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரானிய நீதித்துறை செய்தி அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் கொள்ளை நோயாக பரவி வரும் ஈபோலா தொற்று நேர்வுகள் அதிகாரப்படி தரவை காட்டிலும் 4 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு மே மாத மத்தியில் தொடங்கிய அந்நோய் பரவலுக்கு இதுவரை 1960 பேர் இலக்கான வேளை 700 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2026 உலகக்கிண்ண கார்பந்து வரும் திங்கட்கிழமை நடைபெறும் அதன் இறுதிப் போட்டியில் உலகக்கிண்ணம் பிரபல சொகுசு வர்த்தக நிறுவனம் லூயி விட்டான் வடிவமைத்த சிறப்பு பெட்டியில் கொண்டுவரப்படும் என்று உலக கார்பந்து கூட்டமைப்பு FIFA அறிவித்துள்ளது. அமெரிக்கா நியூஜெர்சியில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் அதிபர் டொனால்டு டிரம்ப் வெற்றி கிண்ணத்தை எடுத்து வழங்க உள்ளதாக FIFA தலைவர் கியானி இன்ஃபான்டினோ தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

மனசு எதுவும் சரியில்லாமல் இறைச்சிருக்கீங்களா? மனசு சரியில்லைன்னா யார்கிட்டயாச்சும் பேசத்தோணும், ஆனால் என்னன்னா பெரும்பாலும் பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் மனசு விட்டு பேசணும்னா இந்த மாதிரி இரவு நேரம் தானே, அதுதானே ஏதுவான ஒரு நேரம். யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் இல்லைன்னா என்ன, நாங்கள் எப்போதுமே உங்கள் கூட இருப்போங்க. காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் 5 இல்லை 10 இல்லை நிமிடங்கள், 4 மணி நேரம் உங்களோடு பேச, உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடலை நரேஷ் ஐயர் கொண்டு வராரு. இது நீ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
0: மடானி உங்களுக்காக.
2: ஆரோக்கிய மடானி 2026 இரத்த சுத்திகரிப்பு உதவி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கு 5,000 ரிங்கிட் வரை உதவி வழங்கப்படுகிறது. B40, M40 வருமான குழுவைச் சேர்ந்த இந்தியர்களை இலக்காக கொண்ட இந்த திட்டத்தில் B40 குழுவினருக்கு முன்னுரிமை. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் August 4. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

கார்த்திக் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, நாளைக்கு இன்று அதாவது நாளைக்கு பின்னிரவு 3 மணிக்கு பார்த்தோம்னா அரங்கை அதிர வைக்க போகும் ஒரு ஆட்டம், உலக கிண்ணத்தின் அரையிறுதி ஆட்டம் 1, பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி. தாக்குதலில் மிகச்சிறந்த அணி 1, தற்காப்பதில் மிகச்சிறந்த அணி இன்னொன்று. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்த அமைய போது இந்த ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேளையில பார்த்தோம்னா நம்ம மின்னல் கிளி இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஆட்டங்களிலும் எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம கணிக்க வைத்திருக்கும் ஒரு கிளியை வைத்திருக்கோம், 2 பேரை வைத்திருக்கோம், ஒருவர் மாறி இன்னொருவர் ஷாஷா. இப்ப பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ஏறத்தாழ ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாக நம்ம சமூக ஊடகங்களில் சுட சுட இந்த அரையிறுதி காணொளியை நம்ம பதிவேற்றம் செய்திருக்கோம். அதுல நம்ம மின்னல் கிளி ஸ்பெயின் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராம் பக்கமா போனோம்னா இந்த கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம நேயர்கள் கிட்ட இருந்து, நேயர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. கிளி 1 சொல்லுது, நம்ம நேயர்கள் 1 சொல்றாங்க. யார் வெற்றி பெற போறாங்கன்னு இன்று அதாவது நாளை பின்னிரவு 3 மணி வரை நம்ம காத்திருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாளைக்கு இன்னொரு ஆட்டமும் இருக்கு, ஆனா இன்னைக்கு ஆட்டத்தை முடிச்சிருவோம், யார் வெற்றி பெறான்னு பாத்துருவோம், அதன் பிறகு அடுத்த ஆட்டத்தை பற்றி பேசலாம். சரிங்க, அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் லியோன் ஜேம்ஸ் கொண்டு வராங்க. இவங்க இருவரும் பள்ளிக்கால தோழர்கள். பாருங்க, பள்ளிக்காலத்துல தோழர்களா இருந்து இப்ப ஒரே பாடலை இருவரும் சேர்ந்தே கொண்டு வராங்க. அந்த பாடலை கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல. இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

தமன் மற்றும் திவ்யா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்திருக்கின்றோம். தெலுங்கு சினிமாக்கள் திரைப்படங்கள் நிறைய பார்க்கும் ஒரு நேயரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் சிசின்ட்ரி. சிசின்ட்ரி அப்படின்ற திரைப்படம் தமிழ்ல கூட சுட்டி குழந்தை அப்படின்னு டப் செய்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானார் இல்லையா, அகில் அக்கினேனி, நடிகர் நாகார்ஜுனாவின் இளைய மகன், நடிகர் நாக சைதன்யாவின் தம்பி. இவர் வந்து பார்த்தோம்னா 2015 அகில் அப்படின்ற திரைப்படம் மூலமா ஒரு கதாநாயகனா அறிமுகமானாரு. ஆனா என்னன்னு தெரியல, கடந்த ஒரு 11 வருடங்களா அவர் நடித்த திரைப்படங்கள் ஏதுமே வந்து எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. ஆனா இப்ப ரொம்ப சமீபத்துல அவர் நடித்து வெளிவந்த லெனின் அப்படின்ற இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஒரு கதாநாயகனா முதல் முறையா ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தை முரளி கிஷோர் அபுரு அவர் தான் இயக்கியிருந்தாரு, தமன் இசையமைச்சிருந்தாரு, அவர் கூட பாக்யஸ்ரீ போசை நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து அவருடைய தந்தை இருக்கார் இல்லையா நாகார்ஜுனா, அவர் தான் தயாரிச்சிருந்தாரு. அதனால வந்து முதல் வெற்றியை பெற்ற உடனே கண் கலங்கி தன்னுடைய தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கும் அந்த காணொளிகள் கூட சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா இவருக்கு இதற்கு பிறகும் வந்து நிறைய வெற்றிகள் வந்து குவிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நடித்த ஏஜென்ட் அப்படின்ற திரையிலிருந்து அடுத்த பாடலை கேட்க உள்ளோம். சஞ்சித் ஹேச் கொண்டு வராரு இதோ.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஸ்வீட் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை கேட்டோங்க. சரிங்க, அந்த கார்பந்தில் சிவப்பு நிற ஜெர்சியை அணிந்தால் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதா? நான் சொல்லலை, ஒரு ஆய்வு சொல்லுது. கடந்த ஒரு 55 வருடங்களாக நடைபெற்ற நிறைய கார்பந்து ஆட்டங்களை பார்த்து செய்த ஒரு ஆய்வின் போது என்ன தெரிந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிவப்பு நிற ஜெர்சி அணிந்த அணிகள் வந்து எப்போதும் அவங்களுடைய அந்த சொந்த மைதானத்தில் விளையாடும் போது ரொம்ப சிறப்பாக விளையாடுவாங்களாம். ஆனால் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவப்பு ஜெர்சி வந்து நம்ம அணிந்திருந்தா அதிகமான தன்னம்பிக்கை, வலிமை, அந்த ஆக்ரோஷ உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இருக்குமா? அதுவும் இல்லாமல் எதிரணி வீரர்கள் வந்து இவர்களை பார்த்து விளையாடும் போது அவங்கள ரொம்ப ஒரு அச்சுறுத்தலா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சிவப்பு ஜெர்சி அணிஞ்சிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இல்லை, ரொம்ப குறைவான ஒரு சுழியம் புள்ளி சுழியம் சுழியம் 5 விழுக்காடு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னிலை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தாங்க. இப்போதும் நம்ம வெளியே போகும்போது இந்த நிற ஆடைகள் நம்ம அணிந்துட்டு போனோம்னா அன்றைய நமது உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக கூட நம்ம அணிவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இதை தான் வந்து என்க்ளோத் காக்னிஷன் அப்படின்றாங்க, அதாவது ஆடை உளவியல் தாக்கம். இதன் மூலமா தான் அந்த ஆய்வு செய்திருக்காங்க, அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வேற நம்ம மின்னல் கிளி நீல நிற ஜெர்சி அணிந்த பிரான்சை சிவப்பு நிற ஜெர்சி அணிந்த ஸ்பெயின் வீழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம் நம்ம மின்னல் கிளி சரியா சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்பாக அடுத்த பாடல் கார்த்திக் மற்றும் பிரியா ஹேமேஷ் கொண்டு வராங்க. இதோ

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

0: மிட்பாட் விவேக துறைமுகம் மலேசியாவை இலக்கவியல் கடல்சார் வர்த்தக மையமாக வலுப்படுத்தும், பிரதமர் நம்பிக்கை. மடானி புத்தக பற்றுச்சீட்டு நாளை முதல் உயர்கல்வி மாணவர்கள் பயன்பெறலாம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பாட்டிக்சனில் அமைக்கப்படவுள்ள மிட்பாட் விவேக துறைமுக திட்டம் மலேசியாவை இலக்கவியல் கடல்சார் வர்த்தக மையமாக வலுப்படுத்தும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். மலாக்கா நீரிணையின் வியூக முக்கியத்துவத்தை பயன்படுத்தி இந்த திட்டம் நாட்டின் துறைமுகத்திறன், வர்த்தக போட்டித்திறன், செயலணியியல் சேவைகளை மேம்படுத்தும் என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் மூலம் கப்பல்களை கையாளும் நேரம் குறைக்கப்பட்டு செயல்பாட்டு செலவுகள், கரிம வெளியேற்றம் குறையும் என அவர் கூறினார். இதனிடையே 3.4 பில்லியன் ரிங்கிட் செலவில் உருவாக்கப்படும் இந்த திட்டம் பாட்டிக்சன் லிங்கி பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நகரி சம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹாரூன் குறிப்பிட்டார். சபாவுக்கு வழங்கப்படும் இடைக்கால சிறப்பு நிதி 1.5 பில்லியன் ரிங்கேட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அம்மாநிலத்தின் செயல்பாட்டு மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்படாது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த மே மாதம் அறிவித்த இந்த அதிகரிப்பு சபாவில் நடைபெறும் மேம்பாட்டு திட்டங்கள், அடிப்படை வசதி பணிகளுக்கான அரசின் கடப்பாட்டை பாதிக்காது என நிதி துணையமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்தார். சபாவின் மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு இவ்வாண்டு 6.7 பில்லியன் ரிங்கேட்டிலிருந்து 6.9 பில்லியன் ரிங்கேட்டிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். இதில் பான்போர்னியோ நெடுஞ்சாலை, கிராமப்புற சாலைகள், மின்சார நீர் வசதிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், காவல் நிலைய மேம்பாட்டு பணிகளும் அடங்கும் என்றும் லியூ சின்தோங் விவரித்தார். சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 2026 சாட்சிகள் பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மக்களவை இன்று குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றியது. இந்த திருத்தத்தின் மூலம் சட்டரீதியாக முடிவெடுக்க இயலாத சாட்சிகளுக்கு பதிலாக அவர்களின் பெற்றோர் பாதுகாப்பு திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். மேலும் திட்டத்தில் இடம்பெறும் சாட்சிகளுக்கு உளவியல் ஆலோசனையும் மனநல ஆதரவும் வழங்கப்படும். இதனிடையே தற்போதைய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இத்திட்டத்தை மேலும் வலுப்படுத்த இந்த திருத்தங்கள் அவசியம் என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஓஸ்மான் சைட் தெரிவித்தார். இவ்வேளை சாட்சிகளின் அடையாளமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதன் மூலம் அவர்கள் அச்சமின்றி சாட்சியம் அளிக்க முடியும் என குறிப்பிட்ட துணையமைச்சர் எம் குலசேகரன், இது குற்றவியல் நீதி நடைமுறையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் கூறினார். நாளை தொடங்கி நாடு முழுவதும் உள்ள மலேசிய குடியுரிமை பெற்ற 1.18 மில்லியன் மலேசிய உயர்கல்வி மாணவர்கள் மடானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்த தொடங்கலாம். 100 ரிங்கிட் மதிப்பிலான அந்த பற்றுச்சீட்டை நாளை காலை 11 மணி தொடக்கம் மாய் சிஸ்வா பிளேஸ் அகப்பக்கத்தின் வாயிலாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதேவேளை மாணவர்கள் அத்தளத்தை தங்களின் தகுதி, அப்பற்றுச்சீட்டை பெறுதல், பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இணையம் வாயிலாக வாசிப்பு கருவிகளை எளிதாகவும் பாதுகாப்பான முறையிலும் வாங்கவும் அத்தளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கடந்த ஆண்டு வரை பொதுப்பணித்துறை JKR 199 திட்டங்களை பசுமை மதிப்பீட்டு முறைக்கு உட்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 1.53 மில்லியன் கிலோகிராம் கரிவழி வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது என பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நாந்தாலிங்கி தெரிவித்தார். மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தும் நோக்கில் 46 கட்டிட திட்டங்களும் 44 சாலை திட்டங்களும் பசுமை தயாரிப்பு மதிப்பீட்டு முறை GPSS-ஐ பயன்படுத்தியுள்ளன என்றார் அவர். நிலையான வளர்ச்சி என்பது இனி கூடுதல் தேர்வு அல்ல. அரசாங்க சொத்துக்களின் திட்டமிடல், வடிவமைப்பு, கட்டுமானம், பராமரிப்பில் அது அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும் என நாந்தாலிங்கி வலியுறுத்தினார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இல்லிருப்பு வேலை WFH திட்டத்தின் மூலம் இதுவரை 7.3 மில்லியன் ரிங்கெட் பெட்ரோல் உதவித்தொகை மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரு அபுபாக்கர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 659,000 அரசு ஊழியர்கள் பயனடைந்துள்ளதுடன் 4 மில்லியனுக்கும் அதிகமான லீட்டர் எரிபொருள் பயன்பாடும் குறைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இதன் வெற்றியை தொடர்ந்து ஆகஸ்ட் முதல் கலப்பு பணிமுறை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் வாரத்தில் 3 நாள் அலுவலகத்திலும் 2 நாள் வீட்டிலிருந்தோ அல்லது மாற்று இடத்திலிருந்தோ பணியாற்றலாம் என அவர் தெரிவித்தார். இருப்பினும் நீண்ட வார இறுதி விடுமுறையை உருவாக்கும் வகையில் இந்த சலுகையை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி நினைவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: மேற்காசிய பதற்றத்தின் எதிரொலியாக உலக எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக காணப்படுகிறது. இது நீடிக்குமாயின் பன்னாட்டு விநியோக தொடர் பாதிக்கப்படுவதோடு பணவீக்கமும் அதிகரிக்கும். பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 2 விழுக்காடு அதிகரித்து பீப்பாய்க்கு $85 விற்கப்படுகிறது. இதேபோல் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் 2 விழுக்காடு அதிகரித்து பீப்பாய்க்கு $80 விற்கப்படுகிறது. இவ்வேளை வட்டார அரசியல் பதற்றத்தின் காரணமாக சந்தை விலை நிலையாக இருக்காது என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இதனிடையே ஆசிய பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுடன் மூடப்பட்ட வேளை ஐரோப்பாவின் முதன்மை சந்தை குறைந்த விலையில் திறக்கப்பட்டன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் உள்ள 27 நாடுகளின் மக்கள் தொகை விகிதம் 2029 அதன் உச்சத்தை எட்டிய பின் அடுத்தடுத்த 10 ஆண்டுகளில் இறங்குமுகம் காணும். இது அம்மண்டலத்தில் மூத்த குடிமக்கள் கொண்ட நாடுகளின் சவால்களுக்கு இட்டுச் செல்லும். தற்போது ஐரோப்பிய மண்டலத்தின் மொத்த மக்கள் தொகை 450.6 மில்லியனாக உள்ளது. இது 2029 453.3 மில்லியனை எட்டும் வேளை அதன் பிறகு நீண்ட காலத்திற்கு மிக மெதுவாக சரிவு காணும். அவ்வகையில் 2100 மக்கள் தொகை 398.8 மில்லியனாக 11.7 விழுக்காடு சரியும் என கணிக்கப்பட்டுள்ளது. 1970 பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்நோக்கும் மற்றொரு மக்கள் தொகை சரிவாக அது விளங்கும். எனினும் மூத்த குடிமக்கள் அதிகம் கொண்ட நாடாக மாறும் தருவாயில் அது அவ்வட்டார பொருளாதாரத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வு காட்டுகிறது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் கொள்ளை நோயாக பரவி வரும் ஈபோலா தொற்று நேர்வுகள் அதிகாரப்படி தரவை காட்டிலும் 4 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஆக அண்மைய தரவின்படி இவ்வாண்டு மே மாதம் மத்தியில் தொடங்கிய அந்நோய் பரவலுக்கு இதுவரை 1960 பேர் இலக்கான வேளை 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இவ்வேளை நேரில் கையாளப்படும் நோய் எண்ணிக்கையை காட்டிலும் வெளிவராத நேர்வுகளின் எண்ணிக்கை 2 அல்லது 4 மடங்கு கூட அதிகமாக இருக்கக்கூடும் என WHOவின் அவசர நிலை தலைவர் சிக்வே எஹெக் வேசு தெரிவித்தார். IS இயக்கத்துடன் தொடர்புடைய இருவரை ஈரான் இன்று தூக்கிலிட்டது. சட்ட வரம்புக்கு உட்பட்டு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு இணங்க அவ்விருவருக்கும் அத்தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரானிய நீதித்துறை செய்தியக பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொஹியோடின் அப்துல்லாஹி, ஹோசேன் பலனி ஆகிய இருவரும் ஈரானில் தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள சதி தீட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரானில் கடந்த சில ஆண்டுகளாக நிகழ்ந்த பல தாக்குதல்களுக்கு IS பொறுப்பேற்றுள்ளது. இவ்வேளை சீனாவுக்கு அடுத்து ஆண்டுதோறும் அதிகமான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் வழக்கமாக கொண்டுள்ளது. இவ்வாண்டு February 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிய பின் எழுந்த மேற்காசிய பதற்றத்தின் எதிரொலியாக அந்த இஸ்லாமிய குடியரசு மரண தண்டனைகளை இரட்டிப்பாக்கியுள்ளது. மெட்பாட் விவேக துறைமுகம் மலேசியாவை இலக்கவியல் கடல்சார் வர்த்தக மையமாக வலுப்படுத்தும். பிரதமர் நம்பிக்கை. மடானி புத்தக பற்றுச்சீட்டு நாளை முதல் உயர்கல்வி மாணவர்கள் பயன்பெறலாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2008 ஆண்டு இன்றைய நாளில் பஹாங் குவாந்தானில் சுல்தான் அமத் ஷா ஒலி ஒளிபரப்பு வளாகத்தை மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஹாஜி அமத் ஷா அல் முஸ்தாயின் பில்லா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இந்த வளாகத்தின் கட்டுமான பணிகள் 2003 பிப்ரவரி 6 தொடங்கப்பட்டன. இதற்கான செலவு சுமார் 50 மில்லியன் ரூபாய். இந்த வளாகத்தில் பஹாங் FM வானொலி ஒலிபரப்பு அறை, ஒலிப்பதிவு அறை, ஒலி தொகுப்பு அரங்கம், தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பு அறை, பல்நோக்கு அரங்கம், திறந்த வெளி அரங்கம், படைப்பு அரங்கம் ஆகிய வசதிகள் உள்ளன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத தீய குணங்களில் மிக பிரதானமான ஒரு தீய குணம் கோல் சொல்லுதல். பிறரை குறித்து கோல் சொல்லுதல் ஆக தீய குணங்களில் உள்ள ஒரு குணமாகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லிக் காட்டுவான், அடிக்கடி சத்தியம் செய்பவனாக அற்பமானவனாக உள்ள ஒவ்வொருவனுக்கும் குறை கூறிக்கொண்டும் கோல் மூட்டிக்கொண்டும் திரியக்கூடிய எவனுக்கும் நபியே நீர் இணங்கி போகாதீர் என அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 68 அத்தியாயம் 10-11 வசனங்களில் சொல்லிக் காட்டுகிறான். இந்த கோல் மூட்டுதலை தீய குணங்களில் இஸ்லாம் பட்டியலிடுகிறது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீங்கள் குறை கூறிக்கொண்டும் கோல் மூட்டிக்கொண்டும் சுற்றி திரியாதீர்கள், இதையே உங்களுடைய வேலையாக வைத்து கொள்ளாதீர்கள், இது தீய குணங்களில் ஒன்று, எனவே இப்படிப்பட்டவருக்கு நபியே நீங்கள் இணங்கி பேச வேண்டாம் என்று வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இது ஒரு நீண்ட வரலாற்றினுடைய ஒரு பரிந்துரை சம்பந்தப்பட்ட செய்தி. எனவே இந்த வசனத்திலே கோல் மூட்டிக்கொண்டு திரிபவனை, அதாவது குழப்பம் விளைவித்து கொண்டு திரிபவன், இருவரிடையே மனக்கசப்பை வார்ப்பதற்காக செய்திகளை அங்குமிங்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவன் என்பது இதற்கு பொருளாகும். இத்தகையவனை கண்டித்தே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். கோல் சொல்லுவோரை இறை வசனத்தை இறக்கி கண்டனம் செய்யக்கூடிய இந்த வசனத்திலிருந்து அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நாம் கோல் சொல்லி திரியக்கூடாது. பிறர்களுடைய குறைகளையே அல்லாஹ் வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மன்னரைகளின் அருகே, கபருக்கு அருகே நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது கூறினார்கள், வமா யுஅதிபானி இல்லா லி கபீரின், அவ்விருவருக்கும் அவரவரின் அடக்கத்தலத்தினுள் வேதனை கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய பாவச் செயலுக்காக அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படவில்லை. அவ்விருவரிலே ஒருவரின் செயல்பாடு என்னவெனில், சிறுநீர் கழித்த பிறகு துப்புரவு செய்யாதவராக இருந்தார். மற்றொருவரின் செயல்பாடு என்னவெனில், அவர் கோல் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தார், அதனால் அவருக்கும் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 216 நபிமொழியாகவும், ஸஹீஹு முஸ்லிமிலே 491 நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கபரினுடைய வேதனை எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு கொடூரமானது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸாபுல் குபூர், கபருடைய வேதனைகள் குறித்து சொன்ன செய்திகள் எண்ணற்ற செய்திகள் நபிமொழிகளிலே. பாபு அஸாபுல் குபூர், கபரின் வேதனைகள் என்று ஒரு தனி பாடமே எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஆத்தானி, மலக்கானி, அஸ்வதானி, அஸ்ரகானி என்று அந்த வேதனை செய்ய வருகிற மலக்குகள் குறித்தும், அவர்கள் நிறங்கள் குறித்தும், அவர்களுடைய கண்கள் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். 2 மலக்குகள் வருவார்கள், அவர்களுடைய நிறம் கருப்பு நிறமாக இருக்கும், அவர்களுடைய கண்கள் நீல நிறமாக இருக்கும், அதிலே ஒருவர் பெயர் முன்கர், மற்றொருவர் பெயர் நக்கீர் என்று பெயர்கள் உட்பட மிக தெளிவாக கபரின் வேதனை குறித்தும், அந்த கபரிலே வேதனை செய்ய வருபவருடைய வானவர்களுடைய பெயர் குறித்தும், நிறம் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே வேதனை செய்யப்படுகிற பிரதான பாவகாரியம், ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டும் சுத்தம் செய்யாததனால் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார், வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார். மற்றொருவரோ, அவர் கோல் சொல்லிக் கொண்டு திரிந்தார், அதனால் அவரும் கபருடைய வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்றால் அது எவ்வளவு பாவமான காரியம். அடியான் கபரிலே வேதனைக்குள்ளாக்கப்படுகின்ற பாவகாரியங்களில் கோல் சொல்லுவதும் ஒன்று என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நம்மை கபருடைய வேதனை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நரக வேதனையிலிருந்து நமக்கு ஈடேற்றம் வேண்டும் என்றெல்லாம் ஆசிக்கிறோம். அதற்கான சரியான பாதை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குள்ள பட்டியலையும் இஸ்லாம் தந்திருக்கிறது. அந்த கபருடைய வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற தீய குணங்களில் கோல் சொல்லுதலும் ஒன்று. எனவே நம்மிலே பலர் கோல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தீய காரியங்களை செய்தால் இவ்வளவு பெரிய பாவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் நாம் அதிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தன சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே இன்னொரு நபிமொழியிலே சொல்லுவார்கள். ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்குலுல் ஜன்னத நம்மாமுன். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஹுதைஃபத்துல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கோல் சொல்லிக் கொண்டு திரிபவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்ற நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 6056 நபிமொழியாகவும் ஸஹீஹு முஸ்லிமிலே 169 நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கோல் சொல்லுவதனால் கபரிலேயே அடியான் மாட்டிக்கொள்கிறான், கபருடைய வேதனையிலேயே அவன் குற்றவாளி பாவி என்று தீர்மானிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்படுகிறான். எனவே கபரிலேயே மாட்டிக்கொண்ட ஒருவன் எப்படி சுவனம் செல்ல முடியும்? சுவனங்கள் நல்லடியார்களுக்குத்தானே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். எனவே அவன் கோல் சொன்னதினால் இந்த ஆலமுல் பர்சகுடைய உலகத்திலேயே அவன் மாட்டிக்கொண்ட பிறகு ஆலமுல் ஆஹிராவிலே எப்படி ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை இந்த நபிமொழி நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது என்றால் மிகையல்ல. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோல் சொல்லி திரியாதீர்கள் என்ற எச்சரிக்கையை பல நபிமொழிகளின் மூலம் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அலி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு قال நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நமீமதி வ நஹா அனில் கைபதி வல் இஸ்திமாஇ இலல் கைபா. ரியாலுஸ் ஸாலிஹீன் இந்த நபிமொழி பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோல் சொல்லுவதை விட்டும் புறம் பேசுவது பேச கேட்பதை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற நபிமொழி ரியாலுஸ் ஸாலிஹினிலே அல்லாமா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹியினுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே அன்பு நேயர்களே, பாருங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை விட்டும் பேச கேட்பதை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்கள். நம்மிலே பலர் இப்படி சொல்வதுண்டு, நான் யார் குறித்தும் புறம் பேசுவதில்லை, அவர் பேசிக் கொண்டிருந்தார், அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நானாக யாரையும் நான் புறம் பேசவில்லை, அங்கே பேசிக் கொண்டார்கள், அந்த இடத்திலே நான் அமர்ந்தது தவறா என்று கேட்பார்கள். அப்படியானவர்களுக்கு நபிகளாருடைய நபிமொழி விளக்கமாக அமைந்திருக்கிறது, புறம் பேசுவதும் தவறு, பேச கேட்பதும் தவறு. ஒருவரை குறித்து ஒரு சபையிலே புறம் பேசப்படுகிறது என்றால் நாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தால் நாமும் அதற்கு உடன்படுகிறோம் என்பதுதான் பொருள். எனவே அப்படி புறம் பேசுகிற சபைகளை விட்டும் முடிந்தவரை வெகு சீக்கிரமாக விடைபெற்று விட வேண்டும், நகர்ந்து நழுவி சென்று விட வேண்டும். அதனால் நம்முடைய காது பாதுகாக்கப்படுகிறது. கைபத் புறம் பேச கேட்பதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு நபிமொழியிலே மனிதர்களே மிக கெட்ட மனிதர் யார் என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைவிலக்கணம் தருவார்கள். உங்களிலேயே மிக கெட்டவர் யார் தெரியுமா என்று ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள்தான் கோல் சொல்லிக் கொண்டு திரிபவர்கள், அதன் மூலம் அன்பர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்துவர், நிரபராதிகளின் மீது பழி சுமத்துவதற்காக குற்றத்தை தேடிக் கொண்டிருப்பார்கள், இவர்கள்தான் உங்களிலேயே மிக கெட்ட மனிதர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி முஸ்னத் அஹ்மதிலும் இப்னு மாஜாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரெண்டு மனிதர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு நல்ல உறவாக, நல்ல குடும்பமாக, நல்ல தம்பதிகளாக இருப்பார்கள். இவர்களை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அன்பிலே விளையாடுவது, அவர்களை குறித்து தவறான அபிப்பிராயங்களை சொல்லி கோல் மூட்டி விடுவது, அவர்களுடைய நண்பர்களுடைய அந்த நட்பை பிரிப்பது, அல்லது சமூகத்திலே ஒரு மனிதனை தவறான மனிதனாக படம் பிடித்து காட்டுவது, அல்லது ஒரு சிறந்த ஒரு அறிஞனை அவனுடைய அறிவிலே சில சோதனைக்குள்ளாக்கி தடுமாறச் செய்வது, இப்படி எந்த நிலையை கையாண்டு அவர்கள் கோல் மூட்டி சமூகத்திலே அவர்கள் மட்டம் தட்ட நினைத்தாலும் அது பாவகாரியம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர்கள்தான் மனிதர்களே மிக கெட்ட மனிதர்கள், தீய மனிதர்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். யார் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம், யாரிடத்திலே எதை பேசுகிறோம், எது கோல் சொல்வது, எது நியாயம் பேசுவது, எது அநியாயமாக பேசுகிறோம், எதை தேவையில்லாமல் பேசுகிறோம், எது தேவையோடு பேசுகிறோம் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூஃபியாக்கள் இதற்கு அழகான ஒரு பயிற்சியை தருவார்கள். வரலாற்றிலே இப்படி ஒரு செய்தி உண்டு. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீணான பேச்சுகளை பேசக்கூடாது என்பதற்காக வாயிலே கூலாம் கற்களை போட்டுக் கொள்வார்கள் என்று கூட ஒரு தகவல் சொல்லப்படுவதுண்டு. அவர்கள் தொழுகிற நேரம் போக, திக்ரு செய்கிற நேரம் போக, மற்ற எஞ்சிய நேரங்களிலே வீணான பேச்சுகளை பேசிவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய வாய்களிலே கூழாங்கற்களை போட்டுக்கொண்டு தங்களுடைய தீய பேச்சுகள், தேவையற்ற பேச்சுகளை விட்டும் தங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். சூஃபிகள் அதிகம் பேச மாட்டார்கள், அறிஞர்களும் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவினுடைய தேடுதலையே தங்களுடைய நேரங்களை கழிப்பார்கள். இப்படியானவர்கள் தான் வெற்றியாளர்கள், இப்படியானவர்கள் தான் மாணிக்கங்கள், வைடூரியங்களாக மனிதர்களிலே மின்னக்கூடியவர்கள். அந்த மின்னுகிற நல்லவர்களில் நம்மையும் நாம் ஏன் இணைத்துக் கொள்ளக்கூடாது? எவ்வளவு காலம்தான் கோல் சொல்லிக் கொண்டும், புறம் பேசிக்கொண்டும், பொய் பேசிக்கொண்டும், பிறருக்கு மோசடி செய்து கொண்டும், பொய் சத்தியம் செய்து கொண்டும், இதுவெல்லாம் இஸ்லாம் அல் அஹ்லாக்கு சையா, தீய குணங்களின் பட்டியலிலே இஸ்லாம் சேர்க்கிறது. சமூகத்திலே புறையோடி போய்விட்ட தீய குணங்களை பட்டியலிட்டு இஸ்லாம் இதுவெல்லாம் ஹராம், இதுவெல்லாம் பாவம், இதுவெல்லாம் பெரிய வேதனைகளை ஈட்டு தரக்கூடிய பாவகாரியம் என்று பட்டியலிட்டு அதற்குண்டான தண்டனைகளையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படியான தண்டனைக்குரிய தீய குணங்களில் ஒன்றுதான் இந்த நமீமத் என்ற கோல் சொல்லுவது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹம்மாசி மஷா இம்பி நமீம், பிறரை குறை கூறிக்கொண்டும் கோல் சொல்லிக் கொண்டும் திரியக்கூடியவனுக்கு நபியை நீங்கள் பரிந்து பேச வேண்டாம் என்றால், சமூகத்திலே கோல் சொல்லக்கூடியவர்கள், குறை பேசக்கூடியவர்களுக்கு அங்கீகாரமே கிடையாது என்பதைத்தான் அந்த முதலில் வாசித்து காண்பிக்கப்பட்ட வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நாம் நம் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இமாமுனா கஸாலி ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய இஹ்யாவுல் உலூமுத்தீன் என்ற தத்துவ இயல் நூலிலே, கிதாபிலே, ஆஃபாத்துல் லிசான், நாவின் விபரீதங்கள் என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். தன்னுடைய நாவை மனிதன் எப்படி பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கு நீண்ட செய்திகள் அதிலே பதிவு செய்யப்படுகிறது. புறம் பேசுவதை விட்டும், பொய் சொல்லுவதை விட்டும், கோல் சொல்லுவதை விட்டும், இப்படியான எல்லா நாவினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்குண்டான சிறந்த அறிவுரை அதிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தன் நாவை தன்னுடைய கையினால் பிடித்து சொன்னார்கள், இத்தகில்லாஹ், இந்த உறுப்பினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த உறுப்பு இருக்கிறதே அது மனிதனை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும், பாவகாரியத்திற்கு கொண்டு சென்றுவிடும். எனவே இந்த நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதை பிரயோகிக்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு சமூகத்திலே அங்கீகாரம் கிடைக்காத, கபரிலும் வேதனைக்குள்ளாக்கப்படுகிற, சொர்க்கத்தையே கற்பனை கூட செய்து பார்க்க கூடாத ஒரு தீய மனிதனுடைய பட்டியலில் இந்த கோல் சொல்லுதல் அமைந்திருக்கிறது. எனவே கோல் சொல்லுதல் என்ற தீய பழக்கத்தை தவிர்ப்போம். கபரின் வேதனையிலிருந்தும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வோம். நல்லோர்களில் இணைவோம். நண்பர்களிடத்திலும் சமூகத்திடத்திலும் அன்பை விதைப்போம். சகோதரத்துவத்தோடு நாம் வாழ்வோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரான் ஜாக்கி.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பாடம் ரொம்ப ஸ்லோவா எழுதி இருந்திருக்காங்க. டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க உங்களை. எடுத்தோடனே நான் யாரோட மக உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டீச்சருக்கு வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு, யார் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டோடனே, ஐயா தங்கச்சி வந்து பாடம் ரொம்ப லேட்டா செஞ்சாங்க, டீச்சர் ரெண்டு தட்டு தட்டுனேன், ஆனா அவங்க எடுத்தோடனே எங்க அம்மா யார் தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமான்னு கேட்டுட்டு, அம்மா உங்க அம்மா யாரு அப்படின்னு. அப்புறம் சான் சொல்லிருக்காரு, இல்ல எங்க அம்மா வந்து படிச்ச பழைய ஸ்கூல்ல வந்து பிஐபிஜியோட சேர்மேனா இருந்தவங்க எங்க அம்மா. நான் ஸ்கூலுக்கு எட்டு போகும்போது டீச்சர் என்ன தனியா கூப்பிட்டு உங்க பாடம் லேட்டா செஞ்சாங்கன்னு அவங்க ரெண்டு தட்டு தட்டுனாக்கா அவங்க அதுக்கு பேசிட்டாங்க. அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட கதையை வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிருவாங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன்.
0: டீச்சருக்கு ஒரு பயத்தை காட்டிட்டாங்க.
1: ஆமா, அப்ப நான் கேட்டேன், டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க? டீச்சர், அக்கா நீங்க அவங்க பின்னுக்கே நான் சொல்றேன், அவங்க எங்க அம்மா யாரு தெரியுமா, நான் யாரோட மக தெரியுமா? அவங்களுக்கு என்னமோ அநீதி நடந்த மாதிரி டீச்சர் கிட்ட போய் சொல்லிருக்கேன், ஆனா இவங்க தான் அங்க அநீதி பண்ணிருக்காங்க. தடுத்து முடிக்காம
0: நீங்க பேர் சொல்லாம இருந்ததே
2: நல்லது. எங்க அம்மா யாரு தெரியுமா?
1: தெரிஞ்சுக்கலை.
0: 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அந்த ம்ல அந்த கடைசி ம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துருந்துச்சுன்னா அது நான் தாங்க, சாதனா சர்க்கம் இல்ல. சரிங்க, காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகின்றோம். இந்த சமூக ஊடகத்தை பற்றி ஒரு தகவல், அதிலும் அந்த அல்கோரிதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நிறைய பயன்படுத்துறாங்க தமிழ்ல. இதை படிமுறை தீர்வு அப்படின்னு அழைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக ஊடகங்கள்ல இந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மாதிரியான ஊடகங்கள்ல பார்த்தோம்னா, நம்ம என்ன மாதிரி உணர்வுல இப்ப இருக்குமோ அது சம்பந்தப்பட்ட காணொளிகளை ரீல்ஸ்களை நிறைய பார்ப்போம் இல்லையா. இப்ப ஒருத்தர் வந்து புதிதாக இந்த உடற்பயிற்சி கூடங்களுக்கு எல்லாம் சென்று உடற்பயிற்சி செய்ய தொடங்கியிருக்காரு ஜிம்முக்கு சென்று, அப்ப அது சம்பந்தப்பட்ட காணொளிகளை அவங்க விருப்பம் தெரிவிப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, அதை கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதிலிருந்து அது சம்பந்தப்பட்ட காணொளியாகவே நமக்கு வரும். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, இந்த படிமுறை தீர்வு நமக்கு கொடுக்கும் விஷயம். ஆனா இதுவே நீங்க சோகமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது சம்பந்தப்பட்ட காணொளி அந்த அந்த வாசகங்கள்லாம் இருக்கும் பாருங்க, நிறைய வாசகங்கள். நீ என்னை விட்டு சென்று விட்ட பிறகு என்னிடம் இருப்பது ஒன்றுமில்லை, உன் நினைவுகள் மட்டும்தான். இந்த மாதிரி பல மாதிரியான வாசகங்கள் இருக்கும், அதையெல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டா போதுங்க, முடிஞ்சிருச்சு. அதோட நம்ம சமூக ஊடகத்துல பாக்குற காணொளிகள் எல்லாமே இந்த மனசு கஷ்டமா இருக்கிற காணொளிகள் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த சோகமான ஒரு இசையோட, அந்த மாதிரி காணொளிகள் தான் மீண்டும் மீண்டும் நமக்கு வரும். இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு உணர்வுல இருப்பாங்க. அந்த மாதிரி உணர்வுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு காலகட்டத்துல விரும்பி கேட்கிற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை தான் அடுத்து நம்ம கேட்க உள்ளோம். சாய் அபேங்கர் மற்றும் ஜோனிதா காந்தி.

காயத்ரி தண்டபாணி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இந்த சுறா மீன்கள் இருக்கு இல்லையா, திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த சுறா மீன்களை அப்படியே கொடூரமான ஒரு மீன் வகையாக தான் வந்து காட்டுவாங்க இல்லையா. ஆனால் உண்மையில் உலகில் வந்து 500 மேற்பட்ட சுறா இனங்கள் இருக்கான். அதில் வந்து மிக சிலவை மட்டும்தான் வந்து மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா சுறா மீன்கள் பொதுவாகவே வந்து மனிதர்களை இரையாக கருதவே கருதாதான். இந்த நடக்கிற தாக்குதல்கள் கூட தவறாக அடையாளம் காண்பதால் தான் வந்து நடக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து சுறா மீன்களை பற்றி இவ்வளவு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஜூலை 14 உலக சுறா மீன் விழிப்புணர்வு தினம். இந்த தினம் ஏன் அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுறா மீன்களை பற்றி நமக்கெல்லாம் அந்த தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீக்குவதற்காகவும் அவற்றை வந்து பாதுகாக்குவதற்காகவும் தான் வந்து இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. சுறாவை பத்தி நிறைய பேசிட்டோம். அப்ப அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவ்வளவு நேரம் இதமான பாடல்களா கேட்டோம் இல்லையா, ஒரே ஒரு பாடல் அதிரடியா கேட்கலாமே இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சிலாங்கூர் கிள்ளான் துறைமுகத்தில் பணியாற்றும் எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் AKPS அதிகாரி ஒருவர் தமது பணியின்போது துப்பாக்கிச்சூட்டு மிரட்டலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிறுவனம் ஒன்றின் முகவர் என அறியப்படும் அந்த சந்தேக நபர் மீது தென்கிள்ளான் காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக கிள்ளான் துறைமுக AKPS தலைவர் டத்தோ நிக் எசானி முகமத் ஃபைசால் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பாணையம் SPRM பொதுச்சேவைத்துறை முன்னாள் பணியாளர் ஒருவரை தடுத்து வைத்துள்ளது. தமது பணிக்காலத்தின்போது நிதியுதவி திட்டம் ஒன்றின் வழி போலி தகவல்கள் அடங்கிய ஆவணத்தை சமர்ப்பித்துள்ளார். இதன் மூலம் அவர் 300,000 ரிங்கிட் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. 11 பேரின் பெயர்களை பயன்படுத்தி அவ்வுதவி திட்டத்தின் வழி மாதந்தோறும் தனது வங்கிக் கணக்கில் 500 முதல் 1,000 ரிங்கிட் வரை பெறும் வகையில் மோசடி செய்தது அம்பலமானது. பிரான்சின் பெஸ்டில் தேசிய நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அதிபர் இமானுவேல் மேக்ரோனை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் மேற்கத்திய நாடுகளின் கூட்டணி மாநாட்டில் பங்கேற்ற அவர் இந்த கொண்டாட்டத்திலும் கலந்து கொண்டார். இக்கொண்டாட்டத்தில் பிரிட்டன் பிரதமர் கர்ஸ்தாமா, ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் உள்ளிட்ட 30 உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர். கத்தார் முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் ஹமாத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வங்காளதேச நாடாளுமன்ற தலைவர் ஹாஃபிஸ் உதீன் அஹமத் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். ஷேக் ஹமாத் கத்தாரை உலக அளவில் செல்வாக்குமிக்க வளமான நாடாக மாற்றியவர் என புகழப்படுகிறார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் வங்காளதேசம் வியாழக்கிழமை அரைநாள் துக்கம் அனுசரிக்க உள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து அப்போட்டியுடன் தொடர்புடைய நினைவு பொருள்கள் ஏலம் ஜூலை 22 முதல் நடைபெற உள்ளதாக நியூயார்க் கிறிஸ்டி ஏல நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த ஏலத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் கல்விக்காக உருவாக்கப்பட்ட ஃபீஃபா உலக குடிமக்கள் கல்வி நிதியத்திற்கு வழங்கப்படும். ஏலத்தில் உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் பயன்படுத்தப்படும் பந்து, தொடக்க போட்டியில் பயன்படுத்தப்பட்ட பந்து, லியோனல் மெஸ்ஸி கையொப்பமிட்ட 2022 அர்ஜென்டினா ஜெர்சி உள்ளிட்ட நினைவு பொருள்கள் இடம்பெறுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் இது இதுவா அதுவா அங்கத்திற்கான நேரம். எங்கு இந்த அங்கம் நடைபெறும்? நம்ம டிக்டாக் நேரலையில தான். நேரலையில் இணைந்தாச்சு, நம்ம நேர்களை எல்லாம் வந்துட்டாங்க. சாந்தா கிருஷ்ணன், ஹே ஹியர், சாந்தகுமாரி, பிரகாஷ் ஜெகன், எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இது அண்டர் ரேட்டட் பாடல்களுக்கான நேரம். அதிகம் பிரபலம் அல்லாத பாடல்கள், ஆனா ரொம்பவே கேட்க இதமான பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களை மட்டுமே இன்று நீங்க விரும்பி கேட்க போறீங்க. பவளமல்லி இல்லை, ஔரா இல்லை, ஊருசனம் இல்லை, தீரா இசையில் கேட்கும் பாடல்களை இங்கு கேட்கக்கூடாது, பிரபலமான பாடல்களையும் கேட்கக்கூடாது, பிரபலம் இல்லாத பாடல்களை தான் நீங்க விரும்பி கேட்கணும். அந்த மாதிரி ஒரு இரண்டு பாடல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வருது. தொடக்க பாடலை கார்த்திக் மற்றும் சஞ்சித் ஹெச் கொண்டு வராங்க. இது
1: புகை பூஞ்சொருளும் பொருளும் எரித்திடத்தே வயலை ஒரு

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: மின்னல்
5: FM.

எப்படிங்க இருந்தது அந்த இரண்டு அண்டர் ரேட்டட் பாடல்களும்? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னா அதே மாதிரி பாடல்களை தான் டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் இன்றைக்கி அப்படியே உற்சாகமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல நல்ல பாடல்களை இந்த முதல் சுற்றில் பார்த்தோம்னா இதுவா அதுவா அங்கத்தில் உன் பார்வை மேலே பட்டால் பாடலுக்கும் யாமினி யாமினி அப்படின்ற அந்த பாடலுக்கும் போட்டி 154 வாக்குகளை பெற்று முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அந்த பாடல் விஜய் யேசுதாஸ் கொண்டு வராரு. இதோ

ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடலை நம்ம நேயர்கள் தான் விரும்பி கேட்டிருந்தாங்க. சரிங்க, எப்போதுமே அழைச்சாங்கன்னா நம்ம நேயர்கள் நமக்கு அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் இது, இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க மீண்டும் சொல்லக்கூடாது என்பதற்காக தான் இந்த அண்டர் ரேட்டட் அங்கம் உங்களுக்காக வார வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் இரவு மணி 10 அதுவா இதுவா இந்த ஒரு போட்டியோடு இணைந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில பார்த்தோம்னா அடுத்த சுற்றில் 2 பாடல்கள், ஒன்று என் மன்னவா எனும் பாடல், லிங்கா அப்படின்ற திரையில் இருந்து. இந்த படம் ரொம்ப பிரபலம், ஆனா இந்த பாடல் அந்த அளவிற்கு பிரபலம் இல்லை. அடுத்து சுடும் நிலவு அப்படின்ற அந்த பாடல், தம்பி அப்படின்ற திரையில் இருந்து. நம்ம நேயர்கள் எல்லாரும் 1 அப்படின்ற எண்ணுக்கு தான் அதிகமாக வாக்களிச்சிருந்தாங்க. 1 எண்ணில் இருந்த பாடல்

இவங்க சொல்ற பேச்ச கேட்கலாமா, காதலித்துப்பார் காதலித்துப்பார்னு சொல்றாங்க. ஆனா நிறைய தடவை யோசிச்சு நல்லபடியா எல்லாரும் காதலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. டிக்டாக் நேரலையில ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு எல்லாரும் ரோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ரோஜா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை நேயர் கொடுத்துருப்பீங்க, எவ்வளவு டிக்டாக் நேரலை நம்ம வந்திருக்கோம். அதனால முதல் முறையா இந்த கதைப்போமா நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எப்போதும் இந்த பூக்களை வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஒரு பூக்களை எடுத்து நானும் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம நேயர்களுக்கு. சரி, உங்களுக்கு இதே மாதிரி விருப்ப பாடல்கள், அண்டர் ரேட்டட் பாடல்கள் நீங்க கேட்கணும்னா இப்போதே டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. அடுத்த சுற்றில் இரண்டு பாடல்கள், யாரிடமும் தோன்றவில்லை இது போல், இன்னொன்று ஏதோ ஏதோ ஒன்று. இரண்டுமே நம்ம அல்ல, ஒன்று ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த பாடல், இன்னொன்று இசை புயலின் பாடல் இல்லையா. அதிகமான வாக்குகள் ஒன்றாம் எண் கொண்ட பாடலுக்கு 180 வாக்குகளை கடந்துட்டாங்க. அந்த பாடலை கேட்கலாம்.

நன்றி நேயர்களே, ரொம்ப அழகான அப்படியே இதமான பாடலா விரும்பி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. இந்த அண்டர் ரேட்டட் அங்கம் செவ்வாய்க்கிழமைகளில் 10-11 வரை இந்த அங்கத்துடைய அழகே இதுதான். என்னன்னு பார்த்தோம்னா, சில பாடல்களை நம்ம நேயர்கள் விரும்பி கேட்பாங்க, ஆனா அந்த பாடல்கள் நமக்கே ரொம்ப அறிமுகம் இல்லாத பாடல்களா இருக்கும், ரொம்ப நாள் முன்னுக்கு கேட்ட ஒரு பாடலா இருக்கும். ஆனா உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பும் போது உங்களுடைய விருப்ப பாடல் எங்களுடைய விருப்ப பாடலாகவும் ஆகிறது. அந்த மாதிரி அடுத்தடுத்து இரண்டு பாடல்களை தான் நம்ம கேட்க போகின்றோம். இதில் அதிகமான வாக்குகளை பெற்ற பாடல் எதுன்னு பார்த்தோம்னா, யாரோ எவளோ அப்படின்ற இந்த பாடல் 2 அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை கேட்கலாம், கே ஜி ரஞ்சித் கொண்டு வராரு. இதோ

இவ்வளவு நேரம் டிக்டாக் நேரலையில விருப்ப பாடல்களை, அதுவும் அண்டர் ரேட்டட் பாடல்களை விரும்பி கேட்ட நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நிறைய நல்ல பாடல்களை விரும்பி கேட்டாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. சில பாடல்கள் ஒளிபரப்ப நமக்கு நேரமில்லை, அதனால நிறைவு பாடல், ஆரம்பத்தில் இரண்டு பாடல்கள் நான் ஒரு அண்டர் ரேட்டட் பாடல்கள் ஒளிபரப்பினேன் இல்லையா, அதே மாதிரி நிறைவு பாடலும் நானே ஒளிபரப்புகின்றேன். யாரோ எவளோ அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்டிருந்தாங்க, நான் கொடுக்க போற பாடல் யாரோ இவளோ ஹரிச்சரன் கொண்டு வராரு இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஷா ஆலாம் எல்ஆர்டி 3 தடத்தை உட்படுத்திய இலகுரயில் சேவையில் ஜூலை 4 ஏற்பட்ட இடருக்கு தொழில்நுட்ப சிக்கல் காரணம் என தெரியவந்துள்ளது. இதனால் தொடர்புடைய இலகுரயிலில் சிறிய அளவிலான வெடிப்பும் தீப்பொறியும் ஏற்பட்டதாக ராபிட் கேஎல் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் இச்சம்பவத்தால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும், அத்தடத்தை உட்படுத்திய பயண சேவை அதற்கு பின் சுமூகமாக இருந்ததாகவும் ராபிட் கேஎல் விளக்கமளித்துள்ளது. 2023 முதல் 2026 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் உற்பத்தி துறையில் 2688 முதலீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சர் மீட்டி தெரிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 210,546 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. ஒமான் கடற்கரைக்கு அருகே அரபிக்கடலில் பயணம் மேற்கொண்டிருந்த நார்வே நாட்டு எண்ணெய் கப்பல் ஒன்று அடையாளம் தெரியாத வெடிப்பு கருவியால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டால்ட் மெக்னீசியம் என்ற அந்த கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பால் இயந்திர அறையில் தீப்பற்றிய நிலையில் கப்பல் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுமானால் ஈரான் கடுமையான பதிலடியை எதிர்நோக்க நேரிடும் என அந்த யூத பிரதமர் பெஞ்சமின் நத்ஞாகு உறுதியளித்துள்ளார். எங்களை தாக்கினால் அமைதியாக இருக்கப் போவதில்லை என ஈரானிய தலைவர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். தாக்குதல் நடத்தியும் இஸ்ரேல் அமைதி காத்த காலம் மலையேறிவிட்டது என்றார் அவர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் காலிறுதி சுற்று வரை முன்னேறி வரலாறு படைத்த நார்வே அணிக்கு தாயகம் திரும்பியதும் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது. இங்கிலாந்திடம் 1-2 என்ற கோல்களில் வீழ்ந்தபோதும் அதன் அடைவு நிலையை 100,000-க்கும் மேற்பட்ட கார்பந்து ரசிகர்கள் தலைநகர் ஓஸ்லோவில் பெருமை பொங்க கொண்டாடினர். திறந்தவெளி பேருந்தில் நகர்வலம் வந்த கார்பந்து வீரர்களை அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். விளையாட்டு 2026 ஜப்பான் பொதுப்பூப்பந்து. ஆடவர் இரட்டையர் பிரிவில் நாட்டின் காங் காய் சிங் ஆரந்தாய் இணை சிறப்பான வெற்றியை பதிவு செய்து 2வது சுற்றுக்கு முன்னேறியது. முதல் சுற்றில் சீனாவின் சென்போயாங் லியூயி இணையை 60 நிமிடங்களில் நீடித்த கடும் போராட்டத்துக்கு பிறகு அது வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்கொழிலி வீரன். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களை தான் இன்று கேட்கப் போகின்றோம். யார் அந்த ஒரு நேயர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னுக்கு, அவங்க கூட பேசுவதற்கு முன்பாக, இன்று பார்த்தோம்னா மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் நம்ம அபிநய சரஸ்வதி நடிகை பி சரோஜா தேவி இருவரும் நம்மை விட்டு மறைந்த ஒரு நாள் இது, இருவரின் நினைவு நாள். அதனால அவர் இசையமைத்து இவங்க நடித்த இரண்டு பாடல்களை அடுத்தடுத்து நம்ம கேட்கப் போகின்றோம். அதில் முதல் பாடல் அன்பேவா அப்படின்ற திரையிலிருந்து. இதில் என்ன இன்னொரு தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்பேவா திரைப்படம் தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைத்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

0: மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்களில் நமக்கு கடிதம் வழி கிடைக்க பெற்ற பாடல்கள். இன்று யாருடைய பாடல்களை கேட்க போறோம்னா, தாமான் யயாசான் சிகாமாட்டை சேர்ந்த கலா நாராயணன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? ரொம்ப அருமையா இருக்கு அதை கேக்குறதுக்கு. எப்போதுமே கொஞ்சம் வயதாயிட்டா உங்களுக்கு எத்தனை வயசு? இப்ப
1: 70 வயசு.
0: 70 வயசுனா வந்து நான் என்ன நினைச்சேன்னா, 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நாடகம் விடாம பாப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தொலைக்காட்சியில நாடகமே பாக்க மாட்டீங்களா?
1: நாடகமும் பாக்கவே மாட்டேன்.
0: ஆமாவா? எப்படி இந்த இந்த பழக்கம் வந்தது உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, கலா நாராயணன் என்பவர் யார்? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நேயர்களுக்கும் எனக்கும்.
1: நாங்க வந்து முந்தைய நாகப்பாசையில இருந்தோம், இப்ப இங்க வந்துட்டோம். எனக்கு 3 பிள்ளைங்க.
0: இங்க வந்துட்டோம். நீங்க எங்க வந்துட்டோம் சொல்லவே இல்லையா? யயாசான். நீங்க எழுதிருந்தீங்க இல்லையா கடிதத்திலே, தாமான் யயாசான்.
1: 3 பிள்ளைங்க, ஒரு பையன், 2 பொம்பளை பிள்ளைங்க.
0: இப்ப யார் கூட இருக்கீங்க?
1: மகளும் நானும் இருக்கோம்.
0: உங்க மூத்த மகளா இளைய மகளா?
1: இல்ல, 2வது மகள்.
0: அவங்க என்ன பண்றாங்க?
1: அவங்க கிளாக்கா வேலை செய்யறாங்க.
0: சரி, பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க
1: நாகப்பாஸ்டேட்ல.
0: படிப்போம். அங்கதானா? எது வரைக்கும் படிச்சீங்க?
1: 2வது மட்டும்தான் படிச்சிருக்கேன்.
0: ஏன் அதுக்கப்புறம் படிக்கல? என்னாச்சு?
1: என் கூட பிறந்தவங்க வந்து 12 பேரு. அப்பெல்லாம் வந்து பிள்ளை பக்கம் ஆளுன்னா போட்டிடுவாங்க ஸ்கூல் விட்டு.
0: அச்சோ, உங்க தம்பி தங்கையில பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்களா?
1: ஆமா. அதனால நான் பேப்பர் எல்லாம் தமிழ் படிப்பேன்.
0: நல்லா படிப்பீங்க. வீட்டுல கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க.
1: பேப்பர் படிச்சு படிச்சு எங்க வீட்டுக்கார் தான் வாங்கி கொடுப்பாரு பேப்பர் எல்லாம்.
0: சரி சரி, அவரை பத்தி தொடர்ந்து பேசலாம். சரிம்மா, அப்புறம் அதன் பிறகு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப இங்க வந்தீங்க?
1: நாங்க இங்க 1979 மாதிரி இங்க வந்துட்டோம். சேட்ல இருந்தோம் உள்ளுக்கு. அப்ப இங்க தாமான் கட்டின பிறகு தாமானுக்கு வந்துட்டோம்.
0: இன்னும் அங்க நண்பர்கள் எல்லாம் இருக்காங்களா?
1: எனக்கு நிறைய இருக்காங்க. நிறைய பேர பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்குது.
0: எத்தனை பேர பிள்ளைகள் உங்களுக்கு?
1: எனக்கு சொந்த பேர பிள்ளைங்க வந்து 5. அப்புறம் இங்க உள்ளவங்க எல்லாம் பிள்ளை பாக்கலாம் எனக்கு விடுவாங்க. எனக்கு அத அந்த காலத்துல இருந்தா அது ஒரு அதிர்ஷ்டம். பேபி வரும், இந்த பிள்ளை பாக்குறதெல்லாம்.
0: பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, அவங்களை பராமரித்துக் கொள்வது.
1: ஆமா.
0: பாடல்கள் எல்லாம் நிறைய எழுதி அனுப்பிருக்கீங்க. நேத்து நாங்க அழைச்சோன்னு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு வாரத்திலே பதில் சொல்றீங்க நீங்க நிறைய. சரி, அடுத்தடுத்து நிறைய நான் கேட்காமலே நீங்க சொல்ல போறீங்க. உங்களை பத்தி பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கு. அதற்கு முன்பாக தொடக்க பாடலா இன்று என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: 1000 பார்வைகளே.
0: பிடிச்ச பாட்டா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும் அந்த பாட்டு?
1: ரொம்ப பிடிக்கும் அவருக்கும்.
0: யாருக்கு? உங்க கணவருக்கா? ஓ சரி, அவருக்காக கேக்குறீங்க, அவருக்கு பிடிச்ச பாட்டுன்னு. சரி, அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம அவரை பத்தியே பேசுவோம்.

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து திருமதி கலா நாராயணன் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய கணவருக்காக ஒரு பாடலை விரும்பி கேட்டாங்க. அப்ப கணவரை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணுமே.
1: நாங்க இஷ்டப்பட்டுதான் கல்யாணம் பண்ணோம். நாங்க பாத்துட்டேன்.
0: அப்படியா? அவர் எங்க? உங்க பக்கத்து வீடா?
1: பக்கத்து வீடு
0: இருக்கலாமா? அது ஏன் இருக்கலான்றீங்க?
1: அவங்க அம்மா வீட்டுல கொஞ்சம் தள்ளி அவரு, அப்புறம் கொஞ்சம் நாங்க வீடு பீண்டாயி பார்த்துட்டோம். அவரு பக்கத்துல இருந்தாரு.
0: சரி, எப்படி எப்படி ஆரம்பித்தது உங்களுடைய காதல் கதை அங்க பக்கத்து வீட்டுல?
1: பக்கத்து வீட்ல இல்ல, நாங்க வேற எஸ்டேட்ல இருந்து அந்த எஸ்டேட்டுக்கு வரப்ப எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் வந்து அந்த எஸ்டேட்ல இறங்கினோடனே அவரை தான் பார்த்தேன்.
0: அவரோட பெயர் என்னமா?
1: ஆதி நாராயணன்.
0: ஆதி நாராயணன். அவருக்கு எத்தனை வயது வித்தியாசம் உங்களுக்கும் அவருக்கும்?
1: 4 வயசு.
0: 4 வயசு மூத்தவர் உங்களோட. சரி சொல்லுங்க. அதன் பிறகு?
1: அதுக்கு பிறகு நாங்க பேசினதெல்லாம் கிடையாது. ஒரு 18 வயசுக்கு பிறகுதான் கொஞ்சம் பழகி அப்புறம் அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணோம்.
0: வீட்டுல போய் கேட்டோடனே சம்மதிச்சிட்டாங்களா அப்பா அம்மா எல்லாம்? திருமணம் நடந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு.
0: 3 பிள்ளைகள் சொன்னீங்களா, எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க?
1: பையன் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு, அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. மக வந்து பட்டவத்தில இருக்கு, அது சின்ன கடை வச்சிருக்காங்க அங்க இருக்கு. அதுக்கு ஒரு பேர பொம்பளை பிள்ளை இருக்கு.
0: சரி, அவரு உங்க கணவர்?
1: அவரு இறந்துட்டாருங்க.
0: எத்தனை வருடம் ஆயிருச்சு?
1: 20 வருஷம் ஆச்சு. 53 வயசுல மஞ்சக்காமல வந்து இறந்துட்டாரு.
0: அவரு உங்களை விட்டு செல்லும் போது ஏறத்தால உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் எத்தனை வயது இருந்திருக்கும்?
1: 13, 14 வயசு. 16 வயசா? 23 வயசா.
0: அந்த காலகட்டம் எப்படிமா இருந்தது? திடீர்னு அவருடைய பிரிவு, பிள்ளைகளை எல்லாம் வந்து இப்பதான் படிச்சிட்டு இருக்காங்க.
1: அங்க பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா ஆயிட்டாங்க.
0: ஒரு 16, 17 வயசு ஆயிருச்சு எல்லாத்துக்கும். அப்ப ஒரு தனித்து வாழும் தாயா இருந்து அவங்களை எல்லாம் வளர்த்து எடுத்திருக்கீங்க. அவரை பத்தி ஏதாவது மறக்க முடியாத ஒரு சம்பவம், அவர் எப்படிப்பட்டவர், அதை நீங்க ஏதாவது சொல்லணுமா?
1: கண்டிப்பா. ரொம்ப நல்லவருங்க. இன்னைக்கு கூட நான் அவரை நினைச்சுக்கிட்டுதான் இருப்போம். அவர் இந்த தண்ணி குடிக்கிறதோ சுகிறோ எதுவுமே அந்த பழக்கம் கிடையாது அவருக்கு. நல்லா சாமி கும்பிடுவாரு. அவரு கூட பிறந்தவங்களும் 12 பேர் தான்.
0: ஒரு நல்ல ஒற்றுமை. உங்களுக்கு கூட பிறந்தவரும் 12 பேர், அவருக்கும் 12 பேர்.
1: ஆமா, எங்க வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைங்க கூட. நான் கூட பிறந்தவங்க வந்து 8 பொம்பளை பிள்ளைங்க, 4 தம்பிங்க.
0: நீங்க எத்தனாவது? அதுல
1: நான் 5வது பிள்ளை.
0: அப்ப நிறைய தம்பி தங்கைகள் இருக்காங்க உங்களுக்கு?
1: அக்காலாம் இருக்காங்க எனக்கு. நல்லா தீபாவளி வந்து ஒரே சந்தோஷம், ஒரே ஜாலி தான்.
0: ஆமாவா? எப்படி இருக்கும் அந்த ஜாலி, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு
0: தீபாவளினா எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று கூடிருவீங்களா?
1: வந்து கம்போ கிருஷ்ணான்னு இருக்கு, அங்கதான் அம்மா வீடு இருக்கு, அங்க எல்லாம் வருவோம். எல்லாம் வந்துருவாங்க அங்க.
0: இப்ப வருஷம் அந்த நாளுக்காக காத்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆதி நாராயணன் அவரை பற்றி நிறைய விஷயம் பேசணும். இப்ப ஆரம்பத்துல அவருக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு கேட்டீங்க, இப்ப அவருக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்கணும்னா என்ன பாடல் கேப்பீங்க? கடிதத்தை படிக்கிறீங்க தானே? அப்ப எழுதி எனக்கு ஒண்ணு அனுப்பிருக்கீங்களா? அப்ப 2 கடிதமா எழுதிருக்கீங்க நீங்க?
1: இல்ல, நான் பாட்டு எழுதி வச்சிருக்கோம்.
0: நீங்களும் எழுதி வச்சிருக்கீங்க?
1: திடீர்னு கேட்டீங்கன்னா அப்புறம் மறந்து போயிருமே.
0: பாருங்க, எல்லா நேயர்கள்ட்டையும் அப்ப சொல்லுங்க, இதே மாதிரி இதே விஷயத்த நீங்களும் கடைபிடிங்கன்னு. ஏன்னா எப்போதும் கேட்கும் போது எல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனா பாருங்க, நீங்க கடிதத்துல எழுதி வச்சிருக்கீங்க,
1: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா
0: எனும் பாடல் உங்களுக்காகவும் உங்க கணவரோட நினைவுக்காக அந்த பாடலை கேட்கலாமா?

0: இன்னொன்னு சொல்லணும், நாங்க வந்து எங்க அப்பா வந்து சிலோனிசு, எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாம் இலங்கையில இருக்காங்க. நாங்க போன வருஷம் போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தேடி எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தோம். சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில, மறக்க முடியாத சந்தோஷம்.
1: அப்படிங்களா? அப்ப அத பத்தி நீங்க சொல்லியே ஆகணுமே, அந்த எண்ணம் எப்படி உதித்தது, எல்லாரையும் போய் பாத்துட்டு வரணும்ன்ற எண்ணம்?
0: அப்பா ஒருவே ஒரு வாட்டி தான் போயிருக்காரு, அப்புறம் அப்பா போனதே இல்ல. அப்ப அந்த பழைய சூறாங்க இருந்தது, அக்கா வச்சிருந்தாங்க, எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நாங்க 10 பேர் போனோம். எங்க அக்கா, தம்பி, தம்பி பொம்பளை, அப்படி எங்க மக பிள்ளைங்க எல்லாம் போய், ஆனா என்ன ஒண்ணு வரதுன்னா கடைசி நேரத்துல தான் அவங்க எல்லாம் கிடைச்சாங்க. அந்த இடம் அவங்க குடிச்சதையா தெரியல. அப்ப அந்த கைடு எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். வில்வன்,
1: சரி நீங்க போய் தேட ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படிதான் கண்டுபிடிச்சீங்க அவங்களா, அந்த கதையை சொல்லுங்க.
0: அப்புறம் அந்த அவர்கிட்ட சூறாவை கொடுத்து சொல்லி அவரு சொன்னாரு, நாங்க நம்ம நேத்து தான் அந்த இடத்துக்கு போனோம்னே. ஐயோ, அப்புறம் திருப்பி இப்ப கோலம்பூர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திருப்பி கோலம்புல இருந்து ஜேபிக்கு வந்து அவங்களை பாத்துட்டு அவசரோசம், அதான் அன்னைக்குதான் எங்களுக்கு கப்ப வேற அவசரமா வந்து கப்பே வந்து சேர்ந்தோம் பழச்சவுக்கு. நல்ல ஒரு எல்லாத்தையும் பார்த்தோம். அத்தை ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்களாம் எப்பயுமே எங்க அண்ணன் பிள்ளைங்க என்னை தேடி வருவாங்க, என்ன பாக்கணும் பாக்கணும்னு. நாங்க போய் பார்த்து அவங்கள 2 மாசம் சேர்ந்து இறந்துட்டாங்க அவங்க. இப்ப ஆனா இருக்கே பேசுறது, போன் அடிச்சு பேசும்
1: அவங்களோட பிள்ளைகள் கிட்ட எல்லாம்.
0: ஆனந்த
1: கண்ணீர் வடிச்சிருப்பாங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: நீங்க அப்படியே சொந்தங்களை தேட போற அந்த கேப்ல அப்படியே சுத்தியும் பாத்துட்டு வந்துட்டீங்க தானே?
0: சுத்தியும் பாத்துட்டு வந்துட்டோம். நிறைய மயில், யானை, அங்க உள்ள வாழைப்பழம் அண்ணாச்சிக்கு அவ்வளவு நல்லா இருக்கு.
1: சரி சரி, அப்ப அடுத்த முறை நீங்க எல்லாம் போனீங்கன்னா, 10 பேரும் போனீங்கன்னா என்னையும்
0: கூப்பிட்டு போங்க. ஓகே, அதுக்கெல்லாம்
1: அதான் நான் இலங்கைக்கு போனதே இல்ல.
0: நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு, சுத்தமா அழகா, நல்லா ரொம்ப தண்ணி, அங்க சுத்தி கடலா ஒரே தண்ணி தான் இருக்கு நிறைய. எல்லாம் போய் பாக்கணும், அப்போ தங்கச்சிங்க தம்பி பிள்ளைங்களை பாக்கணும்னு ஒரே ஆசை. கடை கண்டுபிடிச்சிட்டோம், அது ரொம்ப சந்தோஷம்தான்.
1: இந்த உறவு வந்து எப்போதும் வந்து தொடர்ந்து நீங்க எல்லாருமே வந்து இந்த வாழ்க்கையில பயணிக்க வேண்டும் உங்க உறவுகளோடு. எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்து உறவுகளை வெளிநாடுகள்ல எங்கெங்கயோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: தேடி கண்டுபிடிங்க, அது ஒரு சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷம்.
1: ஆனா அப்பா இருந்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து தொடர்பு இருந்ததா அங்க உள்ளவங்க கூட?
0: இல்ல, ஒரே ஒரு வாட்டி போயிட்டு அப்பமாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 10 நாளே அனுப்பி விட்டாங்க பயந்துகிட்டு, அப்புறம் அப்படியே விட்டாச்சுலா, விட்டுட்டாங்க.
1: சரி சொல்லுங்கம்மா, அடுத்த பாடலா என்ன பாடல் கேக்கலாம்?
0: அடுத்த பாடலா பாட்டு பாடவா சொல்லுங்க.
1: பாட்டு
0: பாடவா?
1: பாட்டு பாடவா? யாருக்காக பாட போறீங்க நீங்க?
0: யாருக்கும் இல்ல, எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு.
1: பாடுவீங்களா நீங்க?
0: மறந்த
1: அந்த வரிகளை இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அந்த பாடல அடுத்து கேக்கலாம்.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: எனக்கு எனக்கு அஞ்சு பேரை பிள்ளைங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு பேத்தி, ஒரு பேத்தி எட்ட இருக்கு, அதனால அவள பாக்க முடியாது.
1: இப்பதான் இதெல்லாம் வந்துருச்சே, வீடியோ கால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, காணொலி அழைப்பு.
0: பேசுவாங்க பேசுவாங்க, நினைச்சிருவாங்க. அப்புறம் இங்க எல்லாம் நிறைய பேர பிள்ளைங்க இருக்கு. சொல்லிட்டா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: பெரிய பேர் வந்து லிசன்னாதி, ரெண்டாவது பேர் கிசன்னாதி, மூணாவது சந்திரேஷாதி, நாலாவது பொம்பளை பிள்ளை ரித்திகாதி. இத கேட்டாலே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் நான் தான் பேசுறேன்னு.
1: அது ஏன் ஆதி ஆதினா, அவங்க பையன் பேர் ஆதியா?

0: இல்ல அவங்க பையன் பேர் வந்து விஜயசுந்தரன், அவங்க அப்பா தாத்தா பேரு ஆதிய நாராயணன் இல்ல, அதனால
1: அவருடைய பெயரை வந்து எல்லாத்தையும் வைக்கணும்னு சொல்லிட்டு. பேர பிள்ளைகள்ல யாராவது பார்ப்பதற்கு உங்க கணவரை போல இருப்பாங்களா?
0: எல்லாம் ரொம்ப பேர் சாங்க பேட்டி பாத்துங்க, தாத்தா மாதிரியே இருக்கேன்.
1: இதற்கு முன்னு வேலை பார்த்திருக்கீங்க இல்லையா நீங்க?
0: மரம் வெட்டி இருக்கேன், துணிக்கலாங்களை வேலை செஞ்சிருக்கேன்.
1: அதெல்லாம் எந்த வருடம்?
0: ஒரு அப்பெல்லாம் சிறு வயசுல செஞ்ச மரம் வெட்டினேன். அப்புறம் வந்து துணிக்கலாங்கல ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சேன். கீழாங்கெல்லாம் சாத்திட்டனால வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க.
1: அதன் பிறகு இல்லத்தரசியாதான் இருக்கீங்க?
0: ஆமா, ஒரு 53 வயசு இருக்கும். அதோட நிப்பாட்டிட்ட வீட்டுல பையன் வீட்டுல இருந்திருக்கமான்ட்டாரு. நீங்க நம்புறீங்களோ, நான் அந்த காலத்துல 8 வயசுல இருந்து இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா?
0: அவ்வளவு பிடிக்கும். நேர்ப்பலாம் கொஞ்சம் 8 மணிக்கெல்லாம் போடுவாங்க. அப்புறம்
1: நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு?
0: எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நல்லா போடுறீங்க. வாழ்க்கையில என்ன நடக்குது, போற நேரம் ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கும். 4 மணிக்கு ரேடியோ திறந்தா அந்த பழைய பாட்டுங்க கேட்க எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா?
1: 4 மணிக்கு தீராய் செய்ய சொல்றீங்களா?
0: நல்லா இருக்கும் கேட்க. அப்புறம் 11 மணிக்கு பழைய பாட்டுங்க.
1: டிக்டாக் நேரலை எல்லாம் வருவீங்களா என்ன?
0: இல்ல, அதுல எல்லாம் அவ்வளவு பாண்டா இல்ல. படுத்து இருந்தாலும் அதுக்கிட்ட சிலப்ப தூங்கிடுவேன். அதெல்லாம் அவ்வளவு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல.
1: ஆனா இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சு பாத்தீங்களா? முன்னெல்லாம் வந்து வானொலி மட்டும்தான் இருந்துச்சு, ஒலிபரப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப சமூக ஊடகம் வந்துருச்சு, அதுல காணொலிகள் வருது. இந்த மாதிரி தொழில்நுட்பம் ரொம்பவே முன்னேறிடுச்சு.
0: ஆமா,
1: அதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குல்ல.
1: ஆமா,
0: நல்லதெல்லாம் பாத்துக்க வேண்டியதுதான்.
1: நல்லதெல்லாம் பாத்துக்க வேண்டிய. அப்ப அப்ப மின்னல்ல இருந்து வர்ற எல்லா காணொலியும் ரொம்ப நல்ல காணொலியா தானே இருக்கு?
0: ஆமா, அவங்க பேசுறது விளம்பரம் நல்லா பேசுவாங்க எல்லாமே. நீங்களும் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆளுங்க கிட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: இப்ப உங்ககிட்ட பேசும்போது நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன்?
0: ஆமா, நான் உங்க கூட பேசுனே எனக்காச்சும் அடிப்பேன், கிடைக்காது சிலப்ப.
1: அப்படியா?
0: கிடைக்காது, அதனாலதான்.
1: சரி பரவாயில்ல, இன்னைக்கு பாருங்க. எனக்கு எப்போதும் சாதாரணமா அழைச்சா ஒரு 30 வினாடிகள்ல இருந்து 1 நிமிடத்துக்கு பேசுவேன் உங்க கூட. உங்க கூட பாருங்க 30 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். சரி, இப்ப உங்க குடும்பத்தினர், நிறைய நண்பர்கள், நம்ம நேயர்கள், நிறைய பேர் மின்னல் இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: எல்லாரும் நல்லா கேளுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. புருஷன் மொண்டாட்டி விட்டு கொடுத்து போங்க. நான் இப்ப உள்ளவங்க வந்து ரொம்ப பிரச்சனை. நான் ரேடியாலயே கேக்குறேன்னா தெரியுது. அதனால எதுனாலும் பொம்பளைங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
1: ஏன், ஆண்களும் விட்டு கொடுத்து போகலாம் தானே?
0: என்ன
1: தினமும் உங்களுக்கு அவர்தான் சமைத்து கொடுப்பாரு?
0: மக சமைக்கும், அப்பா அவங்க அப்பா சமைப்பாரு.
1: உங்களுக்கு இது இதெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சிட்டு சமைப்பாரா?
0: ஆமா, இன்னும் கூட எங்க மக கேட்டுதான் சமைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில.
1: சரி, அவரை விட்டு பிரிந்து 20 வருடம் ஆயிருச்சு, இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா? தினமும் வந்து அவரை தான் நினைச்சிட்டு இருப்பானு. கண்டிப்பா நீங்க பேசுறதையும் கேட்டு ரசிச்சுட்டு தான் இருப்பாரு. சரி, அவ்வளவு ஆண்டு காலம் அன்பா அவர் கூட வாழ்ந்திருக்கீங்க. இப்ப வேற சொன்னீங்க இல்லையா, இப்ப நிறைய பிரச்சனை வருது இந்த மாதிரி திருமணங்கள்ல, காதல்லன்னு. உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு அனுபவத்தை எடுத்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: பேசுங்க, புலவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்னா சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க.
1: விட்டு கொடுக்கணும், பேசணும், அத நம்ம கேட்கணும்.
0: ஆமா,
1: ஆரம்பத்துல இருந்து வந்து ஒற்றை வார்த்தைகள்லயே பதில் சொல்லிட்டு இருந்த நம்ம கலாமா இப்ப வந்து 3 வார்த்தை மந்திரம் ஒன்றை சொல்லிருக்காங்க திருமணங்களை பற்றி. சரி, எல்லாரும் விட்டு கொடுத்து போகட்டும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா. சரி சொல்லுங்க, நிறைவு பாடலா என்ன பாடல் நம்ம கேக்கலாம்? இந்த வேலைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பேர் கேட்டு ரசிப்பாங்க. அந்த பாடலை நிறைவு பாடலாக கேட்கலாம். ரொம்ப நன்றிமா.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர்
1: வழங்குபவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லாஹு குர்ஆனில் கூறுகிறான். மனிதன் தன்னுடைய பலகீனத்தை உணராமல், இறைவனுடைய வல்லமையையும் உணராமல், தன்னை பலமிக்கவனாக நினைத்துக் கொண்டு ஆணவத்தோடு இந்த உலகத்திலே அவன் வாழுகிறான். தண்ணீருடைய உதவியில்லாமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ முடியுமா? இராக்கின் பக்தாதை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த வரலாற்றில் தனியிடம் பெற்ற மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிகம் மதிப்பளிக்கக்கூடியவர் என்ற விஷயம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரிந்ததுதான். அவர்களுடைய சபையில் அறிஞர்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு முறை மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இப்னு சமாக் என்ற பேரறிஞருடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். இடையே தமக்கு தாகம் எடுத்ததால் நீர் அருந்த வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. தண்ணீர் கொண்டு வரும்படி தன்னுடைய பணியாளரிடம் உத்தரவிட்டார்கள். பணியால் நீர் நிரம்பிய குவளையை மன்னரின் முன் கொண்டு வந்து வைத்தார்கள். மன்னர் அந்த குவளையை எடுத்து வாயின் அருகே கொண்டு சென்ற போது இப்னு சமாக் அவர்கள், அமீருல் முஃமினீன் விசுவாசிகளின் தலைவர் அவர்களே, சிறிது பொறுங்கள் என்றார்கள். மன்னர் அறிஞரை கேள்விக்குறியோடு ஆச்சரியமாக பார்த்தார்கள். இப்னு சமாக் அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களை விட பலமிக்க சக்தி இந்த தண்ணீரை குடிக்க விடாமல் தடுத்து விட்டால், இந்த ஒரு குவளை நீருக்காக நீங்கள் என்ன விலை கொடுத்து அந்த தண்ணீரை பெறுவீர்கள் என்று கேட்டார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், ஒரு குவளை தண்ணீருக்காக வேண்டி என்னுடைய அரசாங்கத்தின் பாதியை கொடுத்து அந்த தண்ணீரை பெற்று என்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வேன் என்று சொன்னார்கள். சரி என்று இப்னு சமாக் என்ற அறிஞர் கூறி, இறைவன் தங்கள் மீது பூரண அருளை பொழியட்டும், இப்போது தண்ணீரை அருந்துங்கள் என்று அறிஞர் இப்னு சமாக் அவர்கள் கூறினார்கள். மன்னர் நீர் அருந்தினார்கள். தண்ணீர் குடித்த பிறகு இப்போது இப்னு சமாக் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், தற்போது நீங்கள் அருந்திய தண்ணீர் வெளியில் வரும் சிறுநீர் பாதையில் தடை ஏற்பட்டு சிறுநீர் வராமல் போனால், சிறுநீர் வருவதற்கு தாங்கள் அதிகபட்சம் எவ்வளவு செல்வத்தை செலவழிப்பீர்கள் என்று மன்னரிடம் கேட்டார்கள். உடனே மன்னர் ஹாரூன் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், எனது அரசாங்கம் முழுவதையும் கூட அதற்காக செலவு செய்ய தயாராகிவிடுவேன். உடலில் இருந்து சிறுநீர் வெளியேறவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய வேதனையாக மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த நோவினையை தீர்ப்பதற்காக வேண்டி என்னுடைய அரசாங்கம் முழுவதையும் நான் செலவு செய்து விடுவேன் என்று சொன்னார்கள். உடனே இந்த பதிலை கேட்ட இப்னு சமாக் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு, எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு குவளை நீரின் மதிப்பை கூட அடையவில்லையோ, அந்த அரசாங்கத்திற்காகவும் அந்த ஆட்சிக்காகவும் மனிதர்கள் தமது சகோதரர்களுடன் கூட மோதத் தயாராகி விடுகிறார்களே, அதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா? ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்கிறார்களே என்று அறிஞர் இப்னு சமாக் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்டதும் மன்னர் ஹாரூன் பாதுஷா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மனிதர்களுக்கு தங்களது பலவீனங்களை பற்றி நினைவுகளே வருவதில்லை. தங்களை அதி பலசாலியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுகிறது என்று மன்னர் நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய பலகீனத்தை புரிந்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நேர்வழி, உனது பயம், பத்தினித்தனம், செல்வம் ஆகிய அனைத்தையும் நிச்சயமாக உன்னிடமே கேட்கிறேன். உன் அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை தந்து உன்னை உணர்ந்து வாழக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: இளமை, புதுமை, இனிமை.
0: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

மின்னல் FM ல இது நம்ம நேரம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

அதுவா இனி கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.

0: மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
1: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு
0: சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
1: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
0: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
0: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
0: இப்படிக்கு என்னப்பா?

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள். இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16th நகரி சம்பிலான் தேர்தலில் ஈடுபட்டுள்ள அனைத்து கட்சிகளும் அரச கழகம் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவகாரங்களை எழுப்பக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மக்களாட்சியில் அரசியல் போட்டி அனுமதிக்கப்பட்டாலும் அவதூறுகளை பரப்பாமலும் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தாமலும் தேர்தல் விவேகத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் கூறினார். கடந்த ஏப்ரல் மத்தியிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வரும் பொதுச்சேவை பணியாளர்களுக்கான இல்லிலிருப்பு வேலை முனைப்பு பிடிஆர் வழி பெட்ரோல் உதவித்தொகையில் 7.3 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்ட 3 மாதங்களில் 4.04 மில்லியன் லிட்டர் எரிபொருள் பயன்பாடு குறைந்துள்ளதாகவும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரே பின் அபுபாக்கர் கூறினார். சிங்கப்பூர் மலேசியாவும் உணவு பாதுகாப்பு ஆற்றல் போன்ற வியூகத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் ஷண்முகரத்னத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது இந்த கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாக அக்குடியரசின் வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான 20 விழுக்காடு கட்டணத்திற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் வணிக முதலீட்டு உடன்படிக்கையை எட்டவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டின் மூலம் அமெரிக்காவில் முதலீடுகள் அதிகரிக்கப்படுவதோடு நாட்டில் உயர் வருமானம் ஈட்டும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என டிரம்ப் தனது த்ரூத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். உக்ரைனிய பிரதமர் யூலியா ஷெரிடென்கோ பதவியிலிருந்து விலகுவதை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அதன் ஊடக சேவை தரப்பு தெரிவித்துள்ளது. 258 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று அவரது பதவி விலகல் முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து. ஸ்பெயின் 2-0 என்ற கோல்களில் பிரான்சை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியது. ஸ்பெயினின் அதிரடியான ஆட்டம் 3வது முறையாக கிண்ணத்தை வெல்லும் பிரான்சின் கனவை சிதைத்தது. 2010 உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயின் இறுதியாட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா அல்லது இங்கிலாந்தை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
3: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது. சதக

அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான உறவுகளை பெறுகின்றான். ஒரே மனிதன் கணவனாகவும் மகனாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் இன்னும் பல நிலையை கொண்டவனாகவும் இருக்கிறான். இது போன்ற உறவுகளில் சிலதை அவன் பெறாவிட்டாலும் நட்பு என்ற உறவையாவது பெற்றிருப்பான். ஏனென்றால் சிறியவர்கள், பெரியவர்கள், கொடியவர்கள், நல்லவர்கள் ஆகிய அனைவரும் யாரையாவது ஒருவரை நண்பர்களாக தேர்வு செய்யாமல் இருப்பதில்லை.

அன்பான மின்னலம் நேயர்களே, நட்பினால் பல பயன்களை மனிதன் அடைவதால் நாம் எல்லோரும் நட்பு கொள்கிறோம். நல்லவர்களை நண்பராக்குதல் ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவதில் இந்த நட்பு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. நல்லொழுக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தீய நண்பர்களின் சவகாசத்தினால் ஒழுக்க கெட்டவனாக மாறிவிடுகிறான். படுமோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களின் சகவாசத்தினால் ஒழுக்கச் சீலனாக மாறிவிடுகிறான். நாம் பழகும் நண்பர்களை பொறுத்து நமது நிலை மாறுகிறது. எனவே நம்முடைய ஈருலக வாழ்க்கை சிறப்புடன் விளங்க நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தை கூறி விளக்கியுள்ளார்கள்.

அன்பான மின்னலிஃபம் நேயர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையும் ஆகும். கஸ்தூரி வைத்திருப்பவனிடம் இருந்து உமக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது. நீர் அதை விலைக்கு வாங்கலாம் அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்று கொள்ளலாம். கொல்லனின் உலை உமது வீட்டையோ அல்லது உனது ஆடையையோ எரித்துவிடும் அல்லது கெட்ட வாடையை நீர் பெற்றுக்கொள்வீர். அறிவிப்பவர் அபு மூசா. நூல் ஆதாரம் புகாரி. நல்ல நட்பு என்பது இந்த உலகத்தில் பல பயன்களை தருவதோடு மறுமையில் பெரும் நன்மையையும் பெற்றுத்தருகிறது. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவருடன் மறுமையில் நாம் இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.

அன்பான மின்னலிஃபம் நேயர்களே, நம்முடைய நேசத்திற்குரியவர் அதிகமான நற்செயல்களை செய்து நாம் அவர் செய்த நல்லறங்களைப் போல் செய்யாவிட்டாலும் அவருடன் இருக்கும் சிறப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே நம்மை விட அதிக நன்மை புரிபவர்களுடைய நட்பை நாம் தவறவிடுவது மாபெரும் கைசேதமாகும்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
3: நேரம் காலை மணி 6:30.

0: நம்ம நேயர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இல்ல சந்திக்க ரவீன் திரேசா இன்றைக்கு வந்திருக்கோம்.
1: வணக்கம் ரவீன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் திரேசா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலம் உங்களை. அப்படியே ஏக்கமா நம்ம நேயர்களை கிட்ட எங்க ரவீன், எங்க ரவீன் காணுமே அப்படின்னு கொஞ்சம் வேலை. ஆனா ரவீன் அப்படியே பறந்து வந்துட்டாரு.
0: வந்துட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி.
1: ஆமா,
0: இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, ஆணி திங்கள், 31st நாள், 2026, ஜூலை 15 வந்திருக்கு. புதன்கிழமை நல்ல ஒரு காலை பொழுது வந்திருக்கு. இன்றைக்கு எல்லாமே நம்ம நினைக்கிறபடி நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினைப்போம். என்ன?
1: ஆமா, நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கும் போது அந்த நாள் நமக்கான நாளாக அமையும். இருந்த போதிலும் பிரான்ஸ் அணியோட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அந்த சோகத்தோட இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நாங்க பிரேசில் அணியினர் வந்து இதெல்லாம் கடந்து வந்துட்டோமோ, அப்ப பிரான்ஸ் அணியினருக்கு நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் ரவீன்,
0: என்ன சொல்ல போறீங்க?
1: கடந்து போகும்,
0: அவ்வளவுதான், கடந்து போகும். ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல.
1: ஆமா, 3rd இடமா 4th இடமான்னு பாக்கலாம்.
0: சில நம்ம நிகழ்ச்சி தொடக்க பாடலுக்கு போக போறோம். விநாயகர் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு டம்பல் செஸ் பிரஸ் எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாங்க, முதல்ல வந்து ஒரு பெஞ்சில் வந்து நம்ம மல்லாந்து படுத்துக்கணும். ரெண்டு கைகள்லயும் ரெண்டுல இருந்து 4 கிலோ டம்பல் வந்து பிடிச்சு செஸ்ஸோட இருபுறமும் நம்மளோட எல்போவை மடக்கி வச்சுக்கோங்க. பிறகு வந்து டம்பலை வந்து மெதுவா மேல தூக்கி கீழே இறக்கும் போது ஷோல்டர் வரைக்கும் நம்ம இறக்கணும். சரியா, இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம 15 to 20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளோட செஸ் பகுதியில இருக்கிற மசில்ஸ வந்து அகலமாக்க உதவும். நாளைக்கு இன்னொரு செஸ் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பாப்போம். நன்றி.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்ருக்கோம். சரிக்கு வந்து இன்றைக்கு சில முக்கியமான செய்திகள் என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இணையதளங்களில் வந்த ஒரு செய்தி திரிசா, இப்ப போக்குவரத்து அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1987 சாலை போக்குவரத்து சட்டம்னு ஒன்று இருக்கு, அது வந்து அவங்க திருத்தம் செய்ய போறதா தெரிவித்திருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த உயிரிழப்பு கடுமையான காயங்களை ஏற்படுத்தும் இந்த சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சட்ட திருத்தம் செய்யறதுக்கு நாங்க உத்தேசித்திருக்கோம் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சட்ட திருத்தம் பார்த்தோம்னா, அமலுக்கு வந்துச்சுன்னா சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றங்கள், அப்புறம் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுறாங்களே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது அவங்களுடைய குடும்ப வாரிசுகளுக்கு இழப்பீடு வழங்கும் உத்தரவும் பிறப்பிக்கப்படும். அதாவது நீதிமன்றம் அந்த உத்தரவை கொடுக்கும் அளவுக்கு அந்த சட்டம் கொண்டுட்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு சட்ட திருத்தம் அப்படின்றதுனால இது எப்ப கொண்டுட்டு வர போறாங்க, அதற்கான மாற்றம் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாப்போம்.
1: ஏன்னா அண்மையில நடைபெற்ற ஒரு சாலை விபத்துல வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து உயிரிழந்தார் இல்லையா, பிறகு வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு கருத்தை தான் முன் வைத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமைச்சிடம் வந்து இப்போ இந்த சாலை விபத்துல வந்து விபத்துனாலே வந்து அவங்க திட்டமிட்டு மேற்கொள்ளதான் இருந்த போதிலும், இந்த குடும்பம் இழந்து நிக்கிற அந்த ஒரு அவங்களுடைய வருமானமாக இருக்கட்டும் சூழலுக்கு இவங்க தான் வந்துட்டு கட்டாயம் வந்து வாழ்நாள் முழுவதுமே அதற்கான ஒரு பணத்தை கொடுக்கணும்னு முன் வைத்திருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கிறாங்கல்ல, இது பெரிய விஷயம்.
0: ஆமா, அது எப்ப கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. இப்ப மருத்துவர்களுடைய நிர்வாக பணி சுமையை குறைக்கும் நோக்கத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல நம்ம நாட்டில் பார்த்தோம்னா, செயற்கை நுண்ணறிவு AI மூலம் மருத்துவ ஆவணங்களை தானா பதிவு செய்யும் முன்னோடி திட்டத்தை வந்து சுகாதார அமைச்சர் வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் மருத்துவமனைகளாக அப்படின்ற ஒரு பெயர் வந்துட்டு கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த AI தொழில்நுட்பம், இலக்கவியல் போன்ற இந்த வசதிகள்லாம் பயன்படுத்தும் மூலமாக சில சேவைகளை வந்து இன்னும் திறம்பட வழங்க முடியும் அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து சுகாதார அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கு.
1: இந்த பக்கமா இணைய பத்திரிகைகள்ல பிரதமர் தான் சொல்லியிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னதாக தாய்லாந்து பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட சடாவ் மற்றும் புக்கேட் காயோ இத்தா மட்டுமல்ல ரந்தாவ் பஞ்சாங்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மலேசிய தாய்லாந்து எல்லை பொருளாதார மண்டலத்திற்கு அந்த மீன் பாட்டிற்கும் மலேசியா நிச்சயமாக ஆதரவு அளிக்கும். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை தாண்டிய பொருளாதார ஒத்துழைப்பை பல்வேறு புதிய முயற்சிகள் மூலம் மேலும் வலுப்படுத்தும் பிரதமர் சொல்லியிருக்காரு. மற்றும் ஒரு செய்தி ரவீன், இதை பற்றி கடந்த முறை நம்ம செய்திருந்தோம் இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்துல வந்து மாணவி வந்து வன்முறையில ஈடுபட்டு, இதற்கு பிறகு வந்து கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்த பள்ளிகள்ல வந்து பாதுகாப்பான சூழல், அதற்கான வந்து அவங்களுக்கான ஒரு பயிற்சி இதெல்லாம் எடுக்கப்படும். இதற்கிடையில வந்து அப்பா அம்மா ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்ட மாணவர்களுடைய மனநிலை நல்லா இருக்கா அப்படின்றத அப்போ அப்ப சரி பார்க்கறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, இணையதளங்கள்ல நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அங்கே வாய்ப்பு இருந்தா இணையதளங்கள்ல நம்ம நாட்டை சுற்றி உலகம் முழுக்க என்னென்ன செய்திகள் தகவல்கள் நடக்கும்

0: சக்கின கார்பந்தாட்ட போட்டி அரையிறுதி சுற்று ஒன்று நடந்து முடிந்து விட்டது. பெரிய எதிர்பார்ப்பு ரவீன். ஆனாலுமே பாருங்க, சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, நம்மளோட மின்னல் கிளி இருக்குல்ல, சொன்னது அப்படியே வந்துருச்சு.
1: நடந்துருச்சா?
0: நடந்துருச்சு. அதாவது ஸ்பெயின் இரண்டுக்கு சுழியம் என்ற கோல் எண்ணிக்கையில் பிரான்ஸ் அணியை வந்துட்டு வீழ்த்தி இருக்கின்றது. ஆனா பிரான்ஸ் அணி அவங்களுடைய ரசிகர்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஏமாற்றம். சமூக வலைதளங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் திட்டி தீர்த்திருக்காங்க அந்த அளவுக்கு.
1: அப்படியா?
0: ஆமா
1: ஆமா. இன்னும் அடுத்தடுத்த ஆட்டங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நேர்கள் நமக்கு இன்றைக்கு அழைக்க போறாங்க. வழக்கமா இந்த காலையில நமக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன போராட்டம்னா ஏதாவது ஒன்று எங்கேயாவது வைத்துருவோம், மறந்துடுவோம், அது தேடுறதுக்கே நமக்கு நேரம் பாதி ஓடிரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நடக்குதா?
0: ஆமா. அதுல முக்கியமா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த கல்லூரி இருக்கு இல்லையா, வழக்கமா எல்லாருக்குமே கிளம்பிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது காலுறை ஜோடியா தானே இருக்கும், ஒன்னு இருக்கும் இன்னொன்னு காண போயிரும்.
1: சரி,
0: வச்ச இடத்துல இருக்காது,
1: இருக்காது.
0: காலையில அந்த நாள் நல்லா போகணும்னு நினைக்கிற அந்த ஒரு நிலையோட இந்த காலுறைய தேடுறதுல அவங்க படுற பாடு இருக்கு. ஜப்பா கடைசருக்கு கிடைக்காது,
1: கிடைக்காது.
0: தூக்கி போட்டு புதுசா எடுத்துட்டு போயிருவாங்க.
1: எதையாவது எங்கேயாவது நம்ம மறந்து வச்சிருவோம், ஆனா அங்கதான் இருக்கும். நம்ம மறந்துட்டு வேற இடத்துல தேடி தேடி தேடி அதுல பாதி நேரம் ஓடிரும். சில சமயம் காலையில தாமதமா எழுந்திருப்போமா, எழுந்திருச்சு தேடுறதுல அதுலயே பாதி நேரம் ஓடிரும். இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து கொஞ்சம் சொல்லுங்க. 2282 5733 அல்லது 4768.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு பகுதியில் புதுசாக ஒரு மளிகை கடை திறக்கப்பட்டது. கடை திறக்கும் முன்னாடியே பொருட்களை சீக்கிரமாக வாங்க வேண்டும் என்று நினைத்து நிறைய பேர் வரிசையில் நின்று காத்திருந்தார்கள். அப்போது ஒருவர் வந்து வரிசையில் நிற்காமல் எல்லாரையும் தாண்டி முன்னாடி செல்ல முயற்சி செய்தார். உடனே வரிசையில் நின்றவர்கள் கோபமாக சொன்னார்கள், எல்லாரும் வரிசையில் நிற்கும் போது நீங்க மட்டும் ஏன் முன்னாடி போகிறீங்க? அவர்கள் அவரை பின்னாடி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் முன்னாடி செல்ல முயற்சி செய்தார். இதை பார்த்த மக்கள் கோபத்துடன் சொன்னார்கள், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்க இவ்வளவு நேரம் காத்திருக்கோம். நாங்க இருக்கும் வரை உங்களால முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது. அதற்கு அந்த மனிதர் அமைதியாக சொன்னார், நீங்க இப்படியே என்ன உள்ள விடாம இருந்தா உங்களாலையும் எதையும் வாங்க முடியாது. எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டாங்க, அது எப்படி? அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஏனா நான் தான் இந்த மளிகை கடையின் கடைக்காரன். நான் போய் கடையை திறந்தாதான் நீங்க எல்லாரும் உள்ள போய் பொருட்களை வாங்க முடியும். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அங்கிருந்த எல்லாரும் சிரித்து விட்டார்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? சில நேரங்களில் உண்மை தெரியாமல் நாம் அவசரத்தில் மற்றவரை தவறாக நினைத்து விடுவோம். ஒருவரை பற்றி முடிவு செய்வதற்கு முன் அவர்களின் நிலையையும் காரணத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஒரு நிமிடம் யோசித்தால் பல தவறான புரிதல்களை தடுக்க முடியும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
2: மின்னலா ஃபேம் தா உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: வணக்கம். இன்னும் நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரிங்க, இன்றைக்கு வந்து நீங்க அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையிலேயே ஒரு அக்கப்போரா இருக்கும் நமக்கு. பொருளை எங்கேயாவது தொலைக்கிறது முக்கியமான ஒரு பொருளா இருக்கும்.
1: இதுல
0: அது தேடி தேடி தேடி தேடி பாதி நேரம் அப்படி முடிஞ்சிடும்.
1: என்ன தெரியுமா ரவீன், அதாவது நாம தான் அந்த தவறு செஞ்சிருப்போம். அந்த பொருளை திட்டுறது, ஒரு பொருளை வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா கண்ணு முன்னுக்குதான் இருக்கு, நமக்கு தான் கண்ணே தெரியாது.
0: அனுபவம் பேசுது போல.
1: அது என்ன சரி, அதான் காலை போராட்டம் சொல்லியாச்சு, எல்லாரும் கடந்து வரணும்.
0: ரதி வந்திருக்காங்க, சொல்லுங்க ரதி.
2: வணக்கம் ரவி. நான் காலையிலே ரொம்ப அவசரமா தேடுறது என்னன்னா என்னோட தோடு. என் தோடு வந்து நான் எங்க கழட்டி வைப்பேன்னு எனக்கே தெரியாது. காலையில அதை தேடுறதே பெரிய ஒரு கஷ்டமா போயிடும். அதுலயே ஒரு 10 நிமிஷம் ஓட்டிடுவேன். ஆனா பார்த்தா முன்னிக்கேதான் இருக்கும்.
1: கண்ணு முன்னிக்கே இருக்கானு தெரியாது தானே. வணக்கமா, இந்த தோடு காலுரை காலனி அப்படின்னா ஜோடியா இருக்கல, ஒன்னு இருக்கும் இன்னொன்னு இருக்காது, அந்த மாதிரி ஒட்டு மொத்தமா இரண்டையும் அப்படியே தொலைச்சிருந்தா?
2: சம்டைம் ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்காது. இன்னைக்கு காலையில நடந்துச்சு, ரெண்டுத்தையும் காணும். அவ்வளவு நேரம் எங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு எங்கம்மா ரெண்டு தோட காணுமே காணுமே, பார்த்தா டேபிள்லதான் இருக்கு.
0: அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையா?
2: அது வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கடந்த அந்த இடத்துல நான் வைக்க மாட்டேன்.
1: உங்க நேரம் பிடிச்சிருக்கு, இனிமே வந்து வைக்கிற இடத்துல வைக்கணும். சரியா கண்ணு முன்னிக்கு?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி.

மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம். ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: மலேசியர்களின் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், பிரதமர் உறுதி. ஏழாயிரத்தி 26 உலக கிண்ணம் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது ஸ்பெயின். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தொடக்கமாக 2026 உலக கிண்ண கார்பந்து. ஸ்பெயின் 2-0 என்ற கோல்களில் பிரான்சை வென்று இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. ஸ்பெயினின் அதிரடியான ஆட்டம் 3வது முறையாக கிண்ணத்தை வெல்லும் பிரான்சின் கனவை சிதைத்தது. டெக்சஸ் டலாஸ் அரங்கில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தின் முதல் பாதையில் வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி மிக்கேல் ஓயர்சபால் ஸ்பெயினுக்கான முதல் கோலை புகுத்தினார். ஸ்பெயினுக்கான முதல் கோலை புகுத்தினார். பின்னர் 58வது நிமிடத்தில் பெட்ரோ போரோ 2வது கோலை அடித்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். 2010 உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா அல்லது இங்கிலாந்தை சந்திக்கும். 2026 உலகக்கிண்ண இறுதி ஆட்டம் மலேசிய நேரப்படி திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நடைபெறும். 16வது நகரி சபிலான் தேர்தலில் ஈடுபட்டுள்ள அனைத்து கட்சிகளும் அரச கழகம் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவகாரங்களை எழுப்பக்கூடாது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மக்களாட்சியில் அரசியல் போட்டி அனுமதிக்கப்பட்டாலும் அது அவதூறுகளை பரப்பாமலும் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தாமலும் விவேகத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் கூறினார். நகரி சபிலான் மக்களுக்கு நேர்மையுடனும் மாநிலத்தை சிறந்த வளர்ச்சியை நோக்கி நடத்தும் திறனுடனும் கூடிய தூய்மையான தலைமைத்துவம் தேவை என்று பிரதமர் குறிப்பிட்டார். நகரி சபிலான் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் டாக்டர் அன்வார் உரையாற்றினார். அதில் புதிய அனுபவமிக்க 36 வேட்பாளர்களை அவர் அறிவித்தார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 1 நடைபெறும் தேர்தலில் நகரி சபிலான் மந்திரி பசார் டாக்டர் அமினுடின் ஹருன் லிங்கி சட்டமன்றத்தில் போட்டியிடுவதாக பிரதமர் அறிவித்தார். 2013 முதல் சென்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் டிஏபி தலைமைச் செயலாளர் ஆண்டனி லோக் அதே தொகுதியில் போட்டியிடுவதாகவும் பிரதமர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் மலேசியர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில் முன்னுரிமை வழங்கப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் வழிகளின் மூலம் அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் தேவை குறித்து அரசாங்கம் தொடர்ந்து ஆராயும் என்றார் அவர். இன்னும் சில துறைகளில் அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். புதிய ஆட்சேற்பிற்கு முன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் அவசியமாவதாக பிரதமர் கூறினார். இதற்கிடையில் சட்டத்தை மீறும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது செயலாக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து கடுமையாக்கப்படும் என கூறிய டாக்டர் அன்வார் அவர்களுள் ரோஹிங்யாக்களும் அடங்குவர் என்றார். தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபடேல் நேற்று இஸ்தானா நகராவில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தார். புத்ராஜயா சதுக்கத்தில் வரும் ஆகஸ்ட் 31 நடைபெறும் தேசிய நாள் கொண்டாட்டத்தின் ஏற்பாடுகள் பற்றிய தகவல்கள் மாமன்னரிடம் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு மாமன்னரின் அதிகாரப்படி ஃபேஸ்புக் பதிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாண்டு தேசிய நாளும் மலேசிய நாளும் மலேசிய மடானி வளப்பத்தில் திளைத்தல் எனும் கருப்பொருளில் அனுசரிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த கொண்டாட்டத்தின் அதிகாரப்படி சின்னமாக மலேசிய மடானி சின்னம் அடுத்த ஆண்டு வரை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பேரா ஈபோவில் வரும் 19 தேசிய மாதமும் 2026 ஜலூர்க மிலாங்கை பறக்கவிடும் நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன. சரவாக்கில் செப்டம்பர் 16 மலேசிய நாள் கொண்டாட்டம் இடம்பெறுகிறது. கடந்த ஏப்ரல் மத்தியிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வரும் பொதுச்சேவை பணியாளர்களுக்கான இல்லிலிருப்பு வேலை முனைப்பு பிடிஆர் வழி பெட்ரோல் உதவித்தொகையில் 7.3 மில்லியன் ரிகிட் சேமிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்ட 3 4.04 மில்லியன் லிட்டர் எரிபொருள் பயன்பாடு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சிரி சம்ஷோல் அஸ்ரி பின் அபுபாக்கார் கூறினார். மேலும் பிடிஆர் முனைப்பின் கீழ் 659 பொதுச்சேவை ஊழியர்கள் பயனடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உலக ஆற்றல் விநியோக நெருக்கடியை கையாள அது செயல்படுத்தப்பட்டது. 2023 தொடக்கம் 2026 மார்ச் மாதம் வரையில் தொழிற்சாலை துறையில் 318.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 2688 முதலீட்டு திட்டங்கள் நனவானதாக முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு கூறியுள்ளது. அதில் உள்நாட்டு முதலீட்டின் மதிப்பு 63.3 பில்லியனாக இருந்த வேளை வெளிநாட்டு முதலீடு 255.2 பில்லியன் ரிங்கிட் எனவும் அதன் வாயிலாக 210,546 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூரும் மலேசியாவும் உணவு பாதுகாப்பு, ஆற்றல் போன்ற வியூகத்துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது இந்த கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதாக அக்குடியரசின் வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் தெரிவித்தது. தர்மன் தற்போது July 12-15 வரை மலேசியாவிற்கு தனது முதல் அரசு முறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஹார்மோஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான 20 விழுக்காடு கட்டணத்திற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் வணிக முதலீட்டு உடன்படிக்கையை எட்ட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டின் மூலம் அமெரிக்காவில் முதலீடுகள் அதிகரிக்கப்படுவதோடு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அளவிலான தொழிற்சாலைகளும் ஆலைகளும் மேம்படுத்தப்படும். இதன் பலனாக நாட்டில் உயர் வருமானம் ஈட்டும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என டிரம்ப் தனது த்ரூத் சோஷியல் தளத்தில் இடுக யிட்டுள்ளார். மேலும் ஹார்மோஸ் நீரிணை அனைத்து நாடுகளுக்கும் திறக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரானின் துறைமுகத்திலிருந்து பயணம் செய்யும் கப்பல்கள் மீது மட்டும் முழுமையான தடை விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈரான் அதன் அண்டை நாடு ஓமானில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் நீண்ட காலமாக நடுநிலையாக செயல்பட்ட ஓமான் தற்போது கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் நிலையில் உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் ஹார்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டை பெறும் முயற்சியில் தெஹ்ரானுடன் இணைந்துள்ளதால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் தவிக்கிறது. கடந்த சில வாரங்களாக ஹார்முஸ் நீரிணை கடக்க ஓமான் கடற்கரையை ஒட்டிய பாதையை பயன்படுத்திய எண்ணெய் கப்பல்களை ஈரான் தாக்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பான பயணத்திற்காக கட்டணம் செலுத்துவதை தூண்டுவதற்காக ஈரான் இவ்வாறு மேற்கொள்கிறது. உக்ரைனிய பிரதமர் யூலியா சிவிரென்டென்கோ பதவியிலிருந்து விலகுவதை நாட்டின் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற ஊடகச் சேவை தரப்பு தெரிவித்துள்ளது. 258 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று அவரது பதவி விலகல் முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய அரசியல் அணுகுமுறையை செயல்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தார். அதனை தொடர்ந்து சிவிண்டோ டென்கோ பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். 2025 ஜூலை தொடங்கி சிவிரென்கோ அந்த பதவியை வகித்தார். வெனிசுவேலாவில் கடந்த மாதம் 24ஆம் நாள் ரிக்டர் கருவியில் 7.2-7.5 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை இதுவரை 4,700 தாண்டியுள்ளது. இதனிடையே 16,740 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களுள் பெரும்பாலானோர் சிகிச்சைக்கு பின்னர் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்வேஸ் தெரிவித்தார். அந்நிலநடுக்கத்தில் லா கொய்ரா மாநிலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. அப்பேரிடரின் போது 100க்கும் அதிகமான கட்டடங்கள் சரிந்ததில் 50,000க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருப்பதாக ஐநா கூறுகிறது. மலேசியர்களின் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், பிரதமர் உறுதி. 2026 உலகக் கிண்ணம் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது ஸ்பெயின். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2008 ஆண்டு இன்றைய நாளில் கெடா ஆட்சியாளர் சுல்தான் அப்துல் ஹலீம் முஅஸ்ஸம் ஷா ஆட்சி பொறுப்பேற்ற பொன்விழா கொண்டாட்டம் அலூர் ஸ்டாரில் சிறப்பாக நடைபெற்றது. அரசு மரபுகளும் பாரம்பரிய சடங்குகளும் நிறைந்த இவ்விழா 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற யானை அணிவகுப்புடன் தொடங்கியது. பின்னர் சுல்தான் அப்துல் ஹலீமும் சுல்தானா ஹமீனா ஹமீதுனும் 22 மீட்டர் நீள அரசு படகு வடிவ சிறப்பு வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டன. இந்த ஊர்வலம் விஸ்மா டாருல் அமான் வளாகத்தில் இருந்து பாலாய் பசார் வரை நடைபெற்றது. ஏறக்குறைய 100,000 பேர் சாலைகளில் இரு மருங்கிலும் திரண்டிருந்தன. சுல்தான் அப்துல் ஹலீம் 1927 நவம்பர் 28 நாள் பிறந்தார். தந்தை சுல்தான் பரிலிஷா காலமானதை அடுத்து 1958 ஜூலை 15 நாள் கெடா மாநிலத்தின் சுல்தானாக அவர் அரியணை ஏறினார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நம்ம நிகழ்ச்சி கேட்கிற உங்களுக்கு ரவீன் திரேசாவின் காலை வணக்கம். புதன்கிழமை பொழுதுல நம்ம நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். திரேசா, ஆஸ்திரேலியால இதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது, கொஞ்சம் அதிர்ச்சியானது. அது உலக முழுக்க வந்து இந்த ஒரு செய்தி வந்து பரவி இருக்கு. என்னன்னா, ஒரு வங்கியில வந்து ஒரு நபருக்கு 70 ஆஸ்திரேலியன் டாலர் வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். 70 அந்த ஆஸ்திரேலியன் டாலருக்கு பதிலாக 70 லட்சம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு.
1: 70 லட்சம்,
0: ஆமா, 70 டாலருக்கு பதிலாக 70 லட்சம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. நினைக்கிறீங்க திரும்பி கொடுத்தாலும் பரவாயில்லையே, அவங்க வங்கி கணக்குல வந்த 70 லட்சத்துல ஒரு வீடை வாங்கி அந்த வீட சகோதரியோட பேர்ல பதிவு பண்ணிட்டாங்க அவங்க
1: 7 நாள்ல.
0: ஆமா,
1: என்ன ரவீன், என்ன இவ்வளவு விவேகமா அவங்க செயல்பட்டு இருக்காங்க.
0: அதான் பாருங்க, அப்புறம் வந்து அந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்டு அப்புறம் வந்து நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு கொண்டுட்டு போய் அப்புறம் வந்து சட்ட ரீதியா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, 7 நாள்ல ஒரு பணம், ஒரு பெரிய தொகை நம்ம வங்கி கணக்கு வந்தாலே நம்ம எப்படி பரித வச்சு போவோம். இவங்க பாருங்க, சட்டுன்னு ஒரு வீட வாங்கிட்டாங்க,
1: நினைச்சிருக்காங்க ஒருவேளை நீண்ட நாளா கடவுள்கிட்ட வேண்டி இருந்திருக்கலாம், நமக்கு ஒரு லாட்டரி அடித்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட முன்பின் யோசிக்கல பாருங்க, இது யாருடைய பணமோ, எப்படி நம்மளுடைய வங்கி கணக்கு வந்ததெல்லாம் யோசிக்கல. வீட வாங்கி தங்கச்சி பேர்ல மாத்திட்டாங்க.
0: நம்ம சொந்தமா உழைக்கிற காசே தங்க மாட்டுது,
1: இது எப்படி தங்கும்.
0: சரி, இன்றைக்கு நேர்கள் அவங்க நிகழ்ச்சிக்கு அழைக்க போறாங்க. இது வந்து ஒரு சிறிய அந்த ஊழியர் பண்ண ஒரு தவறு தான். ஒரு அந்த அந்த எண் வந்து பதிவு செய்யும் போது 70 லட்சம் 70 டாலருக்கு பதிலாக 70 லட்சத்தை வந்து பதிவு பண்ணனால தவறுதலா பாருங்க எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னு.
1: ஒருவேளை அந்த புள்ளி அவரு கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டாரு.
0: அதுதான் இந்த தவறுதலா ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறமா ஏதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவமா உங்களுக்கு அமைந்திருக்கா? சில சமயம் வந்து இந்த மாதிரி தான், ஒரு வங்கி கணக்குக்கு வந்து ஒரு பணத்தை வந்து நம்ம அனுப்புவதற்கு பதிலாக வேற ஒரு நபருக்கு நம்ம அனுப்பியிருப்போம். ஒரு வீட்டு முகவரி தவறா பதிவு பண்ணனால நம்ம வாங்கின ஒரு பொருள் வேற ஒரு வீட்டுக்கு சென்று சேர்ந்திருக்கும். அதை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு போதும் போதும் ஆயிருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா?
1: இந்த மாதிரி ஏதாவது கூட அந்த பொருளை கேட்டு வாங்கிடலாம். இந்த குறுந்த செய்தி எல்லாம் இருக்கு இல்லையா, இதை அனுப்ப வேண்டியவருக்கு அனுப்பாம இன்னொருத்தருக்கு அனுப்பி மாட்டிக்கிட்டு சமாளிச்சு எப்படியோ தப்பிச்சுட்டேங்க அப்படின்னு சொல்றீங்களா?
0: இல்ல, இந்த குறுந்தகவல் வரும்போது நீங்க என்ன யாருக்காவது அனுப்பிட்டீங்களா தப்பா?
1: அப்படி இல்ல இல்ல, என்ன எல்லாமே எனக்கு மட்டும்தான் நடக்குமா என்ன, எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா?
0: அழைத்து கொஞ்சம் சொல்லுங்க, 2282 5733 அல்லது 4768

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.
1: வணக்கம் மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
2: முதலீடு இல்ல இந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வரதுக்கே முதல் வந்து கோல் இருக்கணும். இந்த பணத்தை வந்து நான் எதுக்கு சேமிக்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு. காரணம் இல்லைனாக்கா அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப அந்த பணத்தை என்ன செய்வாங்க, எதுக்கு வேணாலும் பாய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றாவதாக குறிக்கோள் என்னன்னு முதல் நீங்க வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பணத்தை நான் சேமிக்கிறேன், இது எதுக்காக அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கும், ஓ இதை நான் கண்டிப்பா சேமிக்கணும். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், டிபாசிட் கட்டணும், அப்ப அதுக்குதான் இந்த காசு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த குறிக்கோள் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த சேமிப்பு. இந்த ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு ஆங்கிலத்துல வந்து பட்ஜெட்னு சொல்லுவோம். எவ்வளவு என்னோட இன்கம், எவ்வளவு என்னோட எக்ஸ்பென்சஸ், அந்த வரவு செலவு கண்டிப்பா இருக்கணும். அப்ப வரவு செலவுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். இது வந்து வெரி நெசசரி, அவசியமான ஒரு விஷயம். அப்ப நம்ம வந்து டெய்லி சாப்பிடணும், நம்ம மார்க்கெட் போகணும், பெட்ரோல் ஊத்தணும், லோன் கட்டணும், இந்த மாதிரி அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சில விஷயங்கள் இருக்கும், ஆப்ஷனல்னு சொல்லுவோம், வேற எதையாவது பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் எப்பயுமே சொல்லுவேன் இதை. இந்த காஃபி நீங்க குடிக்கிறதுனாக்கா இப்ப வந்து வீட்டுல கடை குடிச்சீங்கன்னாக்கா இதோட காஸ்ட் வந்து ஒரு 50 காசு 60 காசு தான் வரும். இதே போய் கடையில குடிச்சீங்கன்னாக்கா அதோட காஸ்ட் போய் 2 வழி வந்துருச்சு. எக்ஸ்க்ளூசிவான காஃபி கடையில போய் நீங்க குடிச்சீங்கன்னா அது 10 வழி கூட வரும். இந்த ஒரு காஃபி கன்சம்ஷன் ஆஸ் அ கன்சூமர் நான் வந்து 60 காசு செலவு பண்ணலாம், 2 வழி செலவு பண்ணலாம், 10 வழி செலவு பண்ணலாம். இந்த வரவு செலவு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட செலவு வந்து எங்க கூட போகுது அப்படின்ட்டு. அப்ப அதை வந்து நீங்க சேமிக்க பாக்கலாம். வரவு செலவு இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டமா இருக்கணும். மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்கா கடன் எடுத்துதான் நான் சாதிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அதை குறைக்க பாருங்க. மைவி காடி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அப்ப ஒரு கோல் வச்சிருப்பாங்க, ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாங்க, வேற காடி அதை வாங்க போறேன். அப்ப அந்த காடி வாங்குறது வந்து ஆக்சுவலி நம்ம கடன் எடுத்து வாங்குறோம்னாக்கா தள்ளி போடலாம். கொஞ்சம் காசு கூட சேர்த்து வச்சுட்டு இப்ப இருக்கிற மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம செய்யலாம். கடன் எடுத்து ஏதாவது நம்ம கன்சியூம் பண்ண போறோம், அது முடிஞ்சா தவிர்க்க முடிஞ்சா தவறுங்க. சேமிப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம கடன் எடுக்கிறத கொஞ்சம் முடிஞ்சா குறைச்சிக்கலாம்.
3: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: இப்படி ஒரு சூழல்ல நம்ம கடந்து வராம இருக்கவே முடியாது. தவறுதலா வந்து பணம் அனுப்பியிருக்கலாம், பணம் கிடைச்சிருக்கலாம், அல்லது இந்த மாத கட்டணங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது கட்டுறதுக்கு கூடுதலான தொகையை கூட நம்ம செலுத்திருக்கலாம். ஆனா அது செலுத்திடுறவே மீட்டு எடுக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு.
1: ஆமா, அந்த ஒரு எண்ணு தான் நம்ம வந்து தவறுதலா வேற ஒரு நபருக்கு வந்து பணத்தை அனுப்பியிருப்போம், இல்லைன்னா வந்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் அந்த வீட்டு முகவரி கொஞ்சம் தவறுதலா வந்ததுனால வாங்க வேண்டிய பொருள் வேற ஒரு வீட்டுக்கெல்லாம் சென்று இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வணக்க மின்னலுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சங்கர் வந்திருக்காரு, என்ன கதையோட வந்திருக்காருன்னு கேட்கலாம் வாங்க.
2: என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை வந்து ஒரு ஏடிஎம்ல போயிட்டு நான் வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும்.
1: சரி,
2: அந்த இடத்துல போயிட்டு ஒரு கால் வந்தோடனே நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். நான் அந்த சின்ன போட்டுக்கிட்டே இருக்கும் போது இறுதி நம்பர் வேற நம்பர் போட்டுட்டேன்.
1: ஐயோ, அப்புறம்
2: போட்டுட்டோன்னே ஏதோ ஒரு பேர் வந்தது, நானும் 5000 ரூபாய்க்கு மாத்திட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் உணர்றேன் தப்பான பேராச்சேன்னு.
1: சரி,
2: அப்புறம் கால் பண்ணி அதுக்கு பிறகு எனக்கு அந்த பணத்தை கிடைக்கிறது 1 மாதம் ஆயிருக்கு.
1: என்ன சொல்றீங்க?
2: 1 மாதத்துக்கு பிறகுதான் என்னோட அக்கௌண்ட்லயும் போட்டாங்க.
1: அதை எப்படி நீங்க அவரை கண்டுபிடிச்சீங்க, தொடர்பு கொண்டீங்க, வங்கிக்கு போய் கேட்டீங்களோ?
2: இல்ல, நான் நேரா வங்கிக்கு தான் கால் பண்ணேன். அவங்க அவங்களோட என்ன கேட்டா அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அவங்க போயிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க 1 வாரம் கழிச்சு தான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, அவங்க பணத்தை அவங்க எடுக்கல, நீங்க பயப்பட வேண்டாம், ஆனா ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு 1 மாதத்துக்கு பிறகுதான் எனக்கு அக்கௌண்ட்ல போட்டாங்க.
1: நல்ல வேலை அந்த 5000 ரூபாய்க்கு வந்து சேர்ந்துச்சே.
2: அது நம்மளோட அலட்சியம் தான் ஆக்சுவலி. அதனால எப்ப போனாலும் அந்த ஏடிஎம்க்கு போனா நான் அந்த போனை
0: அடைச்சிருவேன்.
1: இல்ல சங்கர், வெண்ணிலா கபடி குழு படம் பாத்திருக்கீங்களா?
2: அதுல
1: உங்களை மாதிரி தான் அவரு பேசிக்கிட்டே ஒரு நம்பர் சொல்லுவாரு, அவங்க வேற ஒரு ஆளுக்கு டாப்அப் பண்ணிடுவாங்க.
0: அது டாப்அப் பரவாயில்ல, இது வந்து பெரிய நீங்க பரிசு தொகையா கொடுக்குறீங்க.
2: 5000 ரூபாய்க்கு ஏன்னா நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க பயன்படுத்திட்டா அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்க முடியாதான். அவங்க என்ன செய்வாங்களா, கோர்ட்ல இந்த மாதிரி சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தா எனக்கு மாதம் உள்ளது, எனக்கு தெரியாது என்னோட அக்கௌண்ட்ல எனக்கு உள்ள பணம் இருந்தது, நான் பயன்படுத்திட்டேன், உங்களுக்கு மாதம் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தரேன்.

0: வாணி வந்திருக்காங்க, சொல்லுங்க வாணி.
1: என்னோட பில் ஆக்சுவலி வந்து என் பில் வந்து மந்த்லி வந்து 40 ரிங்கிட் தான். ஓகே, பிகாஸ் ஐ டு டவுன் பே, அது டாட்டா பாய்ச்சி முடிக்க முடியாது. அந்த இடத்துல வந்து ஐ சப்போஸ் டு பே 30 வெள்ளி தான் கட்டணும். ஆனா நான் பே பண்ணது வந்து 1030 ரிங்கிட்.
0: சரி,
1: ஓகே, இது நடந்தது 2 மந்த்ஸ் அகோ ஆக்சுவலி. அப்ப எனக்கு மனசுல சம்திங் என்னமோ தப்பா இருக்கேன் அப்படின்னு நான் என்ன பண்ணினேன், ஓகே நம்ம பேலன்ஸ் போய் செக் பண்ணுவோம்னு என்னோட ஆப்ல போய் செக் பண்றேன். எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வெளியே வந்துருச்சு, ஐயோ என்ன இவ்வளவு பே பண்ணிருக்கேன். அப்புறம் போய் அந்த சென்டருக்கு நான் போன் அடிச்சு நான் இவ்வளவு பே பண்ணிக்கோ, ஆமா நீ இவ்வளவு கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க இமிடியட்லி வந்து பேங்க் இது பண்ணிட்டாங்க. இது 4 நாள் எடுத்துச்சு. நான் பேங்க் கொண்ட போய் பேங்க் சொன்னாங்க, இந்த நம்பர் இருக்கும், நீங்க திருப்பி சென்டர் கால் பண்ணி இந்த நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், எனக்கு திருப்பி கால் பண்ணி இது பண்ணி அங்க போய் இது போன்ல எல்லாம் டீல் பண்ணி 4 டேஸ் எடுத்துச்சு எனக்கு திருப்பி அவங்க அக்கௌண்ட் போட.
0: நல்ல வேலை உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சது. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த தொலைபேசி இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இவ்வளவு தொகை செலுத்திட்டீங்க, உங்களுக்கு மாதம் தோறும் நீங்க வந்து பணம் செலுத்தல, பரவாயில்ல நீங்க செலுத்த வேணா, நாங்க இதுல இருந்து வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: எனக்கு
0: நன்றிங்க வாணி.

0: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்கு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் எப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
2: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
4: மடானி உங்களுக்காக.
5: இளையோர் அமைப்புகளுக்காக சுஜாதி மடானி திட்டம் மூலம் 100,000 ரிங்கிட் வரையிலான உதவி. வேளாண், உணவுத்துறை, சுகாதாரம், விருந்தோம்பல், பசுமைசார் திட்டங்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் உதவி. மேல் விவரங்களை பெற www.icu.gov.my.
4: மடானி உங்களுக்காக.
6: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19. பந்திங்லிருந்து மேதனி வந்திருக்காங்க. வணக்கம் மேதனி, சொல்லுங்க.
1: யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல தங்கியிருந்தோம். அந்த வீடு எடுத்து வெளியில தங்கியிருந்தேன், நானும் என்னோட ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம். அவங்க பண்ண டார்ச்சர்ல நாங்க வந்து பேரு, அவங்க பேரை வந்து பாகல் HO அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஹவுஸ் ஓனர் பாகல் HO அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர் சரியான டார்ச்சர், அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கழுவி கழுவிதான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் அவங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு, நானும் என்னோட ஃப்ரெண்டு ஷேரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல தங்கி இருந்தோம்ல, நாங்க நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா அவங்களுக்கு அந்த பாகல் அப்ப அது வந்து அப்பதான் வாட்ஸ்அப் வந்த புதுசு, சோ எதையும் டிலீட் எல்லாம் பண்ண முடியும். நான் போய் அதுல அந்த பாகல அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு என்னால ரிட்ரீவ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணவும் இல்ல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் ஐயோ பக்காவா மாட்டியாச்சு, ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசிருக்கேன்ன்றது ரொம்ப கிளியரா இருக்கு.
2: சரி,
1: அப்புறம் நானும் ஷரனும் சேர்ந்து, இல்ல இது உங்களை பத்தி இல்ல, இது நாங்க முன்னாடி தங்கி இருந்த ஒருத்தவங்களை பத்தி அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு அதையும் மீறி ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணி இருந்தா சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 months தான் அந்த வீட்டுல இருந்திருப்போம், ஏன்னா நாங்க முடிவு பண்ணிருந்தோம் இந்த வீடு வேண்டாம், ரொம்ப டார்ச்சரா இருக்கு, ரூம்குள்ளே போட்டு அடைச்சிருந்தாங்க, வெளியே கூட வர முடியாது, காத்து இல்லாம ரொம்ப இருந்துச்சு. அப்ப நாங்க வெளியே வந்துட்டோம் அந்த வீட்டுல இருந்து. ஆனா இப்ப வரைக்கும் மறக்க மாட்டோம், இப்ப பார்த்தாலும் நாங்க அதுதான் அந்த பாகல் ஞாபகம்.
0: நினைக்கிறேன்
1: அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க பாகல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க.

0: ஏதாவது ஒரு பணத்தையோ அல்லது பொருளையோ அல்லது குறுந்தகவலா கூட இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒண்ணு அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பாம வேற இடத்துக்கு அனுப்பி அதை மீட்டு எடுக்கிறதுக்கு படுற பாடு இருக்க, இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
1: திலகா வந்திருக்காங்க, சொல்லுங்க திலகா என்ன கதை.
2: ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு நம்மளோட சம்பளம் வந்தோடனே மாதம் மாதம் நம்ம எல்லாம் பே பண்ணுவோம்ல, சோ 100 வெள்ளி கட்டுற இடத்துல 1000 வெள்ளி கட்டிட்டேன். அப்புறம் கால் பண்ணி இமெயில் பண்ணி அதை அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அடுத்த 10 மாசத்துக்கு நான் காசு கட்ட தேவையில்ல.
1: ஓ, அதுல இருந்து வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
2: ஆமா, ஆனா அந்த ஒரு மாசம் வந்து கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஏன்னா 100 வெள்ளி கட்ட வேண்டிய இடத்துல 1000 வெள்ளி கட்டிட்டோம். அடுத்து அந்த 1000 வெள்ளி கட்ட வேண்டிய இடத்துல வந்து கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அந்த டைம்ல, அதனால அதுக்கப்புறம் ஒரு அது ஒரு பாடம் நம்மளுக்கு.
1: அந்த 100 வெள்ளி எதுக்கு நீங்க கட்டுனீங்க?
2: அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல.
1: ஓ, சரி சரி சரி.
2: அதுக்கு கட்ட வேண்டியது. சோ அதுக்கு மந்த்லி கட்ட வேண்டிய பணம் அது. அதுக்கு கட்டுறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு
1: எப்போதுமே ஒரு வங்கி கணக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பணத்தை மத்தவங்களுக்கு அனுப்பும் போது ஒரு எண்ணால எவ்வளவு பெரிய ஒரு தவறு நடக்குது பாத்தீங்களா?
0: தவறு செய்துட்டு படுற பாடு இருக்கு திருமாரி, பல தியாகங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதனால அந்த கவனம், அந்த நேரம் மட்டும் எவ்வளவு வேலையா இருந்தாலும் ஒதுக்கிச்சுட்டு அதுல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும்.
1: ஆனா இப்ப உள்ள ஒரு வசதி பார்த்தோம்னா திரேசா, நமக்கு வந்து நிறைய மாதம் தோறும் சில செலுத்த வேண்டிய கட்டணங்கள்லாம் இருக்கும். இப்போ ஓட்டோ டிடக்ஷன் வேற வந்துருச்சு.
0: ஆமா,
1: அது நீங்க வந்து செய்யும் போது உங்களுடைய பணம் குறிப்பிட்ட நேரத்துல கணக்கா வெட்டிக்குவாங்க. அது கூடுதலாகவும் போவாது, குறைவாகவும் இருக்காது, கொஞ்சம் அதிகமா செலுத்துவதற்கான ஒரு சூழல் வராதுல.
0: அதனால திட்டமிட்டு நம்மளுடைய இந்த வேலைகள்லாம் செய்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கொள்ள மாட்டேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இலக்கவியல் துறைமுக தளமாக மலேசியாவின் நிலை வலுப்பெற மிட்போர்ட் துறைமுக மேம்பாடு வழிவகுக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விரிவடைந்துள்ள உலக வர்த்தக தேவைகளை நிறைவேற்றும் ஆற்றலை நாடு கொண்டிருக்கும் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற அந்த துறைமுக திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் கலந்து கொண்டார். இவ்வேளை மலேசியா தாய்லாந்து எல்லையிலும் பினாங்கிலும் உள்ள துறைமுகங்களின் பயன்பாடு குறித்து கலந்துரையாடலை நடத்த போக்குவரத்து அமைச்சு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் கட்டமைப்பு மேம்பாடும் செயலணியல் தொடர்பும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு தேசிய மாதம் தேசிய கொடியை பறக்கவிடும் தொடக்க நிகழ்ச்சி சிறிய அளவில் திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் நாட்டின் மீது கொண்ட அன்பும் தேசப்பற்றும் நிறைந்ததாக இருக்கும் என தகவல் துறையின் சமூக மேம்பாடு தொடர்பு சேவை பிரிவு இயக்குநர் முகமது நஜ்மி முஸ்தபா தெரிவித்துள்ளார். மேற்காசியாவின் மோதலால் நிலவும் ஆற்றல் விநியோக சிக்கலை கருத்தில் கொண்டு மிதமான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் ஓர் உடன்பாட்டை எட்டாவிட்டால் அடுத்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல்களை விரிவுபடுத்தும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அடுத்த வாரம் தெஹ்ரான் மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்படலாம் என அவர் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து விலகி வர்த்தகத்தை பன்முகப்படுத்தும் முயற்சியாக இவ்வாண்டு மெஸ்கோசூருடன் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட கனடா விரும்புகிறது. செவ்வாய்க்கிழமை பிரேசிலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அதன் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இதனை கூறினார். 2026 உலகக்கிண்ண கால்பந்து அரையிறுதி ஆட்டத்தில் 2-0 சுழியும் என பிரான்சை வீழ்த்திய ஸ்பெயின் உலகின் சிறந்த அணியாக திகழ்வதாக அதன் பயிற்றுநர் லூயிஸ் டெலா ஃபிசென்டோ விளையாட்டாளர்களை பாராட்டினார். இந்த உலகக்கிண்ண தொடரில் ஸ்பெயின் தான் சிறந்த அணி என்று பலமுறை வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். லாரோஜா சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதியாட்டத்துக்கு முன்னேறியுள்ளது தமக்கு பெருமை அளிப்பதாக 65 வயது ஃபியன்டோ செய்தி ாளர்களிடம் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.